நேயர்கள் அனைவருக்கும் பண்பலையின் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சகவருஷம் 1948, வைசாக மாதம் 20ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:56:30. நேயர்களே, 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, இனி இந்த காலை பொழுதில் நம் சிந்தனைக்கு விருந்தாய் வருவது
1: குரலோசை. வினை திட்பம் 67 அதிகாரம் 8வது குறட்பா.

மனம் கலங்காமல் தெளிவோடு மேற்கொண்ட செயலில் இடையிலே சோர்வில்லாமலும் காலம் கடத்தாமலும் ஈடுபட்டு விரைவாகவே செய்ய வேண்டும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேரம் காலை 6:30. பண்பலையில் இனி வருவது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்களே இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அம்மன் டி அறுவை டிஎம்டி கம்பிகள், நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் மற்றும் திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ். காலை 6:10 உலாவரும் இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுலமது கேட்கலாம், வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி ஆர் ஸ்வஸ்திகா. காலை 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் விழாவரும், 7:30 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் காலை காம்போ. காலை 8:00 தொல்லி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனை அடுத்து 8:05 முதல் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு உலாவரும். 8:30 தொடங்கி சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜியில் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். காலை 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் உலாவரும். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். அதனையடுத்து 9:35 முதல் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். காலை 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. காலை 10:00 விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் தீபூம்பா, 10:30 முதல் பண்பலை வழங்கும் தீபூம்பா தொடரும். இது குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. முற்பகல் 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கூத்தாநல்லூர் டெல்

0: பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் கடித மலர்கள் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி ஆர் ஸ்வஸ்திகா. பன்னிசை கேட்கலாம் 12:55. பகல் ஒரு மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள் திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் வழங்கும் தேர்மழை பரவசப்படுத்தும் பாடல்களோடு. மெல்லிசை கேட்கலாம் 1:55. பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு உலாவரும். 2:30 முதல் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் வார்த்தை விளையாட்டு தொடரும். இடுப்பிற்பகல் 3 மணிக்கு அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகள் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 முதல் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். மாலை 4 மணிக்கு நாடகம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் கலக்கல் நீரும். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. பன்னிசை கேட்கலாம் 6:00. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் இன் சொல்லமது. வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். இசைத்துறிகை 6:45 இன்றிரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 7:25 காரைக்கால் கேஎன்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் மூலிகையில் மதிப்பு கூட்டல். மேலவடுதுறை ஆர் சுதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் காணும் உலாவரும். இதுவரை அறிவிக்கப்பட்டவை நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தறிக்கை தொடரும் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will visit Karnataka and Telangana today. At around 11 a.m., the Prime Minister will participate in the 45th anniversary celebrations of the Art of Living in Bengaluru and also inaugurate the newly constructed Dhyan Mandir at the Art of Living International Centre. Mr. Modi will also address the gathering during the programme. Thereafter, Prime Minister Narendra Modi will travel to Hyderabad and at around 3 p.m., he will lay the foundation stone and inaugurate the multiple development projects worth around 9,400 crore rupees in Hyderabad. TVK Chief C. Joseph Vijay will be sworn in as Chief Minister of Tamil Nadu in Chennai at 10 this morning. 9 TVK ministers are also expected to be sworn along with Mr. Vijay. Tamil Nadu Governor Rajendra Vishwanath Arlekar appointed Mr. Vijay as Chief Minister Designate after he secured the support of 120 MLAs in the 234-member House. Mr. Vijay was appointed CM after he presented letters of support from the VCK and the IUML, who have 2 MLAs each. The Governor has directed Mr. Vijay to seek a vote of confidence in the Assembly on or before May 13, 2026. President Draupadi Murmu has appointed N. Rangasamy as the Chief Minister of Puducherry. Following the appointment, Lieutenant Governor K. Kailash Nathan invited Rangasamy to form a new government in the Union Territory. Mr. Rangasamy will be sworn in as Chief Minister on May 13th. Mr. Rangasamy is set to assume office as Chief Minister for a 5th term after the AINRC-led NDA secured a comfortable victory in the Union Territory election. The top brass of the Congress party held a meeting in New Delhi yesterday to discuss government formation in Kerala. The meeting convened by Congress chief Mallikarjun Kharge at his residence was attended by senior party leader Rahul Gandhi, party general secretary in charge of the state Deepa Das Munshi, general secretary organization KC Venugopal and senior Kerala leaders Ramesh Chennathalaya and VD Satishan. The party said Mallikarjun Kharge and Rahul Gandhi will take the final decision on the new Kerala Chief Minister and the name will be announced very soon. Defence Research and Development Organisation DRDO has successfully conducted an extensive long-duration test of its actively cooled full-scale scramjet combustor in Hyderabad.

0: Ministry of Defence said that the test achieved a runtime of over 1,200 seconds, surpassing the earlier 700 seconds test held in January this year. The successful test positions India at the forefront of advanced aerospace capabilities and continuously emerging war technologies. It also validates both the combustor design and the capabilities of the state-of-the-art test facility, strengthening India's hypersonic cruise missile development program. The centre has moved to significantly strengthen protections for outsourced and contractual workers engaged across central ministries, departments, autonomous bodies and central public sector enterprises through a new set of procurement-linked compliance measures for the labour codes. The Ministry of Labour and Employment said the reforms aim to ensure timely payment of wages, mandatory remittance of social security contributions, greater accountability of contractors and principal employers, and stronger enforcement mechanisms against violations of labour laws. The US has proposed to increase the minimum wages paid to hire an employee under the H-1B visa program by 30% over the previously fixed limits, a move the administration claims will help prevent foreigners from undercutting salary of US nationals. India's under-15 girls delivered commanding performances in the semi-finals at the Asian Boxing Under-15 and Under-17 Championships, with nine boxers advancing to the finals across weight categories in Tashkent yesterday. In IPL cricket, Gujarat Titans defeated Rajasthan Royals by 77 runs at the Sawai Mansingh Stadium in Jaipur last night. Today, Chennai Super Kings and Lucknow Super Giants will clash at M.A. Chidambaram Stadium. And that is the end of this news bulletin.
1: Neram Kale, 6 mani 10 nimidam.
2: Akashvani. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
3: உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடிச் செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறையே தாம் மாய்ந்தனரே என்ற புறநானூற்று வரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை

0: கண்ணோட்டம், கடமை, பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால்தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 6:15. பண்பலையில் இனி உலா வருவது பக்தி மாலை. பக்தி மாலை தரும் முதல் பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பக்தி மாலை. மீண்டும் பண்பலையில் பக்தி பாடல்கள் உலாவரும் மாலை 5:30 விளக்கேற்றும் வேளையில் நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களில் ஃபாலோ பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
4: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
5: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைரநகைகள் ₹7,000 ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நேரம் காலை 6:35, 20:00. நேர்களை இப்போது கேட்கலாம் ONGC காவிரி அசட் காரைக்கால். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
1: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: அப்பாடா, அக்கா ஃப்ரீயா இருக்காங்க வீட்டுல.
8: கொஞ்ச நேரம் அசந்து உட்கார கூடாது, உனக்கு கண்ண உறுத்துமே.
7: இல்லக்கா, எப்போதும் வேலை பார்த்துட்டே இருப்பீங்களா, ஃப்ரீயா இருந்தா நம்ம கொஞ்சம் பேசலாம், அதுக்குதான் சொன்னேன்.
8: சரி, இப்போ உனக்கு என்ன பேசணும்?
7: அதான்க்கா, அன்னைக்கு கமலாக்கா வீட்டு ஆட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம், நம்ம பாதியிலே போக வேண்டியதாயிடுச்சு.
8: ஆமா சுபா, திரும்ப போய் கமலாவை கூட விசாரிக்கல, எப்படி ஆடு இருக்கு என்ன இருக்குன்னு. நீ எதுவும் கேட்டியா இல்லையா?
7: அந்த நோயை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உங்களையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னாக்கா வந்தேன்.
8: இன்னும் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்?
7: அதான்க்கா, அந்த ஆட்டுக்கொல்லி நோய் ஆட்டுக்கு வந்தா அதோட அறிகுறி என்ன, அது எப்படி வருது, அது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்படி வந்துட்டுனா அதை எப்படி காப்பாத்துறது, இப்படி மொத்தமா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் தெரிஞ்சுப்பேன், நம்ம கமலாக்காவுக்கும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம்.
8: சரி சரி, சொல்றேன் வா. இப்ப ஒரு ஆட்டை நம்ம புதுசா வாங்குறோம்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கு இதுக்கான தடுப்பூசி போட்டிருக்காங்களா அப்படின்னு அந்த விவரம் தெரியாம வாங்கிடக்கூடாது. அதுலயும் இன்னொரு விஷயம், இந்த நோய் தாக்கின பிறகு தடுப்பூசி போட்டு பிரயோஜனம் இல்லை, அதனால இந்த நோய் வராம இருக்கும் போதே இதுக்கான தடுப்பூசியை போட்டு பாதுகாத்து வச்சுக்கணும்.
7: இந்த மாதிரி ஏற்கனவே கமலாக்காவும் ஆடுங்களுக்கு ஊசி போட்டிருந்தா அந்த நோய் வராமலாவது இருந்திருக்கும்.
8: ஆமா ஆமா, என்ன பண்றது, செய்யலையே. அப்புறம் இந்த நோயோட அறிகுறி என்னன்னு
7: கேட்டல்ல. சொல்லுங்கக்கா.
8: இந்த மாதிரி ஒரு ஆடு பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதிக காய்ச்சல் இருக்கும், பசியே இருக்காது, சோர்வா இருக்கும், கண்ணுல பாத்தினா தண்ணி வடிஞ்சுகிட்டே இருக்கும், சில ஆடுங்களுக்கு கண்ணியமா கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதுங்க தும்மும் போது பாத்தீங்கன்னா கெட்டியான சளி வந்து விழும், இதனால மூக்கே அடைச்சி மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படும். இது மட்டும் இல்லாம வாய், நாக்கு, பல்லீரு, உதடு இப்படி எல்லாமே புண்ணா இருக்கும், அந்த புண்ணு கூட பாலாடை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்டுக்கு பக்கத்துல போனோம் வச்சுக்கோ, ஏன் துர்நாற்றம் அதிகமா வீசும், ஏன்னா அதுக்கு கண்டிப்பா கழிச்சல் இருக்கும். இப்படி எல்லாமே இருந்தா என்ன ஆகும்?
7: இப்படி இவ்வளவு பிரச்சனை இருந்தா அடுத்து என்னதான் ஆகும், அடுத்து இறப்பு தானா, இதுக்கு என்னதாங்க தீர்வு?
8: சுபா, இதுக்குன்னு குறிப்பிட்டா போல எந்த சிகிச்சையும் கிடையாது, அறிகுறியை பார்த்து அதுக்கான முதலுதவியை செய்யணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன அறிகுறி நமக்கு தெரிஞ்சாலும் கால்நடை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் மருத்துவர்கிட்ட காமிக்கணும், அதுதான் ஒரே வழி.
7: அப்பனா இந்த ஆட்டுக்குள்ளி நோய்க்கு வருமுன் காப்பது தான் சிறப்பு போல இருக்கு.
8: அதுல உனக்கு சந்தேகமே வேணாம் சுபா. என்ன சுபா, ஆட்டுக்கு வர்ற கொல்லி நோயை பத்தி எப்போது தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையா?
7: நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. சரி வாங்க, சும்மா தானே இருக்கீங்க, கமலாக்காவை போய் பார்த்துட்டு வருவோம்.
8: சரி சரி, கிளம்புவோம் வா.
6: கேட்டது உழவர்களுக்கு.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி அசர் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
9: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: நேரம் காலை 6:40. நேரில் இப்போது கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும்

0: இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில்.
1: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
1: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
0: இன்சொல்லம் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ்.
3: என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
4: பூமேக்ஸ், வெஸ்ட் அண்ட் பிரீஸ்
3: பூமேக்ஸ்.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
6: வணக்கம். ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய நபர்தான் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் என்பவர். 12 வயது தொடங்கி 22 வயது வரை பல சைக்கிள் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று 25 வயதில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் வயிற்றின் அடிப்பகுதியில் வலி எடுத்தது. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் போட்டியில் கலந்து கொண்டு 12 இடம் பெற்றார். அதற்கு பின்னர் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவருக்கு சிறுநீரக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. லாரன்ஸ் மருத்துவர்களின் எச்சரிக்கையை மீறி, நோயினால் என் உடலை வேண்டுமானால் சிதைக்க முடியும், என் மனதை எதுவும் செய்ய முடியாது, எனக்கு உடலை விட சைக்கிளும் வெற்றியும் தான் முக்கியம் என்று மீண்டும் சைக்கிளில் ஏறினார். மனம், செயல் என்ற அனைத்தையும் சைக்கிள் போட்டியிலேயே செலுத்த தொடங்கினார். அவரது உடலில் வேகம் கூடியது. 1999 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரை பிரான்சில் நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் தொடர்ந்து பட்டம் பெற்றார். தொடர்ந்து 5 முறை பட்டம் என்ற சாதனையை முறியடித்து 6வதாக வென்று சாதனை படைத்தார். 2வதாக பின்தங்கி வந்தவரை விட 6:44 நொடியில் வேகமாக வந்து சாதனை படைத்தார். 2005 ஆண்டுடன் சர்வதேச போட்டிகளிலிருந்து விலகிக் கொண்டவர், புற்று நோயாளிகள் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் லிவ் ஸ்ட்ராங் என்ற இயக்கத்தை தொடங்கினார். புற்று நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்லும் வழக்கத்தை உலகமெங்கும் தொடங்கி வைத்தார். மனிதர்கள் எந்த ஒரு நோயைக் கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, குறிப்பாக புற்றுநோய் பயத்திலிருந்து மக்களை விடுவிக்கவே நான் போராடி வருகிறேன், நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை ஊட்டவே உலக மக்களை ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கிறேன் என்று முழக்கமிட்டார். இப்போதும் பல்வேறு நிறுவனங்களுக்கு தன்னம்பிக்கை பேச்சாளராக சென்று அவரது இயக்கத்துக்கு பணம் சேர்க்கும் லாரன்ஸ் அனைவருக்கும் சொல்வது என்னவென்றால், உங்கள் வெற்றி பயணத்தை தடுக்க நினைப்பதை தகர்த்து எறியுங்கள் என்பதுதான். அவரது கண்ணுக்கு முன்பே பெரும் சுவராக எழுந்து நின்ற நோயினை அவர் தகர்த்தறிந்தார்.
0: நீங்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில்.
1: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
1: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
0: நீங்கள் இதுவரை கேட்ட இன்சொல் அமுது நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா

சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் 1 வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல்நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்ட், ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து
1: இருவரி செய்திகள். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்பா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நேரம் காலை 6:55 10 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
2: நேர்களை இப்போது கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் வழங்கும் பசும் தளிர்.

0: இலகஷினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மாறு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: பசுந்தள்ளி நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழலை செல்வங்களின் கல்லமிலா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: ஆர் ஸ்வஸ்திகா.
4: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் கிளிஞ்சல்மேடு, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
4: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: டிஜிட்டல் லாஜிக்கோட விடுகதை சொல்ல போறேன்.
4: எங்க சொல்லுங்களா?
5: பூட்டை திறக்கும் சாவி அல்ல, தகவல்களை பாதுகாக்கும் ரகசிய சாவி. நான் யார்? பாஸ்வேர்டு. என்னை பயன்படுத்தினால் இருந்த இடத்திலிருந்தே உலகை பார்க்கலாம். நான் யார்? பிரவுசர். நான் மென்மையானவன், என்னை தொட்டால்தான் வேலை செய்வேன், விரலை எடுத்தால் வேலை நின்றுவிடும். நான் யார்? டச் ஸ்கிரீன். தகவல்களை தொலைதூரத்துக்கு நொடியில் கடத்துவேன். நான் யார்? இன்டர்நெட். நான் இல்லை என்றால் கர்ணி இல்லை. 0 மற்றும் 1 வைத்து விளையாடுவேன். தற்கருதியான முழுவிகளை எடுப்பேன். நான் யார்? லாஜிக்கே. 2 உயிர்கள் 2 1 இருந்தால் மட்டுமே நான் 1 விளையாடுவேன். நான் யார்? அண்டுகேன். என்னை உள்ளிடங்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதற்கு நேர்மாறாக வெளியீட்டை தருவேன். நான் யார்? நாட் கேட். எந்த 2 உள்ளீடுகளை கொடுத்தாலும் ஏதாவது 1 1 இருந்தாலும் நான் 1 வெளியிடுவேன். நான் யார்? ஆர்கேட். என்னையும் என் தம்பியையும் பயன்படுத்தினால் உலகில் உள்ள எந்த லாஜிக்கேட் உருவாக்கலாம். நாங்கள் யார்? யுனிவர்சல்கள். மின்சாரத்தை ஆன் செய்யும் ஆஃப் செய்யும் பயன்படும் கர்ணீர் மூளையான முச்செயலியில் உன் செயலியில் அமிட்பேடு டிஜிட்டல் சர்க்கியூட். அடுத்ததுலேருந்து நான் பாட்டு பாட போகிறேன். அன்னை தமிழே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. நான் காமராசன்.
4: சூப்பராக டிஜிட்டல் லாஜிக் விடுக்கிறத சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் இப்போ குட்டியாக இருக்கீங்களா, படித்து பெரிய ஆளான பாருங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: கலெக்டராக.
4: நீங்கள் பாருங்க, காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ.
3: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: பசுந்தளி நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
0: நேரம் காலை 7:30 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில். இனி நாம் இணையலாம் திரு இசையோடு.

0: நாம் கேட்ட அந்த பாடல் ராஜராஜேஸ்வரி படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: திரையிசையில் தொடரும் பாடல் மங்கை ஒரு கங்கை படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியது.

0: இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட் செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
1: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: திரை இசை நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் பொண்ணு ஊருக்கு புதுசு படத்திற்காக எஸ்பி சைலஜா பாடியது.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களில் ஃபாலோ பண்ணுங்க. இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டார்.

வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.

அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமைகோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய், தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சன்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயனா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை

0: நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்கன்கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்புப் பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
9: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
10: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
10: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
12: நேர்லி இப்போது கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
13: முகத்தில் பருவா சைபால், சரியா தேங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
14: சைபால்
12: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
15: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
16: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
12: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
17: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
18: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
19: கோர்ஸ், வேலி வலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
18: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
20: ஒரு பெரியவர் சொன்னார், கடுக அளவு உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தா கூட போதும், ஒரு பெரிய மலையே புரட்டி விடலாம் அப்படின்னாராம். அது எப்படி முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்பிக்கை ஓட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இந்த கதையை கேளு அப்படின்னு ஆரம்பித்தார். அது சீன தேசத்து கதையான். அதாவது அந்த தேசத்தில் ஷாங்காய் மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயசான ஆள் இருந்தார். அவருக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள். அவங்க வீட்டு வாசலில் முன் வழியே ரெண்டு பெரிய மலைகள் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்ததான். எப்பாடுபட்டாவது அந்த ரெண்டு மலைகளையும் இடித்து தள்ளி அதை தரமட்டம் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. உடனே செயலில் இறங்கினார். என்ன பண்ணார் தெரியுமா? ரெண்டு பிள்ளைங்களையும் சேர்த்துக்கிட்டார், கடப்பாறைகளை எடுத்துக்கிட்டார், உடைக்க ஆரம்பித்தார். வயசான காலத்தில் இப்படி பிள்ளைகளோடு உட்காந்துக்கிட்டு இவர் மலையை உடைக்கிறத அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த பெரியவருக்கு வேண்டிய ஒரு ஆள் சொன்னார், ஏங்க நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது அர்த்தம் இருக்கா? மலை வந்து எவ்வளவு பெருசு, அதை நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து உடச்சி தள்ளிட முடியுமா? பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் அதை பாருங்கள் அப்படின்னாராம். அந்த பெரியவருக்கு ஆவேசம் வந்துட்டு தான். என்ன சொன்னீங்க? நாங்கள் மூணு பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தானே அப்படி சொல்கிறீங்க. அதனால் என்ன, நானும் என் பிள்ளைங்களும் ஆரம்பித்த இந்த வேலையை முடிக்க முடியாமல் நான் இறந்துட்டா என்னுடைய பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க, அவங்களும் இறந்துட்டா என்னுடைய பேர பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. இப்படி வாழையடி வாழையாக அந்த வேலை தொடர்ந்து நடக்கும். ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு மலைகளும் தரைமட்டமாயிடும். இப்போதைக்கு இது ரெண்டும் பெரிய மலை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது இனிமேல் ஒரு அங்கலம் கூட வளரப்போகிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து உடைக்க

0: உடைக்க அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாரிசுகள் இந்த மலைகளை வந்து தரமட்டமாக்குவாங்க, வாசல் வழியை நல்லா அமைச்சிருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மலையை உடைக்க ஆரம்பித்தாராம். இவருக்கு போய் புத்தி சொல்ல ஆரம்பித்தோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தவங்கள்லாம் போயிட்டாங்களாம். மலை உடைக்கிற வேலை தொடர்ந்து நடக்குது, ராத்திரி பகலாக நடக்குது. இவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கடவுளே யோசிக்க ஆரம்பித்தாராம், இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கார். அவங்களுடைய உழைப்பையும் உழைப்பின் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கையையும் ரெண்டு தேவதைகளாக மாற்றினாராம். ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியாக அந்த ரெண்டு மலைகளையும் தூக்கிட்டு போடுங்க அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு உத்தரவு போட்டாராம். ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, மலை இருந்த இடமே தெரியல, காலியாக இருக்குது. பெரியவரும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ஒன்றும் புரியல. இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதைக்கு விளக்கம் என்னென்னா, அந்த ரெண்டு மலைகளும் என்ன தெரியுமா, ஒன்று வறுமை, இன்னொன்று பற்றாக்குறை. அந்த ரெண்டு தேவதைகளும் யார் தெரியுமா, ஒன்று உழைப்பு, இன்னொன்று நம்பிக்கை. பொதுமக்கள் தான் கடவுள். திறமை, வலிமை, பொறுமை, இதுதான் அந்த பெரியவர், அவருடைய ரெண்டு பிள்ளைங்க. இதெல்லாம் உறுதியோடவும் நம்பிக்கையோடவும் செயல்பட்டால் எந்தவித தடையையும் உடச்சரிய முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட மைய கருத்து. அதனால் அந்த அளவுக்கு நாம் வந்து செயல்படணும். ஒரு ஆள் வந்து மது அருந்திவிட்டு, அதாவது தண்ணி போட்டுவிட்டு வர்ற வழியில் ஒரு பெரிய மலையில் தலையை மூட்டு கொடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டுருக்கிறான். அந்த வழியாக வந்த இன்னொருத்தன், ஏண்டா அப்படி நிற்கிற, பேசாமல் தலையெடு, வீட்டுக்கு போய் படு அப்படின்னானான். அதுக்கு இவன், விவரம் தெரியாமல் பேசாதரா, நான் தலையை எடுத்துட்டால் இந்த மலை சாஞ்சிரும், அதனால தான் நேற்று ராத்திரியிலேருந்து இதை சாயாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்கலஞ்சியத்திலிருந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்,
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், கிரீன் ஹவுஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
9: கோர்ஸ், வேலி வலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
8: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
1: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் காலை 7:34, 50:50.

0: நேர்களை பண்பலையில் இனி உலா வருவது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் காலை காம்போ. காலை காம்போ நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
1: நாகை மூராசன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: காலை காம்போ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கூத்த

0: கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாகப்பட்டினம்
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
8: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
9: அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: குட் மார்னிங், இனிய காலை வணக்கம் அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நேரம் எந்திருக்கிற நேயர்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால கூடுதல் நேரம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு கண்டிப்பாக எந்திருப்பாங்க. இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான நாளாக நேயர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற பண்பலையின் வாழ்த்துக்களோட, அதாவது நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும் அப்படிங்கிற சிந்தனையோட காலை காம்போ நிகழ்ச்சியில் நம்ம பயணிக்கலாம். வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம். கண்டிப்பாக நிறைய ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு லட்சியத்தோடு நம்ம பயணிக்கிற அந்த நேரங்களில் அந்த லட்சியத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். அதை நோக்கி தான் முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளார இருந்தது, முயற்சி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம்தான் இல்லையா?

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
7: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
8: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
9: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
10: விடுமுறை நாள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்றைக்கி நிறைய எங்கேயாவது வெளியில் போகலாம், நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலாம், கண்டிப்பாக மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கு திட்டமிட்டிருப்பீங்க. இன்றைக்கி எங்கெங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சேவை செய்திகளுக்கான நேரம் இது. திருவாரூர் அடியக்கமங்கலம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய 51ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவில் இன்று மதியம் 1 மணிக்கு காவடி அபிஷேகம், கஞ்சி வார்த்தல் நிகழ்வுகள் நடக்குது. திருக்குவளை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் சித்திரை பெருவிழாவில் இன்று மதியம் 12 மணிக்கு அபிஷேக ஆராதனை நிகழ்வுகள் நடக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் நரசிங்கன்பேட்டை அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா உற்சவத்தில் இன்று மண்டகப்படி நிகழ்வு நடக்குது. நாகப்பட்டினம் மாவட்டம் சங்கமங்கலம் அருள்மிகு சடைத்திமுத்து காளியம்மன் ஆலய மகோத்சவ திருவிழாவில் இன்று 8:00 அபிஷேக ஆராதனைகள் நடக்குது. காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், தையல் கலை சேவிங் டெக்னாலஜி, தகவல் பதிவு இயக்குபவர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் அழகு கலை காஸ்மெட்டாலஜி ஆகிய 1 வருட பயிற்சி பிரிவுகளில் சேர்வதற்கு விண்ணப்பமுள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தவறிய மாணவிகள் தங்கள் தகுதி சான்றிதழ் நகல்களோடு பயிற்சி நிலைய முதல்வர் அவர்களை அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுகுறித்த மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் வேலை நேரங்களில் 03-4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2342248 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என இப்பயிற்சி மையத்தின் முதல்வர் அவர்கள் அறிவிக்கின்றார்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இணைய காலை பொழுதில் உற்சாகமாக நம்ம இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ உலாவரும் நேரம். காலை 7:51. நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தற்போது கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டதால் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் குடிநீர் குழாயில் நேரடியாக மின் மோட்டார் இணைக்கக்கூடாது. அவ்வாறு இணைத்திருந்தால் உடனே அந்த இணைப்பை துண்டிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதுபோல் குடிநீரை காலி மனைகளில் உள்ள மரம் செடிகளுக்கு பயன்படுத்துவதையும் தவிர்த்து குடிநீருக்காக மட்டும் பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் ஆய்வின்

போது மோட்டார் இணைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டாலோ அல்லது குடிநீர் இணைப்பு தவறாக பயன்படுத்துவது கண்டுபிடிக்கப்பட்டாலோ மோட்டார் மற்றும் இதர உபகரணங்களை பறிமுதல் செய்வதோடு இணைப்பானது துண்டிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அவர்கள் அறிவிக்கின்றார்.

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும்.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியத்தையும் வழங்கும் மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
1: நாகை மூரா சென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
0: காலைக்காம்போ நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ் பாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி நேரும் காலை 8 மணி.
4: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
5: அனைத்தையும்
4: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: பண்பலையில் இனி நாம் இணையலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக
6: கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். பயம், இந்த வார்த்தையை கேட்டாலே பயம். சில பேருக்கு எக்ஸாம்னா பயம், சில பேருக்கு கற்பாம்பூச்சினா பயம்,

சில பேர் வேலைக்கு போறதுனா பயம், சில பேர் டீச்சரை பார்த்தா பயம், சில பேருக்கு மனைவியை பார்த்தா பயம், இப்படி இந்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா பயம் இல்லாமல் நம்ம வாழணும் அப்படிங்கறத வந்து, பயம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மூளை வேலை செய்யாது அப்படிங்கறத ஓஷோ அழகா ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட்டு வழியா வந்து ஒரு வாலிபன் நடந்து போயிட்டு இருந்தான். அவன் நல்ல பசி, என்ன பண்றதே தெரியல, இப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். நிமிந்து பாக்குறான், ஒரு மரத்துல நிறைய பழங்காய்ச்சிருக்கு. உடனே சரி, நமக்கு நல்ல நேரத்துல இந்த பழம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துல சரசன்னு பசியில ஏறிட்டான். ஏறி பழத்தை பிரிச்சு தின்னுட்டு இருந்தவன் டக்குன்னு அந்த கிளை முறிஞ்சி கீழே விழுவுறான். கீழே விழும் போது டக்குன்னு இன்னொரு கிளைய புடிச்சுக்கிட்டான் ரெண்டு கையால. அந்த இரவு நேரம் அவனுக்கு வந்து என்ன பண்றது தெரியல, கத்துறான், யாருமே வந்து துணைக்கு வரல. அந்த பக்கம் பார்த்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரியவர் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப அவன் கத்துறான், ஐயா என்ன எப்படியா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நான் வந்து பசியில மேல ஏறிட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் கீழே விழுந்தனா அவ்வளவுதான், கை கால உடைஞ்சு போயிடும், நான் ஊருக்கு போக முடியாது, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அந்த பெரியவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் பயத்துல இருக்கான், கையை விட்டுட்டானா கீழே விழுந்துடும்ங்கிற பயத்துல அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனை காப்பாத்துவார்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு கல்லை எடுத்து அந்த பையனுடைய காலில் வேகமா அடிக்கிறார். அடிச்சோடனே தலைய மேல இருந்தவன் கால் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை திட்டிக்கிட்டு குனிஞ்சு பாக்குறான். அந்த தரைக்கும் இவன் கால் தொங்குறதுக்கும் ஒரு அடி தான் கேப்பு, ஒரே அடி தான் கேப் இருக்கு. ஆனா இவன் ரொம்ப நேரமா தொங்கிட்டு இருக்கான். உடனே என்ன பண்றான் இவன், அந்த கையை விட்டுட்டு அவரை போய் பிடிக்கிறதுக்கு ஓடுறான். கொஞ்ச நேரத்துல போய் அவரை பிடிச்சிட்டான். பிடிச்சோடனே கேக்குறான், ஏங்க பெரியவரே நீங்க சொல்லாமல நீங்க எதுக்கு என்ன கல்லால் அடிச்சீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீ பயத்துல இருக்கும் பொழுது நீ உறைஞ்சு போயிட்ட, உன் மூளை வேலை செய்யவே இல்லை, நான் ஃபர்ஸ்ட் கல்லை விட்டு எறிஞ்ச உடனே உன்ட்டு இருந்த பயம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது, எப்படியாவது என்ன பிடிச்சி நீ திட்டணுங்கிற யோசிக்க ஆரம்பிச்ச. அப்ப நீ யோசிக்க ஆரம்பிச்ச உடனே குனிஞ்சு பார்த்த, கீழே ஒரு அடிதான் கேப் இருக்குறத புரிஞ்சுக்கிட்டு கையை விட்டுட்டு கீழே இறங்கிட்ட. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு பயம் இருக்க கூடாது. உன் கண்ணு முன்னாடி இருக்கிற பயம் உன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னாலே உன்னால எதை வேணாலும் நீ காப்பாத்திக்க முடியும், எதுல வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த பயம் தான் நம்மள வாழ்க்கையில நிறைய காரியங்களை வந்து சக்சஸ் பண்ண விடாம இருக்கு. ஸோ பயத்தை தூக்கி ஓரமா வைங்க, சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் முன்னோக்கி வைங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. ஒரு நாய் போயிட்டு இருக்கு, அந்த நாயை உங்களை துரத்துது அப்படின்னா நீங்க ஓட ஓட அது வேகமா ஓடிட்டே வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன வேகம் போறீங்களோ அந்த வேகத்துக்கு நாய் வரும். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று திரும்பி அந்த நாயை நோக்கி நீங்க பாருங்க, அந்த நாய் திரும்பி போயிடும். ஸோ பயமும் அப்படிதான், நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்மளை வெட்டிக்கிட்டே இருக்கும், நம்ம திரும்ப அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா பயம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

0: எட்டு திக்கும் வழிக்கும் இசையிலே நமது காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ வெஸ்டர்ன் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: வரும் மே மாதம் 15-21 வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15-21 வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9-7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
5: ஆர்பிஐ சொல்கிறது
4: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பாட்டு நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிற நேயர்களே, நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்க அழைக்கலாம். 0-4-3-6-8 நம்ம இணைப்பகை என்னோட, 2-3-1-2-1-2-9-9-4-8-0, 2-9-9-5-8-0 அழைப்பீசி என்ன 95-66-42-72-31 இந்த எண்ணிலும் அழைக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: கீழ்வேலூர் பாலா வாட்ச் கம்பெனி ஹோம் அப்ளையன்ஸ் நேரம் 8:15. வீட்டு உபயோக பொருட்களோடு பர்னிச்சர், மொபைல்ஸ், பாத்திரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். பாலா ஹோம் அப்ளையன்ஸ், கீழ வீதி, கீழ்வேலூர்.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல நம்ம துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். அந்த போஸ்டர்ல நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கான பொது அறிவு வினா என்ன அப்படின்றதும் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வினா என்னன்றதை இந்த பாடலுக்கு பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.

இது சப்பா பீட்டு கொளுத்துங்கடா. மஜாப்பா மஜாப்பா.

0: நேர்களே, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மா விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல்லமுது.
1: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயர் வந்திருக்காங்க. அவங்க யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க, கேட்கலாமா? வருக வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேலக்காத்தாக்குடி வடிவேலன்.
0: வடிவேலன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: சீமராஜா பற்றி இருந்து வாரே வாரே சீமராஜா.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வரும். நன்றிங்க.
2: நன்றி மேடம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு வினா கேட்டிருந்தேன் இல்லைங்களா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவில் 17 நதிகள் பாயும் ஒரே மாவட்டம் எது?

இந்தியாவில் 17 நதிகள் பாயும் ஒரே மாவட்டம் எது? உங்களுக்கு விடை தெரியுமா? அப்ப நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. நம்ம நிகழ்ச்சிக்காக போட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்டர்ல கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதில்களை சொல்லுங்க.

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
1: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
0: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: பாரத்ல தொடங்கும் பயணம்
3: உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894400. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக இணைய வரும் நேயர் வருக வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் சித்ரா மணக்குடி.
6: காலை வணக்கமா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
7: படம் டிராகன் பாடல் வழிதுணையே அந்த பாடல் கொடுங்கம்மா.
6: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்.
8: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில இன்றைக்கான பொது அறிவு வினா. இந்தியாவில் 17 நதிகள் பாயும் ஒரே மாவட்டம் எது?

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட் வெஸ்டர்ன் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கும் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். திசையெங்கும் இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் ஈஜிஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், வைக்கிங் பனேனன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்,
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
4: நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு

0: அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனேன் அண்ட் பிரீஃப்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட இனி வரும் நேயர் யார் இங்கேன்னு பேசலாம் கேட்கலாம். வருக வணக்கம்.
2: நீங்க உற்சாகமான ஜில்லில் ஒரு நற்காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க?
2: தில்லிவரம் பாடல் நிகழ்ச்சி. நீங்கள் தான் என்றும் உங்கள் அன்புடன் பூந்தடம் பேசும் முருகன்.
1: முருகன் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு அண்ணா தேப்பரத்துல இருந்து என் உயிர் என்ற பாடல்.
1: இந்த பாடல் உங்கள் உயிரா?
2: ஆமா.
1: சரிங்க, பாட்டு கேட்கலாம். நன்றி.

0: மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின், 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
1: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதுக்கு டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தொழில் வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக இணைப்பில் வரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: சண்டைக்காரி
1: கண்டிப்பா.

0: மாட்டேன், பாட்டு
1: கொடுக்கறேன்.
0: நன்றிங்க, நன்றி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
2: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேற்றைய நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேயர்களின் இனிய நினைவிற்கு இன்று இரவு 8:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்பு உற்சவ நிகழ்வில் நேரலை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்.
6: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
7: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
8: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
9: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
10: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா.
5: தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நம்ம ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம். அந்த போஸ்டர்ல இன்றைய பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லைங்களா. இந்தியாவில் 17 நதிகள் பாயும் ஒரே மாவட்டம் எது? இதற்கான விடையை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. உங்களுக்கு இந்த வினாவிற்கான விடை தெரியும் அப்படின்னா நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்திற்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த போஸ்டர்ல உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல அந்த பதில வந்து நீங்க தெரிவிக்கலாம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேர்களுக்கு நாகை மூராசன்ஸின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக இனிவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: சொல்லுங்க பாபு சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
2: நாகப்பட்டினம் ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
3: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
4: இன்னும்
3: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
5: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
6: மூத்த மருமகளே, இது உனக்கு.
7: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
6: அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
8: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
9: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கி இருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
6: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
9: ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, TEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: பாரத் குரூப் காலேஜ் திருவாரூர் GNM BSc நர்சிங் BSc டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் BEd MEd PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400. பாரத் குரூப் காலேஜ் திருவாரூர்.
1: நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியின் பொது அறிவு வினாவிற்கான விடையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. இந்தியாவில் 17 நதிகள் பாயும் ஒரே மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம முகநூல் பக்கத்துல நிறைய நேயர்கள் வந்து இதற்கான பதில சரியாவும் சொல்லியிருக்காங்க. அந்த சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 17 நதிகள் பாயும் ஒரே மாவட்டம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆசம்கர் மாவட்டம். இதுதான் இந்த வினாவிற்கான சரியான விடை. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆசம்கர் மாவட்டம் எங்க பாத்தீங்கன்னா, முக்கியமான ஆறுகள் பாயுதுங்க, காக்ரா, தம்சா, பேசா, காசி, மஞ்சுஷா, உதாந்தி, குன்வர், செல்னி, மங்கை, லோனி, டோனா, ஓராபக்தி, சுக்சுய், காயத் அப்படின்ற முக்கியமான ஆறுகள் இந்த மாவட்டத்தில் பாயுது. இதில் வந்து இந்த காக்ரா ஆறு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நானி சரையு அப்படின்ற பெயராலும் அழைக்கப்படுது. ஆறுகள் வந்து விவசாயத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த தம்சா நதிக்கரையில் இருக்கும் இந்த நகரம் தான் 1665 அமைக்கப்பட்டது. இந்தியாவில் 17 நதிகள் பாயும் ஒரே மாவட்டம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆசம்கர் மாவட்டம். இந்த வினாவிற்கு என் நேயர்கள்லாம் யாரெல்லாம் வந்து சரியான பதிலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: நேயர்களுக்கு உலகடைந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் திருக்கடையூர்லேருந்து சுபா இளங்கோன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு உடன்பிறப்பு படத்தில் என்ன அண்ணே யார் அண்ணே மண்ணே உண்மை.
0: சரிங்க, பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
4: சொல்லுங்க.
5: சரியா தொடங்குங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: நேயர்களுக்கு உலகின் நல்வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ்,
6: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர். GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: நேயர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: வரும் மே மாதம் 15 தேதிகள் 21 தேதி வரை
8: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
9: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
10: அம்மன் TRY TMT கம்பிகள்.
11: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவில் 17 நதிகள் பாயும் ஒரே மாவட்டம் எது அப்படின்னு இன்றைக்கு வினா கேட்டிருந்தோம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆசம்கர் மாவட்டம் தான் அது அப்படின்ற சரியான விடை வந்து நேயர்கள் முகநூல் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, சிதம்பரம் ரமணி ராஜேஷ், அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், அடுத்து நாகூர் முகமது ரஃபீக், கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி குத்தாலத்திலிருந்து, அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவடி அசோக்குமார் கனிமொழி, அதுக்கப்புறம் தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், இரவாஞ்சரி சாகுல் ஹமீது, பெரியவளையம் ஸ்ரீ ரவிச்சந்திரன் அவங்க சொல்லியிருக்காங்க, காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு அவங்கள தொடர்ந்து, அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன் அவங்கள தொடர்ந்து அமுதா குமார், அக்கறை வட்டம் அமுதா குமரன் இவங்க சொல்லியிருக்காங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க.

அடுத்து விஜயகுமார் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களே தொடர்ந்து யார் சரியான விடையை சொல்லியிருக்காங்கன்னா நிசாம் ஹலீம் திட்டச்சேரியிலிருந்து, அவங்களே தொடர்ந்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலிருந்து, பேரளம் செந்தில் கண்ணன், அறந்தாங்கி ஐயப்பன் அவங்க சொல்லியிருக்காங்க, பூவம் குபேர், கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருங்கணம் சாந்தி ஞானசாரதி பவித்ரா இவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டீமடப்புரம் தோப்புத்தரு வேல்முருகன், வாரியங்காவல் கோ சங்கர், அதம்பார் கலைச்செல்வி, சாகுல் ஹமீது ராஜா கொடிக்கால் பாளையத்திலிருந்து, கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்காங்க. நாகை பாபு அவங்கள தொடர்ந்து கலாவதி ராஜ்மோகன் நெரவாஞ்சேரியிலிருந்து, ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகராஜன் சார் சொல்லியிருக்காங்க, மேட்டுப்பாளையம் நாகராஜன் சார். அடுத்து என்பி ஸ்ரீதர் மாஸ் நகர் காரைக்கால்லேருந்து, அவங்கள தொடர்ந்து குமார் அவங்க சொல்லியிருக்காங்க, குமார் தேவர் இந்த ஐடியிலேருந்தும் சரியான விடை வந்திருக்கு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நளினி சங்கர் அவங்க, நக்கம்பாடி சுதா, இந்த நேயர்கள் எல்லாருமே வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.

0: அடுத்து 9 மணிக்கு வரவிருக்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சிக்காக வெளிவிட்டு விடைபெறுகிறது.
1: என்ன சுத்தமோ
0: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வைக்கிங் பனினன் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
4: தேசிய தர சான்றிதழ்
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனினன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரும் காலை 9:01
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
1: நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இணைவதற்கு முன்பாக,
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து
9: கேட்டாதானே?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
10: திருவிளையாட்டம் வசந்தா முருகன் பாலிடெக்னிக் கல்லூரி டிப்ளமா.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
3: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
2: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
4: TMC திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ்களுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
6: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
8: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
9: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
10: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
9: ஜிஎல் மருத்துவமனை,
10: காரைக்கால்.
11: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில், காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
8: நலமை வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
12: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
13: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
12: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
13: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
14: நலமாய் வாழ. குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர், துணை பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். குழந்தைகளுடைய தூங்கக்கூடிய நேரம் அது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வர மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து படிப்பில் ரொம்ப பிஸி ஆகிடுறாங்க, ஹோம்ஒர்க்ஸ் நிறையா இருக்குது, மார்னிங் எழுந்திரிச்சு பண்ணணும். அதே மாதிரி ஈவினிங்கும் வந்துட்டாங்கன்னா நிறைய கிளாஸஸ் போகிறாங்க. இது எல்லாத்துலேயும் பிஸி ஆகிடுறதுனால லேட் நைட் தூங்குறாங்க, மார்னிங்கும் சீக்கிரம் எழுந்திரிச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த குழந்தைகளுடைய ஸ்லீப் டைம் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
15: குழந்தைகளோட தூக்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்மளுக்கு வந்து சாப்பாடு இம்பார்ட்டன்ட், வேக்சின்ஸ், குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கறது, ஹோம் ஒர்க், டீச்சிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது தூக்கம். தூக்கம் சரியாக இருந்தால் தான் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா தூக்கன்றது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்க அப்படின்னா ஒரு 8-10 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும்.
14: ஸோ எந்த வயசு வரைக்கும் டாக்டர்?
15: 8 மணி நேரம் தூக்கன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 12 வயசு வரைக்குமாவது குழந்தைங்களுக்கு 8 hours ஸ்லீப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னதான் படிப்பு இருந்தாலும், என்னதான் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த தூக்கன்றது இம்பார்ட்டன்ட். புக்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்றதை விட குழந்தைங்க தூங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மொபைல், இந்த ஸ்கிரீன் டைம், அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ நம்ம ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணாதான் குழந்தைங்களோட தூக்கம் ஒரு நல்ல தூக்கம் அப்படின்றத வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். நல்ல தூக்கம் தான் குழந்தையோட மூளை வளர்ச்சியா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட செயல்பாடுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பேரண்ட்ஸா நம்ம அவங்களோட ஸ்கிரீன் டைம்னா எப்படி இருக்கு, மொபைல் அதிகமா யூஸ் பண்றாங்களா, கேம்ஸ் விளையாடுறாங்களா, அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒரு கரெக்டான அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, கரெக்டான அளவுக்கு டயட், கரெக்டான அளவுக்கு நம்மளோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டோம்னா நல்ல தூக்கம் வரும். தூக்கம் சரியில்லைன்னா உங்களுக்கு வெறும் ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, குரோத் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு, ஹார்மோனே அஃபெக்ட் பண்ற அளவுக்கு,
14: ஆமா அது ஒரு ரிப்பேர் மெக்கானிசம் அப்படினு கூட சொல்றாங்க.
15: நமக்கு ஒரு ரெஸ்ட் பீரியட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
14: ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சி இதை வந்து எல்லா பேரண்ட்ஸுமே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டான சாப்பாடு கொடுக்குறோமா, இது எல்லாத்தையும் கரெக்டாக மானிட்டர் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு குழந்தைக்கு மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு

0: முக்கியம் டாக்டர். அதை பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்?
1: மென்டல் ஹெல்த் அப்படின்றது ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து இப்போ இருக்க ரீசன்ட் ஜென்ரேஷன்ஸ் என்னன்னா எதை கொடுக்கலனாலும் அவ்வளோ இருக்கும் வருது. அந்த காலத்துலலாம் ஏதாவது நம்ம ஒரு பொருளை கொடுக்கல அப்படின்னா வந்து நான் இன்னொரு நாள் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. குழந்தைங்கள நம்ம ட்ரெயின் பண்ணுற விதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் ஸ்கூல் அகடமிக்ஸ் நல்லா இருக்கும், க்ரோத் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்கள நம்ம எப்படி வளர்க்குறோம், இந்த பேரண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை அடம் பிடிக்குது, எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க, இல்லை எதையாவது தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா போயிட்டு அதை கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்கள விட்டுறணும் தனியாக. அவங்கள வந்து நம்ம கவனிக்கிறோன்னு தெரிஞ்சாதான் அவங்க கோபம் அதிகமாக இருக்கும். டைம் அவுட் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். பரவாயில்லடா நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து பேம்பர் பண்ணுறது தான் இதோட இம்பார்ட்டன்ட். அழுகிறாங்க, அடுத்த வேலை நம்மளுக்கு கெட்டு போயிடும், அவங்க கேட்கறது எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அது கடைசியாக வந்து பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயம் குழந்தையோட ஆரம்ப நிலையிலிருந்தே இது ரொம்ப முக்கியமான கவனிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு.
0: கண்டிப்பா டாக்டர். ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும், குழந்தை பிறந்ததுல இருந்து நீங்க எப்படி அந்த குழந்தைக்கு வந்து கேர் கொடுக்கறீங்க, அந்த குழந்தையோட பேரண்ட் எப்படி வந்து கேர் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
1: தேங்க் யூ மேம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் துணை பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கிய ஒரு ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: நலமாய் வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
7: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் தங்க மாளிகை மற்றும் திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களம் மங்கள் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதியை மேலும் வழங்குவோர். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
2: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர் GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்த

0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் வரும், அதில் நிறைய பயணம் கண்டிப்பாக அங்கே போகிறோம், பெருநகரங்களுக்கு போகிறோம், நிறைய கிராமங்களுக்கு போகிறோம், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அங்கங்கே கண்டிப்பாக பயணம் அப்படிங்கிறது எல்லாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்றியமையாத விஷயமா இருக்குது. அங்கங்கே போகக்கூடிய இடங்களில் வழி தேடுறது அப்படிங்கிறதும் நிச்சயமாக ஒரு பெரிய விஷயமாக இருக்குது.
2: நிச்சயமாக
1: ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஜிபிஎஸ்லாம் வராத காலகட்டம், லொக்கேஷன் ஷேர்லாம் வராத காலகட்டத்தில் கேட்டுக்கிட்டு தான் நம்ம போகணும்.
2: நிச்சயமாக அங்கே யார் நிற்கிறாங்களோ அங்கே பார்த்தா, ஐயா அந்த ஊர் எப்படி போகணும், எங்கள் வழி என்னன்னு கேட்டுட்டு தான் போயாகணும்.
1: சமயத்தில் என்ன செய்வோம், அந்த அங்கே நிற்கிறவங்க புதுசாக கூட இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டோன்னா அவங்களும் நான் உங்களை மாதிரி ஊருக்கு புதுசுவாங்க. ஆக ரைட்டு லெஃப்ட்டு இப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி போங்க, ரைட்டில் திரும்புங்க, அப்புறம் லெஃப்ட்டில் திரும்புங்க, அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் வழி கேட்டு ரைட்டு லெஃப்ட்டு குழம்பிய தருணம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி. வித்தியாசமாக முகநூல் பக்கத்தில் அதுக்கான போஸ்டர் போட்டிருக்கோம், கண்டிப்பாக நேர்கள் உங்களுடைய அனுபவங்களை முகநூல் பக்கத்துக்கு அந்த போஸ்டர் பக்கத்தில் பதிவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நம்ம பார்க்கலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நினைச்சுமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு

0: கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமது கேட்கலாம். தரமான தார்பாய்கள், கிரீன் ரோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கநகை மாளிகை திருச்சி. மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்லே நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: நகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வரும் மே மாதம் 15 முதல் 23 வரை.
6: மாபெரும் சிறப்பு செயின் மேலா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
9: பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: மீனாட்சி, இப்போ ரைட் லெப்ட் குழம்பிய தருணம் அப்படின்னு தலைப்பு கொடுத்தோடனே நேரில் கருத்துக்களை அனுப்ப தொடங்கியிருக்கிறாங்க
10: நிறைய பேர்.
0: உங்களோட அனுபவம் இருந்தால் சொல்லுங்களேன்.
10: நமக்கு நிறைய இருந்திருக்கு. ஒரு முறை பாண்டிச்சேரி போகும்பொழுது இப்போ நிறைய வந்து பைபாஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா. பழைய வழியில் போன ஞாபகத்தில் அந்த வழியாக போயிட்டோம். திரும்பி பார்த்தா எங்கே போய் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரியே தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல போய் நின்றுட்டோம். அப்புறம் அங்கே இருந்தவங்கள்ட்ட இப்படி போகணும் என்னன்னு விசாரித்து அதுக்கப்புறமா சரியான வழியில் போனோம். அதெல்லாம் மறக்கவே முடியும்.
0: கண்டிப்பாக ஏற்பட்டு முன்னேற்றம் சாலைகளில் ஏற்பட்டிருக்கிற மேம்பாடு அப்படிங்கிற சில நேரங்கள் அப்படி இருக்கு. இனிய காலை வணக்கம். நிறைய டைம் இது போல நடந்திருக்கு, போகிற வழி தெரியும், மாறி கூட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நளினி சங்கர்டிஆர் பட்டணத்துலேருந்து நல்லம்பலேருந்து ஷேக் அலாவுதீனும் ரைட் லெஃப்ட் மாறி போயிருக்காங்க போல. என்னட்டா ஒருத்தர் வானொலி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். சைடாக போய் நேராக போய் இடது பக்கமாக போய் லெஃப்டில் போ வரும்னு
10: சொன்னேன்னு
0: நல்லம்பல்
10: இருக்குது. அவங்க எவ்வளோ தூரம் வழி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க.
0: ஆமாம், அப்படி சொல்லி கடைசியாக போய் ரைட்டில் போங்க அப்படின்னு சொன்னேன். அவர் எப்படி போனாருன்னு தெரியல அப்படின்னு இருக்காங்க. நம்மளுடைய வானொலியை பொறுத்த வரைக்கும் இங்கே எப்படி போகணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்டால் காரைக்கால்லேருந்து யாராக இருந்தாலும் டவரை காமிச்சு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு அந்த காலத்துலேயே ஜிபிஎஸ் வச்ச மாதிரி டவர்,
10: அதாவது பேருந்து நிறுத்தத்தில் இறங்குனீங்கன்னா நம்மளை டவரே காட்டி கொடுத்துரும் எங்கே இருக்குது அப்படின்றது.
0: ஆமாம்,
10: நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் அவர்கள் சொல்றாங்க. 2 சக்கர வாகனத்துல செல்லும் போது பின்பக்கம் அமர்ந்திருப்ப வழி சொல்லுவாங்க. அவரு லெஃப்ட் அப்படின்னு சொல்றதுக்குலாம் நான் ரைட் சைடு திருப்பிடுவேன் அப்படி இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு.
0: இப்போ நீங்க சொன்ன போது ஒரு ஞாபகம் வருது. பொதுவா பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கு முன்னாடி ஓட்டுறவங்க மேல இருக்கிற அச்சமா என்னன்னு தெரியாது. ரைட்ல திரும்பணும்னா அவங்க கையை காட்டுவாங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்க கையை காட்டுவாங்க, லெஃப்ட்ல திரும்பணும்னா அவங்க கையை காட்டுவாங்க.
10: வேலையில நானே பண்ணிருக்கேன்.
0: என்னன்னா ஓட்டக்கூடியவர் வந்து அந்த சிக்னலில் சரியாக இடது கை பக்கம் திரும்புகிறோமா வலது கை பக்கம் திரும்புகிறோமா அப்படிங்கிறத அவர் சொன்னால் மட்டும்தான் அது சரியாக இருக்கும். பின்னாடி இருக்கிற நம்ம சொல்லி அவங்க திரும்ப மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்க திரும்புவாங்கிற நம்பிக்கையில் நம்ம லெஃப்ட்டில் போயிடுவோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது இந்த சிக்னல் காட்டுறதுலையும் கூட பல நேரங்களில் இடைஞ்சலாக இருக்குது. அடுத்து யூசுப் மாலி அனுப்பியிருக்காங்க, இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறவர்களோட. ஒரு முறை சென்னை செல்லும்போது பாண்டி வழி மறந்து விழுப்புரம் வழி சுற்றி பல மைல் தூரம் போனோம். என்னால் அதை மறக்கவே முடியல. ஒரே ஒரு இடத்துல மாற சொன்னாங்க, லெஃப்ட் ரைட், அதை மாறல. மாறாமல் போனதோட விளைவு பல கிலோமீட்டர் சுற்றி போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து யூசுப் மாலி.
10: கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தர் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னப்பன்பேட்டை ஜோதி, ரோடு மாதிரி சென்ற பயணம் உண்டு, போய் தான் பார்ப்போமே, போனால் முட்டு சந்து அப்புறம் என்ன திரும்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், இப்படி பாருங்கள், பாயிண்ட் டு பாயிண்ட் கட்சியில் ரைட் லெஃப்ட் குழம்பிய தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது மாதிரியான அனுபவங்கள் இருந்துருக்கலாம். பயிருங்க. காரைக்கால் பண்பலை 100.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் அதுக்கான போஸ்டர் போட்டிருக்கோம். அந்த போஸ்டர் பக்கத்தில் உங்களுக்கு கருத்துக்கல நீங்கள் பதிவிடுங்க, நிகழ்ச்சியில் இடம்பெறலாம். இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகள் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
14: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம்.

0: மற்றும் காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பாரத்ல தொடங்கும் பயணம்
2: உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
3: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைரநகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
10: நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும்.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
11: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
10: இன்று இரவு 10:30 முதல் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்ட சிறப்பு இரவும் மலரும் நேரலையாக.
3: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
12: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
15: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த நேர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். முகமது ரிஸ்வான் அனுப்பியிருக்காங்க. 2 சக்கர வாகனம் செல்லும்போது நான் இடம் மாறி விடுவேன், ஒருவர் சொல்லி பின்பக்கம் போக வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து முகமது ரஃபீக், வண்டியில் போகிறப்பையும் நமக்கு கண்டிப்பாக இந்த இடையூறு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்கள், சாந்தி இளங்கோவன் அனுப்பியிருக்காங்க. நான் வெளியூர் செல்லும்போது விவரம் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு தெளிவாக சென்றால் எந்த குழப்பமும் இல்லை, விவரம் மட்டும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்குந்தபுரம் சாந்தி இளங்கோவன், கண்டிப்பாக இவங்களுக்கு அனுபவம் இல்லை ஆனால் எச்சரிக்கையாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவர்களையும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சாந்தி இளங்கோவன் சொல்லுங்கள்.
16: நக்கம்படி சுதா, நான் குழம்பிய தருணம் நிறைய இருக்குது. பஸ்ஸை விட்டு இறங்கும் போது வழி மாறி செல்வது கூட உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
15: நான் 10வது முடித்த பிறகு காரைக்காலுக்கு மிதி வண்டியில் சென்றேன். எதிரில் வந்த வாகனத்தை பார்த்து பயந்து அவசரத்தில் எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் சைக்கிளோட டெலிஃபோன் குழியில் விழுந்துட்டேன் அப்படின்னு இருக்காங்க. லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணும் தெரியாமல் இப்படி விழுந்தவங்க கலாவதி ராஜ்மோகன்.
16: இது நிறையவே நடந்திருக்கு அப்படின்னு கோமல் சரவணன் சொல்றாங்க. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேலு, நான் இருசக்கர வாகனத்தில் புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுது வழி தெரியாமல் பலரிடம் கேட்கும் போது அவர்கள் ரைட் திருப்புங்க, லெப்ட் திரும்பி சொல்லுங்க என்று சொல்லும் போது குழம்பி நின்று தவித்து வழி மாறி சென்றும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க.
15: NMP நச்சுப்பிள்ளை அவங்க சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் முதல் வகுப்பில் தோல்வி, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. குழம்பிய நிலையில் தொடர்ந்து படித்து சாதனை புரிந்து அரசு அதிகாரியானேன். உங்கள் அன்பில் காரைக்கால் நிறைவி. எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் வாழ்க்கையில் தெரியாமல் போன தருணத்தை நெச்சிப்பிள்ளை அவர்கள் பகிர்ந்துருக்கிறாங்க. கண்டிப்பாக நேர்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவமும் கண்டிப்பாக இருந்திருக்கு.
16: அடுத்து காலை வணக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் ராஜ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு சென்றபோது நான் போக வேண்டிய இடத்திற்கு போகாமல் வேறு இடத்துக்கு போய் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், வழியில் செல்லும்போது ஒரு கடைக்காரரிடம் கேட்டேன் இந்த வழி எப்படி போக வேண்டும் என்று. அதற்காக நீங்கள் 10 கிலோமீட்டர் வந்துவிட்டீர்கள், திரும்பி இதே ரோட்டில் இடதுபுறமாக செல்லுங்கள், நீங்கள் போக வேண்டிய ஊர் வந்துவிடும் என்று சொன்னார்கள். இதை போல நிறைய குழப்பம் அடைந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
15: கண்டிப்பாக லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறதுல குழப்பம் இருந்திருக்கு, அதனால பயண நேரம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கு, பயண தூரம் அப்படிங்கிறது.
16: லெஃப்ட் ரைட்ன்றதோட எதிர் திசையில் போயிருக்காங்க.
15: ஆமா,
16: இது இன்னும் மோசம் இல்லையா?
15: ஆமா, கண்டிப்பாக இணைந்திருங்கள், இன்னும் பேசலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட், ரைட் லெஃப்ட் குழம்பியது.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இதுவரை உலா வந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் அப்போதைய உங்களுக்கு வழங்கிய நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நேர்கள் இதுவரை கேட்ட பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி அப்போதைய மேலும் வழங்கியோ நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
3: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர் GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமா கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 9:30
4: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம். விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: தேதியின் செய்தி நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
9: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியில இந்த நாளில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நாள்ல நடந்த முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அன்னை தினம் அப்படின்னு தான் சொல்லணும்.
11: நிச்சயமா
0: அதை பத்தி தான் முதல்ல சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
11: கண்டிப்பா. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தோட 2வது ஞாயிற்றுக்கிழமையில அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதாவது இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லைங்களா. இது வந்து இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகள்ல மிகவும் உணர்வு பூர்வமாக

0: கொண்டாடப்பட்டு வரும் ஒரு நாளாக இருக்கிறது. நாம் இன்று கொண்டாடும் நவீன கால அன்னைய தினமானது அமெரிக்க சமூக ஆர்வலர் அண்ணா ஜார்விஸ் என்பவரின் முயற்சியால் 20th century தொடக்கத்தில் உருவானதாக சொல்லப்படுகிறது.
1: இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாரா சாகல் அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி போர்டில் அதாவது ஆங்கில அறிவுரையாளராக பணிபுரிந்த இந்திய எழுத்தாளர் நயன்தாரா சாகல் 1927 மே மாதம் 10th அலகாபாத்தில் பிறந்தார். இவர் பார்த்தீங்கன்னா நேருவோட தங்கையான விஜயலட்சுமி பண்டிட்டுடைய மகள் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. இலக்கியத்திற்கான சாகித்ய அகாடமி விருது ஆங்கிலத்துக்கு 1986 ரிச் லைக் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1985 அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய ஆங்கில புதினத்துக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையோட பொதுக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட இந்திய தூதுக்குழுவிலையும் மனித உரிமைகள் அமைப்பிலேயே உதவி தலைவராகவும் பணியாற்றிய பெருமை அப்படிங்கிறது நயன்தாரா சாகல் அவர்களுக்கு உண்டு. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நயன்தாரா சாகல் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று.
0: ஒவ்வொரு ஆண்டும் மே 10th அன்று உலக அளவில் உலக லூபஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. லூபஸ் என்ற தன்னுடல் தாக்க நோய் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நோயாளிகளுக்கான ஆதரவு அளித்தல் மற்றும் ஆராய்ச்சிகளை ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாக இருக்கிறது. உலக லூபஸ் கூட்டமைப்பு மூலம் 2004 முதல் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த லூபஸ் என்பது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு தவறுதலாக ஆரோக்கியமான திசுக்களை தாக்கும் ஒரு நாள்பட்ட நிலை. இது உடல் பொருளாதார மற்றும் உணர்ச்சி ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 10th அன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது.
1: இன்றைக்கி வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு தமிழ் மலையாள எழுத்தாளருடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக. தோப்பில் முகமது மீரான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். சாய்வு நாற்காலி அப்படிங்கிற தன்னுடைய நாவலுக்காக ஒரு சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. அவருடைய நினைவு நாள் இன்று.
0: ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு இந்திய இசையமைப்பாளரும் சந்தூர் இசை கலைஞருமான பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களுடைய நினைவு தினம் என்று. இவர் 1986 சங்கீத நாடக அகாதமி விருதும் 1991 பத்மஸ்ரீ 2001 பத்மபூஷன் ஆகிய விருதுகளையும் பெற்றுள்ளார். தமிழ் பேராசிரியர் தமிழ் அகராதியியல் ஆய்வாளர் என போற்றப்படும் வ ஜெயதேவன் அவர்களுடைய பிறந்த தினம் என்று. இவர் சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். தமிழ் அகராதியில் தொடர்பாக பல ஆய்வு கட்டுரைகளையும் நூல்களையும் வெளியிட்டவர். தமிழ் பேரகராதியின் இற்றைப்படுத்துதல் விரிவாக்க பணிகளை ஈடுபட்டு தமிழ் வளர்ச்சி கழகத்தின் துணைத் தலைவராகவும் பணியாற்றி இவருடைய பிறந்த நாள் இன்று.
1: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. விபிஎன் கண் மருத்துவமனை.
1: தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் காலை 9:36
5: இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
6: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
7: எல்லாம் முடிஞ்சது.
8: பட்ஜெட் போட்டாச்சா?
7: 5000 மிச்சம் இருக்கும்.
8: புது புடவை வாங்கலாமா?
7: இல்ல, போன மாசம் தானே
8: வாங்கினேன். இன்னொன்னு
7: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
8: பெருசா வந்துட்டோம்.
7: நீ இப்ப கிளம்பு.
9: ஆர்பிஐ சொல்கிறது,
10: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
11: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேற்றை நாம் மீண்டும் தொடரலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். ரைட் லெஃப்ட் குழம்பிய தருணம் அப்படின்னு தலைப்பிட்டு ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம் 3 பக்கத்தில். காரைக்கால் எஃப்எம் 100.3 3 பக்கத்தில் இந்த போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய பதிவை நீங்கள் போடலாம். அடுத்த பதிவு யார்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம்.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா மணக்குடி ராஜேந்திரன் சொல்கிறாங்க, சிக்னல் அருகே வந்தபோது நண்பன் லெஃப்ட் போ அப்படின்னு சொன்னால் நான் அவசரத்தில் ரைட்டு திரும்பி

0: அந்த கன்ஃபியூஷனில் நாங்கள் வந்து ரூட்டே மாற்றி போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சமீபத்தில் ஒரு புதிய ஊருக்கு டூ வீலரில் செல்லும்போது வேறொரு வழியில் சில கிலோமீட்டர் சென்ற பின்பு அங்குள்ளவர்களிடம் விசாரித்து பின்பு வந்த வழியை மீண்டும் சென்றேன் அப்படின்னு அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்கரவேலு அவர்கள் சொல்கிறாங்க.
1: உடைய நேர்களோட கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா விரைவாக தெரிவிங்க. காரைக்கால் எஃப்எம் 100.3 300 பக்கத்தில் அந்த போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய கருத்து அப்படிங்கிறத தெரிவிக்கலாம். ரைட் லெஃப்ட் குழம்பிய தருணம் இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியுடைய தலைப்பு.

0: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
5: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
6: நாராயண ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
8: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 23 தேதி வரை.
6: மாபெரும் சிறப்பு செயின் மேலா உங்கள் நாராயண ஜுவல்லரி மயிலாடுதுறை.
9: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர் GNM BSc நர்சிங் BSc டிப்ளமோ கோர்ஸுகளுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி
3: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் காலை 9:43 நிமிடம் ஆகுது. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம ரைட் லெஃப்ட் குழம்பிய தரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்த கருத்தை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
4: அடுத்து வந்து KVS கிருஷ்ணமூர்த்தி குத்தாலத்துலேருந்து சொல்கிறாங்க. நான் அஞ்சல் துறையில் கிராம அஞ்சலராக பணியாற்றிய தருணம் நூற்பாலையில் தேர்வாகி அங்கு பணியில் சேர்ந்தேன். அதை தொடர்வதா அல்லது மீண்டும் அஞ்சல் துறையில் சேர்வதா என திணறி அவங்களுடைய லைஃப்பில் நடந்த லெஃப்ட் ரைட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, குழம்பிய தருணம் ஏராளம், அதை சொல்வேன் நான் தாராளம் அப்படின்னு எதுகை மோனையில் பேசுகிறாங்க.
3: ஆமாம்,
4: யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோவில் NS மோகன் குத்தாலத்துலேருந்து. குத்தாலத்துலேருந்து ஒரு மார்க்கமாக தான் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, இருவருக்கும் காலை வணக்கம். நான் எங்கே போனாலும் வெக்கப்படாமல் வழி கேட்டு மாறி போக மாட்டேன், ஆனால் வழி கேட்டு செல்வேன். பாண்டிச்சேரியில் எல்லா வீதிகளும் ஒரே மாதிரி தெரியும், அதனால் குழம்பி போயிருக்கேன். மற்றபடி எங்கேயும் கேட்டு தான் செல்வேன், கரெக்டாக போவேன் அப்படின்னு நாகராஜன் அவங்க சொல்கிறாங்க.
3: கண்டிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே கேட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்தந்த இடத்துல நம்ம விசாரிச்சுக்கிட்டு சரியான டைரெக்ஷனில் போகணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த திசை மாறி போக வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்காது. தொலைதூர பயணம், தேவையற்ற பயணம் அப்படிங்கிறது இருக்காது. எரிபொருள் மிச்சமாகும், பல விஷயங்கள் குறித்த நேரத்துக்கு நம்மளால் போக முடியும், குறித்த வேலை அப்படிங்கிறது சரியான நேரத்துக்கு போகிறது மூலமாக முடியும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே திசை மாறுவதற்கு முன்பாக கண்டிப்பாக ரெண்டு இடமா மாற வேண்டிய தருணம் இருந்தால் கேட்டுக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் இது. தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்ட நேர்களுக்கு கண்டிப்பாக நன்றி, அனுப்ப முயற்சித்த நேர்களுக்கும் நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். இதே காலை பொழுதில் உற்சாகமாக நம்ம இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை சொல்லும் நேரம் காலை 9:45.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு நிகழ்ச்சி.
5: ஒலி என்ற ஒரு அதிசயம் கண்களுக்கு தெரியாமல் நெஞ்சங்களை தொட்டு காலங்களை தாண்டி தலைமுறைகளை இணைத்து வந்த ஒரு மந்திரம். 80 ஆண்டுகளை தாண்டி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதமான பயணத்தில் நாம் கேள்விப்பட்ட ஒவ்வொரு குரலும் நம் வாழ்க்கையின் ஓர் அத்தியாயமாகவே மாறியிருக்கிறது. காலை விழிக்கும் தருணத்தில் ஒலித்த பாடல் முதல் இரவு நெஞ்சை வருடிய இனிய பாடல்கள் வரை, செய்திகளும் நாடகங்களும் விவசாய வழிகாட்டுதல்களும் நம் வாழ்வை வடிவமைத்த அந்த ஒலி துணைகளின் நினைவுகள் என்றால் அது மிகையல்ல. நினைவுகள் பேசும் நேரம் வானொலிக்கு 90 என்ற இந்நிகழ்ச்சியில் நீண்ட நாளாக கேட்டு ரசித்த நேயர்கள் தங்களின் இனிய அனுபவங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் சுவை மிகுந்த உரையாடலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நினைவுகளின் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம். ஒலியில் நனைந்த அந்த நாட்களை மீண்டும் ரசிப்போம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி ஒளியை நாவில் கொண்டு இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம். எழுத்தின் உலகிலும் மொழிபெயர்ப்பின் நுணுக்கங்களிலும் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது வானொலியின் இனிய நினைவுகளே என்கிறார். எழுத்தாளர் என்ற ஆழமும் மொழிபெயர்ப்பாளர் என்ற பார்வையும் கொண்ட இவர் வானொலியை வெறும் ஊடகமாக அல்ல, உணர்வுகளின் உறவாக நேசித்து சிறுவயது முதலே காலையின் பக்தி பாடல்களிலிருந்து இரவின் இலக்கிய நிகழ்ச்சிகள் வரை வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்து கிடக்கும் வானொலியின் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலா குமார் அவர்கள்.
6: எனக்கும் வானொலிக்கும் ஒரு 55 வருஷ இணைப்பு இருக்குங்க. முதல் 5 வருஷங்கள் மழலையின் லைப்பில் வானொலி அவ்வளவு புரியல, அதனால் 55 வருடங்கள். எனக்கு வானொலியை அறிமுகப்படுத்தி அதில் ஈடுபட வைத்ததே என்னோட அம்மா. அம்மாவுக்கு வானொலி கேட்பதுதான் ஒரே பொழுதுபோக்கு. அப்பொழுதெல்லாம் இலங்கை வானொலி தான் வீட்டில் அதிகமாக ஒலிக்கும். அப்பா வந்தவுடன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வீட்டு பட்டாசாலையின் பிரதான உறுப்பினராக செய்தியிலும் வேளாண்மை விடயங்களிலும் ஆரோக்கிய வழியிலும் தனி மனிதனாக கலக்கிக் கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து வரும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். பக்தி பாடல்கள்ல எனக்கு வந்து ஈடுபாடு வந்ததுக்கு காரணம் போனமே காலையில இந்த 6 மணிக்கு எல்லா மத பாடல்களும் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டு நான் அவ்வளவு

0: எவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். அப்போலாம் வானொலி அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கப்படும், அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன், அதை தவறாம வாங்கிடுவேன். ஏன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறது சரியா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா என்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் வரும் அப்படிங்கறது கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வச்சு எந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம், நேரம் நமக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு வச்சு நான் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வானொலி புத்தகம் மாதம் ரெண்டோ அப்படின்னு நினைக்கிறேன், அதை வாங்கி நான் வைக்காத மாதங்களே இல்ல. பள்ளி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொது அரங்கத்துல மதிய வேளையில ஒரு 1:30 மணின்னு நினைக்கிறேன், ஒரு 3-4 வகுப்புகள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு பேரையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு பெரிய வானொலி பெட்டியை போட்டு அங்க வந்து கல்வி பற்றி நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் ஒரு மணி நேரம் கேட்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள அனுபவமா இப்போ எனக்கு உணர முடியுது. வானொலி இன்னைக்கு வரைக்கும் என்னோட எங்க போனாலும் உடன் வர்ற எனது 3வது கையாக இருக்கிறது இந்த வானொலி பெட்டி தான். என்னோட வீட்டுல ஒவ்வொரு அறையிலும் ஒரு வானொலி இருக்கும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது எனது அலைபேசியில் தரவிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஏர் ரேடியோ, இந்த செயலி மூலம் நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பது அமெரிக்காவில இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில இருந்தாலும் சரி, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு உணர்வு கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னோட மனசுல அன்னைக்கு இருக்கிற நிகழ்வு எனக்கு தெரிய வந்திருக்கிறதுனால நான் எப்பொழுதும் வானொலியோட ஒரு தொடர்புடனேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். நமது மாநிலத்துல உள்ள எல்லா அலைவரிசையும் நான் கேட்பேன். எனது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதுல நான் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளுகிற செய்திகள் எனது பல படைப்புகளுக்கு உதவுது அப்படின்னு நான் சொன்னா அதை மிகைப்படுத்தப்பட்டதா நினைக்க வேண்டாம், அதை மிகைப்படுத்தப்பட உண்மையாகும். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு இல்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து நான் பங்கு கொண்டிருக்கேன். அது வந்து பெருமையா நான் நினைக்கிறது. ஒரு பக்கம் இருக்க எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை அது கத்து கொடுத்திருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு நேர்த்தியாக கவனத்தோடு இருந்து அத்தியாவசியமற்ற கருத்துக்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், நேர மேலாண்மை போன்றவற்றை வந்து கத்து கொடுத்தது வந்து இத்தகைய நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டது தான். இதற்கிடையில என்னன்னா, சில இந்தி பாடல்களும் இடையிடையே நம்ம நேரத்தை கொள்ளை கொள்ளும் அப்படிங்கிறது உண்மைதான். இரவு நேரங்களில் நிசப்தத்தை இசையாக்கும் அதிசயம் தான் இந்த வானொலி. காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி அப்படிங்கிறாங்க. சிறு வயதில் கேட்ட வானொலி அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அவர்களோட குரல்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட செவிகள்ல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நான் தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப குறைவு. புத்தகம் வாசிக்கும் போதும், எழுதும் போதும், நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதும், சமைக்கும் போதும், உறங்க போகும் போதும் வானொலி ஒரு நெருங்கிய நண்பனாகவே இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி தாங்க. இந்த வானொலி தான் சொல்ல போனா என்னைய பல நேரங்கள்ல சந்தோஷத்துல மிகவும் திளைக்க வைத்திருக்கிறது. ஒரு கவலையா, இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, இப்ப எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லயும் என்னை சாந்தப்படுத்துறதும் இந்த வானொலி தான். நான் திரைப்பட பாடல்கள் மட்டும் சொல்லல, குறிப்பா சொல்ல போனா அதுவா இதுவா அப்படின்னு இருக்கு. இந்த கோடை எஃப்எம்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். அதுலயும் இருக்கு சில அறிவு சார்ந்த விஷயங்கள், வளர்ந்த பிறகும் சில விஷயங்கள் தெரியாம இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தீட்டப்படாத வைரமா இருக்க நம்முடைய கருத்துக்கள் தீட்டப்பட்ட வைரமாகிறப்போ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. வானொலி ஒரு சிறந்த நண்பன் தான், என்னைக்குமே என்னை கைவிடாத நண்பன் வானொலி தாங்க. 90 ஆண்டை அலங்கரித்து கொண்டிருக்கும் இந்த ஆகாஷவாணி, இந்த தருணத்தில் இந்த வானொலியை கேட்டு பலரும் பல வகையில மென்மேலும் உயர வேண்டும். வயக்காட்டுல சரி, ஏன் நிலவுக்கு போனா கூட இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அங்க போய் கூட கேட்கலாங்க. அவ்வளவு அற்புதமான சக்தியை உடைய நம்முடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக, என்னோட நேரத்தை மிகவும் சிறப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னா இந்த வானொலி தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் என்னுடன் இருக்கும் இந்த வானொலி நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் வந்து ஒரு தூரத்துல மாட்டேன். என்னோடு வாழ்ந்து வரும் என்னுடைய நிழல் போன்றது வானொலி.
1: மயக்கவியல் நிபுணராக எண்ணற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் பணியாற்றியிருந்தாலும் வானொலி கேட்பதை மட்டும் நான் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. தொழிலின் தீவிரத்துக்கும் வாழ்க்கையின் மென்மைக்கும் இடையே வானொலி பாலமாக இருந்ததை தனது அனுபவங்களின் வழியே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மருத்துவர், மயக்கவியல் நிபுணர் லியோ அவர்கள்.

0: வணக்கம். வானொலிக்கு 90 என்ற தலைப்பு நமது நாட்டில் வானொலியின் மிகச்சிறந்த பங்களிப்பை எடுத்து கூறுகின்றது. நான் சிறுவயது முதல் எனது அம்மா இலங்கை மற்றும் திருச்சி வானொலியில் திரைப்பட பாடல்கள், விவசாய குறிப்புகள், நாடகம், ஒளிச்சித்திரம் என்று பல நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நானும் சிறுவனாக விளையாடிக் கொண்டே கேட்டிருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு காரில் செல்லும் பொழுது இன்று ஒரு தகவல், வசந்த அழைப்பு போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்றேன். எனது காரில் இந்த வானொலியோடு நான் பயணிக்கும் போது 30 முதல் 40 நிமிடங்கள் மிகவும் இனிமையானது. நேயர்களின் எண்ணங்களை பாடலாக, கருத்தாக காற்றலையில் கரைத்து விடுகிறது இந்த வானொலி. நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
1: பள்ளி மணி ஒலிக்கும் முன் கேட்ட காலை பாடல்கள், பாடம் முடிந்த பின் ரசித்த இலக்கிய நிகழ்ச்சிகள், செய்தி ஒளிபரப்புகளின் தெளிவு, நாடகங்களின் உணர்வு, இவை அனைத்தும் இவரின் வாழ்விலும் கற்பித்தலிலும் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் வானொலி அவருக்கே ஒரு வாழ்வு பாடசாலையாக இருந்தது என்பதை இவர் பகிரும் அனுபவங்கள் உணர்த்தவிருக்கின்றன. தனது வானொலி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள்.
2: 40 ஆண்டுகால நண்பனாக விளங்குவது வானொலி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள், அது வானொலிக்கு பொருந்தாது. இப்பொழுது அலைபேசி இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதுபோல வானொலியில் நாடகங்கள் கேட்காமல், பாடல்கள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக கல்வி, உடல் நலம், மனநலம், மருத்துவம், சட்டம் என மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் மன்றமாக வானொலி திகழ்கிறது. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி காலை மலர். தொடங்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனையை சொல்வாங்க, இது சாதாரண நாள் அல்ல, சாதனை புரிய வேண்டிய நாள் என்று. இப்படிப்பட்ட ஆர்வம் ஊட்டுகின்ற, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் அன்றைய நாள் நல்லா செய்யலாம், நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினை ஏற்படுத்தும். வரலாற்றில் இன்று என்று எடுத்துக்கொண்டால் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு அகலாத மா மனிதர்களுடைய வாழ்வியலில் தங்களுடைய வாழ்நாளில் என்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளில் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை எப்படி புகழ் பெற்றார்களோ அதனை போல நாமும் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோலாக அமைந்திருக்கின்றது. அன்றாடம் நடைபெறுகின்ற செய்திகள், காய்கறி நிலவரங்கள், வானியல் வானிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி நேரடியாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்ற வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனினும் இனியன செந்தமில் மொழியாய் செவையினில் விழுந்து மனதில் நுழைந்து உயிரினில் கலந்த உறவாக விளங்குவது வானொலி. காற்றினில் தவழ்ந்து எங்கள் காதுகளை குளிர வைக்கும் கீதமாய் தென்றலை போல தேனிசையை திசையெங்கும் தன் கிளைகளை பரப்பி வரும் வானொலி நிழலில் நாங்களும் இளைப்பாறி இருக்கின்றோம். அகவை 90 ஆன போதிலும் நரைவிழாத நங்கையாய், குரல் நடுங்காத குமரியாய் வளம் வந்து, என்றும் இளமையாய் உலா வந்து, இனிமை புதுமையாய் நிகழ்ச்சிகளை நேர்த்தியாய் வழங்குகின்ற வானொலிக்கு என் வாழ்த்துக்கள்.
1: பயணங்கள் மனிதர்களுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்தினாலும் சில குரல்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
3: பொதுவாக எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னிப்பிணைந்ததுதான். ஒளிபரப்பாகும் பக்தி பாடல்கள் எங்களை அதிகாலையில் எங்கள் துக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது, இந்த விஷயங்களை செய்து செய்தது. நாயிருவரும் ஒளிபரப்பாகும் திரைப்படம் சார்ந்த ஒளிச்சித்திரம் எங்களுக்கு பிடிக்கும், நேயர்களுக்கும் பிடிக்கும். ஐயா தென்கொச்சி சுவாமியரின்

0: இந்த ஒரு தகவல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இந்தியாவில் இந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் கலந்திருந்தாலும் அங்கேயும் எங்களுக்கு வானொலிக்கு மிக உதவிகரமாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் மிகவும் உயிரோட்டமானவை. சாதனை அழைத்து உரையாடும் வசந்த அழைப்புகள் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதைத் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, பல்வேறு மாவட்ட எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுடைய சாதனைகளை உலகத்துக்கு காட்டுவது, குழந்தைகள் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது போன்ற விஷயங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். குறிப்பாக மேலும் மேலும் திருச்சி வானொலி நிலையம் பல்வேறு விஷயங்களை செய்து மேலும் வெற்றிகரமாக செயல் மனமாற வாழ்த்துகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம். தொகுப்பு அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ் வாணி திருச்சிராப்பள்ளி,
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 10 மணி. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் ஜி பூம் பா. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நாகப்பட்டினம் எச்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் எச்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: என்ன குட்டீஸ், எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஆஃப்டர் லாங் டைம் நாம மறுபடியும் ஜி பூம்பா விளையாட போறோம். ஓகே, இன்னைக்கு நாம ஜி பூம்பா விளையாட போறோம். அப்ப ஜி பூம்பால ஜி என்ன, பூம் என்ன, பா என்ன அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் இல்லையா? அதனால இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்களேன். இன்னைக்கு நம்ம ஜி பூம்பால ஜி அப்படின்னா குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒரு திருக்குறள், திருக்குறளோட பொருள் இதை சேர்த்து அழகா சொல்ல போறீங்க. பூம் அப்படின்னா ஒரு விடுகதை. விடுகதைக்கு பதில நீங்களே யோசிச்சுட்டு வந்துருங்க. விடுகதை கேட்கணும், அந்த விடுகதைக்கு எனக்கு பதில் தெரிஞ்சா உடனே நான் சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா நான் பாவம் தான் இல்லையா? எனக்காக நீங்களே பதில சொல்லிடுங்க. ஓகே, ஜி திருக்குறள், பூம் வந்து விடுகதை. அப்ப பா என்ன அப்படின்னா எப்போதும் போல நம்ம ரிவர்ஸ் கீர் தாங்க. ரிவர்ஸ் கீர்ல இன்னைக்கு என்ன அப்படின்னா கலந்த வார்த்தைகளை வந்துட்டு நீங்க அழகா மறுபடியும் சேர்க்க போறீங்க. நான் ஒரு 4 எழுத்துல வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தைகளை தனித்தனியா எழுத்துக்களா சொல்லுவேன். அந்த 4 எழுத்துக்களையும் நீங்க ஒரு வார்த்தையா அமைக்கணும். அவ்வளவுதாங்க இன்னைக்கு. இன்னைக்கு ஜி பூம்பால நாம எப்படி விளையாட போறோம் அப்படின்னா ஜிக்கு திருக்குறள் சொல்ல போறோம், பூம் அப்படின்னா விடுகதை சொல்ல போறோம், பா அப்படின்னு

ரிவர்ஸ் கீர்ல கலைந்த வார்த்தைகளை அடுக்க போறோம். ஓகே, நீங்க பண்பலையில நீங்க பேசணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் இருக்கு இல்லையா, 04368 என்ற முன்னிணைப்பு எண்ணோட 2311231 அல்லது 2994800 அல்லது 2995800 இந்த தொலைபேசி எண்ணுக்கும் அழைக்கலாம். தொலைபேசி எண் கூடவே ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குங்க, 9566427231. இந்த அலைபேசி எண்ணுக்கும் அழைச்சு ஜீபும் பல நீங்களும் விளையாட வாங்க. நேர்களை, காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: ஜிபும்பா நிகழ்ச்சிக்கு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னோட லைன் எடுத்துருங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சுட்டி குழந்தைங்களாம் ஆர்வமா இருக்காங்க. அவங்களோட ஆர்வத்தை நம்ம அவ்வளவு சாமானியத்துல விட்டு கொடுத்து கூடாது. இப்ப அடிக்கிறவங்க முதல் காலரா யாரு வராங்கன்னு கேப்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம்,
2: யாரு பேசுறீங்க? ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்னு கியூட்டா சொன்னாங்க, ஆனா திடீர்னு அமைதி ஆயிட்டாங்க. அடுத்த குழந்தை யாரு வராங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கோம். இப்படி சொன்னதுமே நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: யாரு பேசுறீங்க? யாக்ஷினி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பாவனூரா? தேவனூர் தான். பாவனூர் ஆயிடுச்சு அடி தங்கம். சரி, என்ன படிக்கிறீங்க? யாஷினி, திருக்குறள் சொல்றீங்களா? கேப்போம்.
4: அச்சம்
2: சூப்பர். எப்படி இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? பரவாயில்ல யாஷினி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க. இருந்தாலும் இவ்வளோ திருக்குறள் வந்து ஞாபகம் வச்சு சொன்னதுக்கே, அந்த முதலை மொழியில் சொன்னதுக்கே ஒரு வாழ்த்துக்கள். இன்னும் வயது வளர வளர நீங்கள் இன்னும் தெளிவாக அழகாக சொல்ல பழகிப்பீங்க. நன்றி யாஷினி. யாஷினியை தொடர்ந்து நம்ம ஜிபும்பால விளையாடுறதுக்கு யார் வராங்கன்னு கேட்டுருவோம். வருக வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ மேடம்,
2: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
5: என்ன
2: விளையாடலாம்? நிச்சயமா. அதனால நாம என்ன பண்ணுவோம், எல்லார்கிட்டையும் கனிவா பேசணும், அவ்வளவுதானே? நிச்சயமா. வாழ்த்துக்கள். அடுத்து வர குழந்தை என்ன விளையாடுறாங்கன்னு கேப்போம்.
6: வருக வணக்கம். மேடம்
2: வாங்க. பாலபத்ரன், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்க மேடம். நீங்க சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டாச்சு. வாங்க, ஜீபம்பால என்ன விளையாட போறீங்க பாலபத்ரன்?
6: பா
2: பா விளையாட போறீங்களா? அப்ப கலைந்த வார்த்தைகளை எடுக்க போறீங்க.
6: ஆமா மேடம்.
2: ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் சொல்லிடவா?
6: சொல்லுங்க.

0: லை டூ மறுபடியும் சொல்லவா? யா வி லை டூ அவ்வளவுதான். இதை எப்படி மாத்தலாம்?
1: விளையாடே.
0: வெரி குட் பாலபத்ரன், அழகா சொல்லிட்டீங்க, சூப்பர். வாழ்த்துக்கள் பாலபத்ரன்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்து வர குழந்தை என்ன விளையாடுறாங்கன்னு கேப்போம். வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க. யாருங்க?
2: வீரன்குடிகாட்ல இருந்து திவ்யதர்ஷினி பேசுறேன் மேடம்.
0: திவ்யதர்ஷினி, என்ன படிக்கிறீங்க?
2: ஆறாம் வகுப்பு மேடம்.
0: ஆறாவது படிக்கிறீங்களா? ஆறாவது வகுப்பு முடிச்சிட்டீங்களா இல்ல ஆறாவது போறீங்களா?
2: ஆறாவது முடிச்சிட்டேன் மேடம்.
0: சூப்பர். அப்ப ஏழாவது போறீங்க.
2: ம்.
0: சரி, என்ன விளையாடலாம் சொல்லுங்க திவ்யஸ்ரீ.
2: ஜி மேடம்.
0: ஜி திருக்குறள் சொல்றீங்களா?
2: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க திருக்குறள். பொருளோட சொல்லணும். ஓகே.
2: உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாமல் நீங்கிவிடும். பொருள் ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும்.
0: அருமை. சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில வர அடுத்த குட்டீஸ் யாருன்னு கேட்கலாம். நாம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குட்டீஸ் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்ங்க. ஓகே, குட்டீஸ் எல்லாம் லைன்ல வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு பாடல் தொடர்ந்து நம்ம எல்லா குட்டீஸ் கிட்டே பேசலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
3: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான

0: பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: பாரத்ல தொடங்கும் பயணம்
4: உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
5: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ், திருவாரூர், GNM, BSc Nursing, BSc

0: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்தப்பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
3: 9894200400.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
5: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில தாய்மையின் மகத்துவம், உலக அன்னையர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில வர இந்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம், காலை வணக்கம். கூறுவது யாரோ?
6: மருந்தூர் ராஜலட்சுமி சங்கர்.
5: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
6: படம் காதலுக்கு மரியாதை பாடல், ஒரு பட்டாம்பூச்சி முடிக்கல அந்த பாடல் கொடுங்க.
5: பாடல் கொடுத்துடலாம். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
6: நன்றி மேடம். நேசம் எல்லாம் கத்துக்கிட்டோம். எங்க அம்மா வந்து நாங்க படிக்கிற போது நிறைய பத்தாம் வகுப்புல எல்லாம் நிறைய மார்க் வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க.
5: நிச்சயமா, பசங்க படிக்கணும்னு பசங்க படிக்கிறத விட அம்மா படிக்கிறது தான் அதிகம் இல்லையா?
6: கண்டிப்பா, அது எங்களுக்கு அதுவே பால் ரொம்ப உற்சாகத்தை கொடுத்து நாங்க நல்லா படிச்சு எங்க அம்மா அப்பா பேரெல்லாம் நாங்க நல்லா காப்பாத்தினோம், நல்ல மார்க் எல்லாம் எடுத்தோம். சொல்றதுக்கு எப்படி இதே இல்ல, அந்த அளவுக்கு
5: ஒரு நாள் போதாது அப்படிதானே? நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் நியூ, காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
0: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: நேர்கை நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடைசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: 11:30 வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வர இந்த தோழி தாய்மையின் மகத்துவத்தை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம்.

0: இருந்து பேசுறீங்கம்மா?
1: பூம்புகார்ல இருந்து ரீதா பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: சொல்ல மருந்து கதை படத்துல இருந்து ஏதோ ஒண்ணு அந்த பாட்டு மேடம்.
0: பாடல் கொடுத்துடலாம், சொல்லுங்க. இன்னைக்கு அன்னையர் தினம் அப்படிங்கும் போது உங்களுடைய அன்னையை பத்தின வார்த்தைகள்.
1: எங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ஜீவன் கஷ்டப்படுதுன்னா எங்க அம்மா மட்டும்தான்.
0: நிச்சயமா.
1: ஆமா மேம், எப்படி கூறிவருக்கு போயிட்டாது எங்களுக்காக. நாங்க ஏதாவது வேணும்னா கேட்டோம்னா அது வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டாது அதை வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்காக அவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க, வேற யாருமே கிடையாது.
0: தன்னுடைய கஷ்டத்தை பெருசுபடுத்தாம நம்மளுடைய குழந்தைகளுக்காகவே தன்னை தியாகம் செஞ்சிட்டு இருக்கவங்க நிச்சயமா தாயை தவிர வேற யாராலையும் இருக்க முடியாது இல்லையா?
1: ஆமா மேம்.
0: ஆமா, எப்போதுமே அன்னைக்கு நிகர் அன்னையே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி மேம்.
0: இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்காக நம்ம ஃபேஸ்புக்லையும் போஸ்டர் போட்டிருந்தோம், அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் யார் முதல் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாய்மை என்பது உறவு மட்டுமல்ல, அது ஒரு பெண்மையின் ஆன்மா. ஆன்மா அடையும் உன்னத பரிமாணம். ஒரு உயிரை தன்னல் சுமந்து உயிரை கொடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்தும் அப்படின்னு அழகான வரிகளை சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா, திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி தான் இதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் சித்ரா மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாய்மை என்பது அன்பின் உச்சம். ஒரு தாய் தனது குழந்தைகளுக்காக தன்னலமின்றி தியாகம் செய்து எப்பொழுதும் பாதுகாப்பும் பாசமும் அளிக்கின்றாள். இதனால் தான் தாய்மையின் தனித்துவம் உலகில் எந்த உறவாலும் ஈடு செய்ய முடியாத ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஐயாவடியிலேருந்து கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாயை விட வேறென்று தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாங்க, அன்னை அப்படிங்கிறதுக்கு ஈடு இணை யாரையுமே சொல்ல முடியாது. எத்தனை உறவுகள் வந்தாலும் ஒரு தாயோட உறவை ஈடு செய்யறதுக்கு கடவுளாலையும் முடியாது அப்படிங்கிறது தான் நிஜம் இல்லையா?

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
4: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு தாய்மையின் மகத்துவம் இது தொடர்பாக தான் பேசிட்டு இருக்கோம். அது போல இப்ப நிகழ்ச்சியில வர தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் தோழி.
4: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: சங்கரி.
4: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
5: படம் அன்பு அறிவு காலை பண்பலை 100.3 தங்க சேல போல வந்து நிற்கும் தாயே என்ன மறந்தாயே ஏங்கி கவிச்சியனே.
4: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்கம்மா உங்களுடைய நினைவுகள்.
5: அம்மாதான் என்னோட முதல் தோழி. தோழி அம்மா வந்து அம்மாவுக்கு வந்து நான் மகள் மட்டும் இல்ல, அம்மாவும் கூட. அம்மா சின்ன வயசுலயே அம்மா இறந்ததுனால என்ன வந்து அவங்க அம்மாவே பாப்பாங்க. அம்மாவோட தியாகம் வந்து வெளியே தெரியறது இல்ல,
4: மாத்தையால
5: சொல்லவும் முடியாது. நாங்க வறுமையில வாழ்ந்தாலும் என்ன வசதியா வளர்த்தாங்க.
4: நிச்சயமா இந்த வார்த்தை வந்துட்டு யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்பவே பொருந்தும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தன்னோட குழந்தைங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு தியாகம் வந்து தாய்மைக்கு மட்டும்தான் உண்டு இல்லையா?
5: உண்மையான வார்த்தை தோழி.
4: நிச்சயமாம்மா. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றிம்மா. நம்ம ஃபேஸ்புக்லேயும் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே போல பரவாச்சேரியிலேருந்து பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாய்மை என்பது ஒவ்வொருவருக்கும் கிடைத்த அற்புதமான ஒரு வரம். ஒரு தாய் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவர்கள் பசி என்று வாழாமல் தன் பசியை மறந்து, அவர்கள் பசியின்றி வாழ்வதற்காக தன் பசியை மறந்து

அவர்களுக்கு உழைக்கும் அவர்களுக்காக உழைக்கும் ஒரு உண்மையான ஜீவன்தான் தாய்மை. அந்த தாய்மையை பெருமைப்படுத்துவதற்காகத்தான் நமது நாட்டை தாய் நாடு என்றும் நமது நாட்டில் ஓடும் ஜீவநதிகள் அனைத்திற்கும் தாயின் பெயரை வைத்திருக்கிறார்கள். நமது முன்னோர்களுக்கும் தாய்மைக்கும் நிகர் தாய்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிரிக்காட்லேருந்து வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாய்மை என்பது பெண்ணினத்திற்கு மட்டும் கிடைத்த மிக உயர்ந்த பாக்கியம் மற்றும் அதிசயம். தாய்மையின் தனித்துவத்தை மகத்துவத்தை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மகளுக்கு ஒரு அம்மாவாக இருப்பதில் பெருமை அடைகிறேன். தாய்மையை மிஞ்சி எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல நாகர்கோவில்லேருந்து மந்திரமூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்னையர் தின வாழ்த்துக்களோட நிச்சயமாக நிகழ்ச்சியில் மெம்மையிலும் சிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கோட வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இந்த அன்னையர் தினத்துல தாய்மையின் மகத்துவம் தொடர்பாக தான் நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் இந்த பாடலை தொடர்ந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த தோழி வருக, வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் மேடம்.
4: காலை வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
5: வணக்கத்தில இருந்து தனலட்சுமி.
4: மணக்குடியில இருந்து தனலட்சுமி அம்மா வந்தாங்க, அவங்களோட இணைப்பு நமக்கு கிடைக்கல. தனலட்சுமி அம்மாக்காக நிச்சயமா ஒரு பாடல் கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக்ல ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, அது படிச்சிடலாம். நக்கம்பாடியிலேருந்து சுதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாயின் தனித்துவம் என்பது அளவிட முடியாத தன்னலமற்ற அன்பு மற்றும் தியாகத்தின் அடையாளமாகும். ஒவ்வொரு தாயின் கதையும் பாசமும் தனித்துவமும் ஆனது. இது குழந்தைகளை அன்புடன் வளர்ப்பதில் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களுக்கு தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
7: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: நேர்களுக்கு தங்களின் உலகம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
4: நேர்களுக்கு தங்களின் உலகம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
10: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: நேர்களுக்கு தங்களின் மூலம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
11: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
10: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
4: திருவாரூர் பாரதி குரூப் ஆஃப் காலேஜின் உளம் கணித நல்வாழ்த்துக்கள்.
12: பாரதி குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர் GNM BSc நர்சிங் BSc டிப்ளமா கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நேர்களுக்கு தங்களின் உலகம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
13: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
11: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா வர தோழி யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: விருதியூர்ல இருந்து நதியா மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: மகாராஜா படத்துல தாயே தாயே மகளேன வந்த அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, தாயின் மகத்துவம்.
1: அன்பின் மொத்த உருவம் அம்மா மேடம்.
0: அழகா ஒரே வரியில சொல்லிட்டீங்க இல்லையா?
1: அவங்க பயங்கிற இருள போய்க்கு நம்மள தைரியமா அந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தவங்க தாய் தான். இந்த தாய்க்கு நிகர் தாயே, அவ்வளவுதான் மேடம்.
0: அவ்வளவுதான், ரத்தன சுருக்கமா இதுதான் பதில். அவங்களுக்கு ஈடு வேற யாரும் இல்ல. பயமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அழகா இது இதை இப்படி இப்படிதான் அப்படின்னு சொல்லி நமக்கு கத்து கொடுத்து உலகம்னா இதுதான் அப்படின்னு சொல்றவங்க தாய் தான் இல்லையா? நிச்சயமா
1: மேடம்.
0: நிகழ்ச்சியில இருந்த மிக்கு வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: உலக அன்னையர் தினமான இன்னைக்கு வந்து தாய்மையின் மகத்துவம் இது தொடர்பாக தான் தோழிகள்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுபோல கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா செந்தில் கண்ணன் பேரலத்துலேருந்து ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெண் என்பவள் தியாகத்தின் சின்னம் அப்படின்னு ஒரே வரியில் ரொம்ப அழகாகவும் சொல்லிட்டாங்க. தாய்மை ஒன்றுதான் இவ்வளோ

உலகில் வாய்மை, அவள் எண்ணமும் செயலும் என்றும் தூய்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா, வலங்கை மான்லேருந்து வேதப்பன் பேட்டை சத்யா நித்யா சகோதரிகள். இவங்க தான் இந்த கமெண்ட்ஸை நமக்கு போட்டிருக்காங்க. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் தோழிகள்லாம் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டு தாய்மையோட பெருமையை ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. நிச்சயமாங்க, நாம் சோகமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதை முதல்ல பகிர்ந்துக்கிறது யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அம்மா கிட்ட தான். நம்ம இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம முகத்தை பார்த்தே என்னமோ சரியில்லையே அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தான் தெரியும்னே தெரியல. கரெக்டாக அங்கேருந்து வந்து கேட்பாங்க, என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்டு நம்மளோட முகத்திலேயே 1000 விஷயங்களை படிக்கக்கூடிய திறனும் அம்மாவுக்கு மட்டும்தாங்க இருக்குது. அதனால் இன்றைய அன்னையர் தினத்தில் அனைத்து அம்மாக்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோடு விடைபெறுகிறது வணக்கம் தோழி.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: லஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100

0: மூன்றோடு பண்பலையில் இனி வளம் வருகிறது. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நாகை மோராசன்ஸ் ரெடிமேட், சீர்காழி நாராயணன் ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும்
1: திறக்கும் சாவி அல்ல, தகவல்களை பாதுகாக்கும் ரகசிய சாவி. நான் யார், பாஸ்வேர்டு என்னை.
0: பசும் தளிர் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுமி ஆர் ஸ்வஸ்திகா. 12:55 பன்னிசை, 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை. இன்று பிற்பகல் 2 லஞ்ச் பிரேக்கில் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு, 2:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் வார்த்தை விளையாட்டு தொடரும், 3:00 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி கேட்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் எல்எஸ்சி தொடர்ந்து கேட்கலாம். இன்று மாலை 4:00 நாடகம், 5:00 வைக்கிங் பனேனன் பிரிப்ஸின் கலக்கல் நேரம், 5:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் விளக்கேற்றும் வேலை, 6:00 பழனிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் டெரா மருதநாயகம் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை குறித்து விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் என் தனசேகரன் அவர்கள். இன்று மாலை 6:45 இசைத்துறையை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசற்றின் உழவர் அரங்கம், இன்றைய நிகழ்ச்சியில் மூலிகையியல் மதிப்பு கூட்டல் மேல ஒடுதுறை ஆர் சுதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காட்சி வரும் கானம், 8:30 திருவாரூர் காமராஜ் போர்ட், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலை உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை வர்ணனையாளர் திருவாரூர் கொட்டாரக்குடி அபே தினேஷ் அவர்கள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள். இன்று இரவு 9:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜஸ் வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 10:00 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும், 10:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் தொடர்ந்து கேட்கலாம், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். பண்பலையில் இதுவரை வளம் வந்தது எஃப்எம் எக்ஸ்பிரஸ், இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: This is Akashvani, the news read by Sai Ramujtaba.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம். கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் கடித மலர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கடித மலர்கள் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நமது நிலையம் நிகழ்ச்சிகள் குறித்து நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நேரம் இது. நிறைய நேயர்கள் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை கடிதங்களில் தெரிவித்து கடிதங்கள் அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் கடிதங்கள் எழுதியிருக்காங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம நிகழ்ச்சிகள் பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வர முதல் கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி எத்திராஜ் விளம்பல்லேருந்து அவங்களோடது தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 30ஆம் தேதி 2:05 ஒளிபரப்பான டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். காரைக்கால் விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சண்முக சுந்தரம் அவர்கள் கோடை காலத்தில் குழந்தைகளை எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று விரிவான விளக்கங்கள் பல தந்தாங்க. நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சியில் கும்பகோணத்தில் உள்ள அரசலாறு காவேரி ஆறுகள் பற்றியும் அங்கு உள்ள கோவில்கள் பற்றியும் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் பற்றியும் சிறப்பாக தகவல்கள் கூறினார்கள். வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவேரி எத்திராஜ். இம்மாதம் 1ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, குட்டி ஜாய் ஹாசினி அவர்கள் வந்து கடற்கரை பற்றி கதை சொன்னது சூப்பராக இருந்துச்சு. ஜாய் ஹாசினி அவர்கள் படித்து சிறந்த மருத்துவர் ஆகுவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், அவர் ஆசை நிறைவேற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அதே தேதியில் மாலை நான்கு மணிக்கு ஒளிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சி, சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வருடம் முழுவதும் குளிர்ச்சியான இடமாக இருக்கும், அழகான காடுகள் இருக்கும்ன்றத அறிவிப்பாளர் அவர்கள் அந்த ஊரின் சிறப்புகளை அழகாக எடுத்து கூறினார்கள். வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கடந்த 2ஆம் தேதி

0: 1955க்கு ஒளிபரப்பான பசுந்தளி நிகழ்ச்சி குறித்து தான் கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் குட்டீஸ் வி தமிழினி அவர்கள் வந்து சூரியகாந்தி பூவின் நன்மைகள் பற்றி எடுத்து கூறியது சூப்பராக இருந்துச்சு. தமிழினி அவர்கள் படித்து சிறந்த மாவட்ட ஆட்சியராக ஆவதற்கு அவர்களின் ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு காவேரி எத்திராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க. கடந்த 2ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மனம் எழுதிய நிகழ்ச்சி திரையிசை பாடல்கள் கேட்டேன். அதில் மழைவரும் மழைத்துளி என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. வழங்கிய அறிவிப்பாளருக்கு நன்றிகள் என்று இருக்கிறார். 3ஆம் தேதி அன்று காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் குட்டீஷ் ஆர் சத்யஸ்ரீ அவர்கள் தமிழ் எண்கள் பற்றி சொன்னது சிறப்பாக இருந்தது. குழந்தை அவர்கள் படித்து சிறந்த மருத்துவர் ஆவதற்கு அவர்கள் ஆசை நிறைவேற வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து 3ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஒளிபரப்பான நலமாய் வாழ நிகழ்ச்சியை குறித்து தான் இவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் வி காசியரசி அவர்கள் வந்து குழந்தைகளுக்கான காய்ச்சல் ஏற்படும் பொழுது அவர்களை எப்படி கவனித்து கொள்ள வேண்டும், காய்ச்சல் ஏற்பட்டால் எப்படி மருந்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத மருத்துவர் வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்துச்சு. வழங்கிய பண்பலைக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 4ஆம் தேதி அன்று காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளி நிகழ்ச்சியை குறித்து தான் அவங்க எழுதியிருக்காங்க. கவி முகிலன் என்ற சிறுவன் ரோஜா மலர், தேங்காய், பீட்ரூட், மஞ்சள், குங்குமப்பூ இவைகளின் நன்மைகள் பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. வழங்கிய அந்த கவி முகிலன் சிறுவனுக்கும் பண்பலைக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4ஆம் தேதி பகல் 2:30 ஒளிபரப்பான சங்கீத சாரல் இந்த நிகழ்ச்சியை குறித்து தான் கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வி சீனிவாசன் அவர்களின் வயலின் இசை கேட்டேன், நிகழ்ச்சியில் மிக இனிமையாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 5ஆம் தேதி 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் கடிதம் எழுதியிருக்காங்க. இதில் குழந்தைக்கே அனிதா அவர்கள் வந்து பூமியை பற்றியும் சூரிய ஒளியை பற்றியும் சொன்னது சிறப்பாக இருந்துச்சு. அனிதா அவர்கள் படித்து சிறந்த மருத்துவர் ஆவதற்கு அவர்களுடைய ஆசை நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு விளம்பல் காவேரி எத்திராஜ் அவர்களுடைய நிறைவான கடிதம் இது. 7ஆம் தேதி அன்று 2:05 ஒளிபரப்பான டாக்டரிடம் கேளுங்கள் இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் வந்து மழைக்காலத்தில் குழந்தைகளுக்கு சளி இருமல் வரும்பொழுது எப்படி அவர்களை கவனிக்க வேண்டும், குழந்தைகளை எப்படி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், கை குழந்தை 6 மாத குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே பற்றி மருத்துவர் அவர்கள் வந்து தெளிவாக கூறினாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் சொல்லியிருக்காங்க. இணைந்திருக்கின்றோம் பன்மலையின் 100.3 கடித மலர்கள். நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகைமாளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேர்களை, நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேர்த்து சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: கடிதமலர்கள் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து யாரோட கடிதம் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பன்னத்தெரு ப நாகராஜன் அவர்களுடைய கடிதம் தான். கடந்த மாதம் 29ஆம் தேதி நமது நிலையம் வழங்கிய போக்சோ சட்டமும் குழந்தைகள் பாதுகாப்பும் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி வழக்குனர் காளிதாசன் அவர்கள் போக்சோ சட்டத்தின் சிறப்புகளையும் அதனால் அதன் சார்ந்த குற்றங்களுக்கு தண்டனை குறித்தும் சிறப்பான தகவல்களை வழங்கினார்கள். வழங்கிய

0: இன்னும் நிகழ்ச்சியில தொடர்ந்து யாரோட கடிதம் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா பன்னத்தெரு ப நாகராஜன் அவர்களுடைய கடிதம் தான். கடந்த மாதம் 29ஆம் தேதி நமது நிலையம் வழங்கிய போக்சோ சட்டமும் குழந்தைகள் பாதுகாப்பும் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி வழக்குனர் காளிதாசன் அவர்கள் போக்சோ சட்டத்தின் சிறப்புகளையும் அதனால் அதன் சார்ந்த குற்றங்களுக்கு தண்டனை குறித்தும் சிறப்பான தகவல்களை வழங்கினார்கள். வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடந்த 1ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு பண்பலை வழங்கிய உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் மண்ணும் மகசூலும் என்ற பொருளில் வேதியியல் துறை பேராசிரியர் எம் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். அதில் மண்ணின் மகத்துவம், மண்ணின் வளம் காக்க 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை என்பதையும், மண்ணின் தன்மை பாதுகாக்க தண்ணீர் பரிசோதனை மிக அவசியம், கோடை உழவின் முக்கியத்துவம் பற்றி மிக தெளிவாக கூறினார்கள். மேலும் பல பயன்மிக்க கேள்விகளை கேட்டு தகவல்களை பெற்றுத்தந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் 5ஆம் தேதி அன்றைய அனுபவ அனுப்புதம் நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற கே அன்பழகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். அதில் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது தனக்கு ஏற்பட்ட அனுபவம் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் பாராட்டு பெற்றது மறக்க முடியாத நெகிழ்ச்சியான நிகழ்வாக இருந்தது பற்றி அவர்கள் சொன்னது நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சி வழங்கிய பண்பலைக்கும் உடன் உரையாடிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் எங்களது நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 6ஆம் தேதி வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் விளையாட்டுத் துறையில் தடம் பதித்த சாதனை வீராங்கனைகள் பற்றிய தகவல்கள் மற்றும் தங்களை எப்படி சாதனை படைக்க தயாரானார்கள் போன்ற தகவல்களை நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் அவர்கள் வழங்கியதையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தரும் அளவில் அந்த நிகழ்ச்சி இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அச்சாணி நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை அரும்பாக்கம் டி முருகன் அவர்கள் கொலுபொம்மை தயாரிப்பது தனது தந்தையார் மூலம் கற்றுக்கொண்டது, தொழிலை சிறப்பாக செய்து வருவது பற்றியும் பகிர்ந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களை 4 இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி எஸ்எட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நேயர்களின் இனிய நினைவிற்கு இன்று 10 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும்.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: இன்று 10:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும்.
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
6: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
0: பண்பலை 100.3 கடித மலர்கள்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலகின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் உலகணைந்த நல்வாழ்த்துக்கள்.
2: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
2: நாகை மூராசன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS விலை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
6: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400.
7: இப்போ உலகம் நோக்கி போகிறேன்.
6: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
8: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை.

0: தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம் கடித மலர்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கங்களாங்கேரி டி முருகேசன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். இம்மாதம் 1st வெள்ளிக்கிழமை காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். இந்தியாவில் 20 வகை நாட்டுக்கோழி இனங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் 7 வகையான கோழிகள் உள்ளன எனவும், அந்த 7 வகை கோழிகளின் சிலவற்றின் சிறப்புகளை பற்றியும் சகோதரிகள் மூலம் தெரிந்து கொண்டேன். நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த நன்றிகள் என்று சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து காலை 6:40 இன்சொல்லமது முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள் வழங்க கேட்டேன். நிகழ்ச்சியில் விருந்து உபசரிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். வழங்கிய பண்பலைக்கும் மருதநாயகம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 2nd காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் தென்னையை தாக்கும் கருவண்டுகள் ஆமணக்கு செடி கரைசல் மூலம் எப்படி தடுக்கலாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை சகோதரிகள் மூலம் அறிந்து கொண்டேன். நிகழ்ச்சி வழங்கிய பண்பலைக்கும் சகோதரி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து காலை 6:55 மழலைகளின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் நிகழ்ச்சியை கேட்டேன். நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு சிறுமி பி தமிழினி அவர்கள் சூரியகாந்தி விதைகளில் உள்ள சத்துக்கள் நன்மைகள் பற்றி விளக்கமாக சொன்னது சிறப்பாக இருந்தது. எதிர்கால ஆட்சியருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 3rd காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சியில் கோழி ஆடு மாடுகளுக்கு சத்தான தீவனமான அசோலாவை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி சகோதரிகள் விளக்கமாக கூறினார்கள். வழங்கிய பண்பலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து காலை 6:55 பசுந்தளி நிகழ்ச்சி கேட்டேன். அதில் 4ஆம் வகுப்பு மாணவி சத்யஸ்ரீ அவர்கள் தனி தமிழ் எண்களின் பெருமைகள் பற்றி மிக சிறப்பாக சொன்னது சிறப்பாக இருந்தது. அவர்களின் எதிர்கால மருத்துவர் ஆக வேண்டும் ஆசை நிறைவேறட்டும். மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். வியாழன் காலை 6:40 இன்சொல்லமது நிகழ்ச்சியில் இரா

0: யாக இருந்தது. வழங்கிய காரை பண்பலைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் ஆரியநாட்டு தெரு எஸ் சிவாபாரதி, வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோவில் கே ரவி, வேளாங்கண்ணி ஏ ஆர் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கிமடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன் அவர்களுடைய கடிதங்கள் பார்க்கலாம். கடந்த 4ஆம் தேதி சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்டேன், அதில் மன்னார்குடி சீனிவாசன் அவர்களின் வயலின் இசை சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்று இருக்கிறார். பிற்பகல் 2:30 சிறுவர் சொலை நிகழ்ச்சி கேட்டேன், அதில் மயிலாடுதுறை மாவட்டம் காவேரி பூம்பட்டினம் அரசு உதவி பெறும் சரஸ்வதி பாடசாலை மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. தினந்தோறும் காலை 9:30 உலாவரும் தேதியும் செய்தியும் நிகழ்ச்சி கேட்டு வருகிறோம். நிகழ்ச்சியில் அன்றைய நாட்களின் சிறப்புகள் பற்றி கேட்டு தெரிந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கிறது. நிகழ்ச்சியை வழங்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் பண்பலைக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார்கள்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை
5: தஞ்சாவூர்.
6: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
0: நேயர்களுக்கு உள்ளங்கடைந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
9: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜஸ்.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
10: வரும் மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி டிப்ளமோ கோர்ஸுகளுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: கடிதமலர்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருநாகேஸ்வரம் வி சாந்தி அவர்களுடைய கடிதங்கள் பார்க்கலாம். நலமாய் வாழ நிகழ்ச்சியில் தினந்தோறும் கேட்டு வருகிறோம். அதில் நிகழ்ச்சியில் மருத்துவர் அவர்கள், ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்கள், வல்லுநர்கள் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் பற்றியும் அதனை எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் சிறப்பான தகவல்களை வழங்கி வருகிறார்கள். வழங்கி வரும் பண்பலைக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்றிருக்கின்றார். கிருஷ்ணராஜபுரம் சோ சண்முகசுந்தரம் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 3ஆம் தேதி அன்று காலை 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி செயலி வழியே கேட்டேன். சர்வதேச பத்திரிகை சுதந்திர தினம் பற்றிய விரிவாக அறிந்து கொண்டேன். பாடல்களும் வெகு சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கூரத்தங்குடி என் கே கிருஷ்ணா அவர்களுடைய கடிதம் இது. நிகழ்ச்சி பண்பலை வழங்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக காலை 8:05 உலா வரும் துள்ளி வரும் பாட்டு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வழங்கி வரும் பண்பலைக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 30ஆம் தேதி அன்று காலை 8:05 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். இதில் பல பறவைகள் பற்றிய தகவல்களும் அதன் இனப்பெருக்கம் பற்றியும் சொன்னார்கள். மேலும் கடல் காகம் பற்றிய தகவல்களும் சிறப்பாக இருந்தது. கேட்டு தெரிந்து கொண்டேன். வானொலிக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார்.

சேர வேண்ட நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி, காரைக்கால், நேரு நகர், 609-6005.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேர்களை காரை பண்பலையில் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார்.
3: ஜோசப் விஜய் எனும் நான்

0: தாவேகா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
1: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
0: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு

வில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேகா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும், தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும், சொற்களை அமைக்கவும், பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்புப் பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஞானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான

0: நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: சுனோ சுனோ, ஏக் பரிவார் கி கஹானி. டாக்டர் கே சாம்னே ஜின்ஸே ஹுயி நாதானி.
4: தும் ரிப்போர்ட்ஸ் லாய் ஹோ நா?
5: நஹீ, முஜே லகா தும் லாய் ஹோ.
6: சிக் சிக் சிக் சிக் கிச் பிச் கிச் பிச்.
4: तुम हो ही भुलक्कड़।
5: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
3: ली। जानिए आभा के बारे में।
7: आभा?
3: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहे और जहाँ चाहे ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
8: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸில் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
10: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழையை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
11: வணக்கம் பாப்பா.
12: வணக்கம்.
11: உங்க பேர் என்ன?
12: ஆர் ஸ்வஸ்திகா.
11: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்ட் படிக்கிறீங்க?
12: கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் கிளிஞ்சல் மேடு, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
11: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
12: டிஜிட்டல் லாஜிக்கோட விடுகதை சொல்ல போறேன்.
11: எங்க சொல்லுங்களா?
12: பூட்டை திறக்கும் சாவி அல்ல, தகவல்களை பாதுகாப்பு.

0: காக்கும் ரகசிய சாவி. நான் யார்? பாஸ்வேர்டு. என்னை பயன்படுத்தினால் இருந்த இடத்திலிருந்தே உலகை பார்க்கலாம். நான் யார்? பிரவுசர். நான் மென்மையானவன். என்னை தொட்டால்தான் வேலை செய்வேன். விரலை எடுத்தால் வேலை நின்றுவிடும். நான் யார்? டச் ஸ்கிரீன். தகவல்களை தொலைதூரத்துக்கு நொடியில் கடத்துவேன். நான் யார்? இன்டர்நெட். நான் இல்லை என்றால் கண்ணி இல்லை. ஜீரோ மற்றும் ஒன்னை வைத்து விளையாடுவேன். தற்கருதியான முழுவிகளை எடுப்பேன். நான் யார்? லாஜிக்கு. இரண்டு ஊர்கள் இரண்டும் ஒன்னாக இருந்தால் மட்டுமே நான் ஒன்னை விளையாடுவேன். நான் யார்? அண்டுகேன். என்னை உள்ளிடங்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதற்கு நேர்மாறாக வெளியீட்டை தருவேன். நான் யார்? நாட் கேட். எந்த இரண்டு உள்ளீடுகளை கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று ஒன்னாக இருந்தாலும் நான் உன்னை வெளியிடுவேன். நான் யார்? ஆர்கேட். என்னையும் என் தம்பியையும் பயன்படுத்தினால் உலகில் உள்ள எந்த லாஜிக்கேட் உருவாக்கலாம். நாங்கள் யார்? யூனிவர்சல்கள். மின்சாரத்தை ஆன் செய்யும் ஆஃப் செய்யும் பயன்படும் கர்ணீர் மூளையான முச்செயலியில் புன் செயலியில் அமைப்பேறு டிஜிட்டல் சர்க்கியூட். அடுத்ததுலேருந்து நான் பாட்டு பாட போகிறேன். அன்னை தமிழே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. நான் காமராசன்.
1: சூப்பராக டிஜிட்டல் லாஜிக் விடுத்தது சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் இப்போ குட்டியாக இருக்கீங்களா, படித்து பெரிய ஆளு பாருங்க, என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: கலெக்டராக.
1: நீங்கள் பாருங்க, காலத்துல சிறந்த மாவட்ட ஆட்சியராகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
3: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேரம் 12:55. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்று இரவு 7:30 உழவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மூலிகையில் மதிப்பு கூட்டல், மேலவோடுதுறை ஆர் சுதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பண்பலையில் இனி கேட்கலாம் பழனி சண்முக சுந்தர தேசிகர் பாடியுள்ள பன்னிசை பாடல்.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1 மணி. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் பாரதி குரூப் ஆஃப் காலேஜ் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் பாரதி குரூப் ஆஃப் காலேஜ்.
2: பாரதி குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர் GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நேற்றைய தேன்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கடித வழி விருப்பமாக ஒளி உலா வரும். நெல்கிளை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தேன்மழையில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சிவப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நல்லிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலாயினி, வெண்பா, ஆதிரா, இனியா.

தென்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் செமினார் கோவில் குணசேகரன், திலகவதி, பொன்சை ஆறுமுகம் முத்துலட்சுமி, பாலையூர் செல்வராஜ், செல்வி.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நெர்கே நமது பண்பலையில் நாளை காலை 8:30 இருக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
4: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ.

0: தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சல் அமுது தார்பைகள் கிரேனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் மழை. நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நாகப்பட்டினம் ஆரிய நாட்டு தெரு சிவா பாரதி, பாபா கோவில் ரவி, வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மருங்கூர் ராஜலட்சுமி சங்கர், மங்கை மடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன்.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
2: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
3: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400. இப்போ உலகம் நோக்கி போகிறேன். பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.

0: Telelocke app, website www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: நேர்களுக்கு தங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நேர்களுக்கு தங்களின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
6: புல்

தென்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் செல்லக்கண்ணு திரைப்படத்தில் இருந்த பாடலுக்கு விருப்பம் காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரீஷ், செல்வி, நிவாஸ், காருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், திப்பு, சூரி.

0: நேர்களை காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்று நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களுக்கு அமண்டிஆர்வாய் டிஎம்டி கம்பிகளின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். அமண்டிஆர்வாய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். பண்பலையில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் வழங்கிய தேன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ்.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர் GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமா கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நேர்களினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தேன் மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் சின்னத்தாயே திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
3: நாகப்பட்டினம்
4: அறிமுகப்படுத்துகிறோம்.

0: ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: தென்மழையில் ஒழிக்கம் இருக்கும் இந்த பாடல் சின்னமாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் காரைக்கால் நவநீதம், சாமிநாதன், செர்லின், மங்கைநல்லூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத். திருவாரூர் ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தனன், நர்மதா, அர்ஜுனன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தென்மழையில் நிறைவாக ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் அலிவலம், ஜெயலட்சுமி, கணேசன்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோட நிறைவு பெறுகிறது தேன்மழை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப்

இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் திரு விஜய்க்கு முதலமைச்சராக பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திரு விஜயுடன் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படுவதற்கான ஆணையில் அவர் கையெழுத்திட்டார். தொடர்ந்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பதற்கும் போதைப்பொருள் தடுப்பு படை அலகுகள் உருவாக்குவதற்கான ஆணைகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர், தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றார். அரசு அமைப்பதற்கு ஆதரவளித்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி, திரு செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்கள், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து தலைமை செயலகம் சென்று தமது பணியை தொடங்கிய திரு விஜய்க்கு பல்வேறு துறைகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கருப்பையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நாளை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகிறது. திரு ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை வரும் புதன்கிழமைக்குள் நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முதலமைச்சரின் தனி செயலர்களாக திரு செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்ற திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக மக்களின் நலனிற்காக மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து செயலாற்றும் என்று கூறியுள்ளார். புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணம் தொடர வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் முதல் 3 அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என்று கூறாமல் ஆட்சித்திறனுடன் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், கடந்த 5 ஆண்டுகளாக கோவிட் பெருந்தொற்று சூழல், மழை வெள்ள பாதிப்புகள், நிதி பற்றாக்குறையின் மத்தியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு நிறைவேற்றியதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு மக்களின் ஆதரவு உள்ளதை மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் வெற்றி எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல சிறந்த நிர்வாகத்துடன் கூடிய அரசின் அவசியத்தை வலியுறுத்தினார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் இந்த அமைப்பின் புதிய தியான கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் ஹைதராபாத் சென்றடையும் பிரதமர் அங்கு 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் புற்றுநோய் சிகிச்சையில் நவீன நுட்பங்களை கையாளும் சிந்து பல்துறை உயர் சிறப்பு மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். இந்தியா ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அங்கு அரசுமுறை

0: பயணம் மேற்கொண்டுள்ள அவர், அந்நாட்டு பிரதமர் கமலா பிரசாத் விசாசார் உடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் திரு ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். கோடை விடுமுறையின் போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒரு வார கால முகாமில் சுய அறிமுகம், சொல்லகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் நாளை முதல் தொடர்ந்து நடைபெறும் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: திருச்சி மாவட்டத்தில் பார்வை திறன் குறைபாடுடைய மாணாக்கருக்கு விடுதியுடன் கூடிய அரசு சிறப்பு பள்ளியில் சேர்க்கை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தட்டை பயிறு சாகுபடியில் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் மூலம் அதிக மகசூல் பெறலாம் என வேளாண் துறை விளக்கம் அளித்துள்ளதாக எமது மதுரை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தட்டை பயிறு சாகுபடியில் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடித்து பயிரிட்டால் அதிக மகசூல் பெறலாம் என மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை என்ற கணக்கில் தேவையான விதைகளை 550 கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் கலவையுடன் கலந்து விதைக்க வேண்டும் என்றும், விதைக்கு முன்பாக நிலத்தை நன்கு உழுது மண்ணை பண்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப முறைகளை கடைபிடித்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்றும், விதைத்த 80 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்து அதிக வருமானமும் பெறலாம் என்றும் மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குணா குகை, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும், ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மலைச்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தூத்துக்குடி, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று களமிறங்குகிறது. ராய்ப்பூரில் 7:30 நடைபெறும் மற்றொரு போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இந்தியன்ஸுடன் மோதுகிறது. ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை 2ம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கும்கும் மோகத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை 5-4 என்ற கணக்கில் வென்றது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்றிரவு உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்று பிற்பகல் 2 மணிக்கு பண்பலையில் வளம் வரும் லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் நேயர்களே. 0436868 இணைப்பு எண்ணுடன் 231-231-299-480-299-580-50 நேரம் 1:55 நிமிடம் 30 நொடி பன்வழியில் எனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்.

0: மனதூரம் இசையிலேதும் தரும காரைக்கால் 100.3 பண்பலை நேயர்கள் எண்ணிக்கைட்டு ரசிக்கலாம். நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
1: நாகை மூராசன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில பங்கு பெற்று நான் என்ன கேள்வி கேட்க போறேனோ அதுக்கான பதிலை சொல்றதுக்கு நீங்க அழைக்கலாம். 0436 இந்த இணைப்பினுடன் 2312-291-2998-0295-60-66-42-72-31. லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட போறோன்னு ஆர்வமா எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளான எளிமையான ஒரு விளையாட்டு தான் இது. வார்த்தையோட முதல் பாதிய நான் சொல்லுவேன், அடுத்த பாதி வார்த்தைய நீங்க சொல்லி அந்த வார்த்தையை முழுமையாக்கணும். உதாரணமா பாத்தீங்கன்னா மழை அப்படின்னு ஒரு பாதி வார்த்தையை நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். மழைக்காலம், காலம் அப்படின்ற ஒரு வார்த்தை சேர்த்து மழைக்காலம்னு ஒரு கூட்டு வார்த்தைய நீங்க சொல்லணும். மழை துளி, மழை மேகம், மழை நீர், அது மாதிரி நீங்க சொல்லி அந்த வார்த்தைய நிறைவு செய்து முழு வார்த்தைய சொல்லணும். பாதி வார்த்தையை நான் சொல்லுவேன், மீதி வார்த்தையை நீங்க சொல்லி அந்த வார்த்தையை முழுமையாக்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில. என்ன போன் எடுத்துட்டீங்களா? கால் பண்ணலாமா? 0436 என்ன இணைப்பெண்ணோட 2312-291-2998-0295-60-66-42-72-31 இந்த எண்ணிலும் அழைக்கலாம். வார்த்தையின் முதல் பாதியை சொல்ற, மீதி பாதியை சேர்த்து முழு வார்த்தையை நீங்க சொல்லுங்க.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்காக நிறைய நேயர்கள் வந்து இணைப்புல வந்துட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில வரப்போற முதல் நேயர் யாருன்னு கேக்கலாம். வருக வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன். ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்லுங்க, நிகழ்ச்சி விளையாடலாமா? உங்களுக்கான வார்த்தை
4: மின்சாரம்.
3: மின்சாரம், சிறப்பு சிறப்பு.
4: நன்றி.
3: அது மின் அப்படின்ற ஒரு வார்த்தை, பாதி வார்த்தை என்ன, முதல் பாதியை நான் சொல்லியிருந்தேன். மின்சாரம் அப்படின்னு சொல்லி அவங்க சிறப்பாக முடிச்சிருக்காங்க. அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
4: இனிய மதிய வணக்கம் சகோதரி.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
3: ராஜேந்திரன் சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லாங்களா?
4: சொல்லுங்க சகோதரி.

0: கண், உங்களுக்கான வார்த்தை கண்.
1: கண்வலி.
0: கண்வலி, கண்வலி. சரிங்க, சிறப்புங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
2: மதிய வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் அமைதியா பேசுறீங்களே, யார் பேசுறீங்க?
2: ஜெய் மாவட்டம் தூவிலில இருந்து ஓம் பிரகாஷ் பேசுறேன்
0: மேம். சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை சொல்லுங்களா?
2: கொடுங்க மேம்,
0: ஒரு நிமிஷம். உங்களுக்கான வார்த்தை செய்தி.
2: செய்தித்தாள்.
0: செய்தித்தாள், சிறப்புங்க, சிறப்பு, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வணக்கம். வணக்கம்
3: மேடம்,
0: யார் பேசுறீங்க?
3: ப்ராப்ளம் விக்னேஷ்.
0: விக்னேஷ், உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை மின். அதே சொல்லுங்க, நிறைய வார்த்தைகள் இருக்கு, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு பாப்போம்.
3: மின்சாதனம்.
0: மின்சாதனம், சிறப்புங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: எரவாஞ்சேரி கலாவதி ராஜமா.
0: கலாவதிமா, உங்களுக்கான வார்த்தை சொல்லாங்களா?
4: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை அலை. அலை.
4: அலை மோதுகிறது.
0: அலை மோதுகிறதா? நான் வந்து சென்டென்ஸ்
4: அலை அலை அடிக்கிறது. அலை
0: வாக்கியம் கேட்கல, வாக்கியம் எல்லாம் கேட்கல, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அலை அப்படினா
4: அலை கடல். அலை கடல்,
0: அவ்வளவுதான். அவ்வளவுதான்.
4: ஓகே ஓகே.
0: சிறப்பு மா, சிறப்பு, வாழ்த்துக்கள். நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
13: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
14: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
13: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
14: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
13: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
15: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
16: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
15: 9894200.
16: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இணைவரும் நேயரை சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
17: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
17: மேட்டுவாளை நாகராஜன்.
0: நாகராஜன் சார், உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை தொல்.
17: தொல்லா?
0: தொல், தோ இல், தொல்.
17: தொல்.
0: முதல் பாதி வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன், அடுத்த பாதி வார்த்தையை சொல்லுங்க. தொல் பொருள். அருமைங்க, அருமை, சிறப்பாக சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்ங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியே ரொம்ப சுலபமா தான் போயிட்டு இருக்கு. நீங்க யார் பேசுறீங்க? ஆக்கூர்ல இருந்து தீபா. உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா?
18: சொல்லுங்க மேடம்.
0: புவி. புவி, புவியீர்ப்பு. சிறப்புங்க, சிறப்பு. நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். நேரம் வந்து 2:15. இந்த லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, TEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இந்த மாதிரி ப்ரொஃபசர்களை வச்சுக்கிட்டு நான் இந்த காலேஜ் நடத்தின மாதிரி தான். நல்லா படிச்சு அடி, நைட் ஃபுல்லா ஆன்லைன்ல இருந்தனா படிச்சது எல்லாம் மறந்து போயிடுச்சு.
2: ஆமா, இங்க மட்டும் என்ன வாழுதான்.
3: நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு கலக்கல் நேரம். நேர்களே, நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இன்று 10:00 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும்.
5: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
6: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலி வளம் திருவாரூர்.
3: இன்று 10:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும்.
7: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
8: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்து யார் வராங்க, அவங்களுக்கான வார்த்தை என்ன கேட்கலாம். வருக, வணக்கம்.
9: வணக்கம் தோழி.
3: வணக்கம், யாருமா பேசுறீங்க?
9: சுமதி.
3: சுமதிமா, உங்களுக்கான வார்த்தை
9: உயிர். உயிர் உடல்.
3: உயிர் உடல், உயிரும் உடலும். சரிங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர், வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
10: திருவாரூர் சித்ரா பக்கிரசாமி.
3: சித்ராமா, உங்களுக்கான வார்த்தை உயிர்.
10: உயிர் எழுத்து.
3: உயிர் எழுத்து, சிறப்புங்க, சிறப்பு. அடுத்து யார் வராங்க கேட்கலாம். வணக்கம்.
11: தேவனூர் வாசிகை மேடம்.
3: தேவனூர் வாசிகையம்மா, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாங்களா?
11: உங்களுக்கான வாழ்த்துக்கள் மேடம்.
3: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அன்னியர்கள் அனைவருக்கும் உங்களுக்கான வார்த்தை உயிர். நான் பேசுறது எனக்கே தெளிவா கேக்குது. வாசிக்கிமா?
11: உயிர் உண்டாக்குவது.
3: என்னது உயிர் உண்டாக்குவதா? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு இரண்டு எழுத்துக்கள், இரண்டு வார்த்தைகளை சேர்த்து முழுமையா ஒரு வார்த்தைய சொல்லணும். உயிர் எழுத்து, உயிர் எழுத்து அப்படின்னு சொன்னாங்க இல்லீங்களா, அது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லணும். நிகழ்ச்சியில வந்து பங்கேற்க வரும் பொழுது உங்களுடைய வானொலி ஒளியளவ கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. சரி, நீங்க யோசிச்சு வைங்க, அடுத்த நிகழ்ச்சியில வாய்ப்பு கிடைச்சா பேசலாம். அடுத்து வரும் நேய, வருக வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுக்கான வார்த்தை உயிர். யாரு சொல்லி கொடுக்கறது? விக்னேஷ் சார், நீங்க தான் கரெக்டா சொன்னீங்களே, அவங்கள சொல்ல விடலாம்ல. சரி, பரவாயில்ல. உயிர் என்ன சொன்னீங்க?
12: உயிரினம்.
3: உயிரினம், உயிரினம். நானே எதிர்பார்க்கல இந்த வார்த்தையை. சரிங்கம்மா, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர், வருக வணக்கம். நலமா இருக்கேன், யார் பேசுறீங்க?
13: செந்தில்கண்ணன் பேரலாம்.
3: செந்தில்கண்ணன் சார், உங்களுக்கான வார்த்தை
13: சொல்லுங்க.
3: கண்.
13: கண்ணோடு.
3: கண்ணோடு, கண்ணோடு. அது வந்து முழுமை பெறாத ஒரு வார்த்தையாட்ட இருக்குது.
13: கண்ணோடு காண்பதெல்லாம்.
3: நம்ம ஒரே வார்த்தை தான் சொல்லணும்.
13: ஒரே வார்த்தையா? கண்ணாடி.
3: கண்ணாடி, கண்ணாடி, சிறப்புங்க. சரி, கண்ணாடி, அதுவும் ஒரு வார்த்தை தான். அடுத்து வரும் நேயர், வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
14: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
3: பாபு சார், உங்களுக்கான வார்த்தை
14: சொல்லுங்க.
3: விண்மீன். சிறப்பு, சிறப்புங்க, சிறப்புங்க. வாழ்த்துக்கள். நேயர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பங்கு பெற்று அவங்களுடைய பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனேனன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் அவன் வைக்கிங்
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
2: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்
2: நாகை மூராசன்ஸ்.

0: முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்தப்பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேரம் 2:31. பண்பலையோடு இணைந்த நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13-17 வரை.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13-17 வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்,
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 0436 8 இணைப்பினுடைய 2312-2312-2999-0-2995-8 99-66-42-72-72-32-31. நிகழ்ச்சியில் இணைவரும் நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்
7: மேடம். வணக்கம் மேடம். நீங்கள் உயிர்மை எழுத்துக்கள் மேடம்.
1: உயிர்மை எழுத்துக்கள், அது ஏற்கனவே ஒரு நேயர் சொல்லிட்டாங்க. உயிர் எழுத்து, நீங்க உயிர் மெய் சொல்றீங்களா? நன்றிங்க, நன்றிங்க. அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்கம்மா?
8: மேலவஞ்சிலிருந்து பாத்திமா பேசுறேங்க மேடம்.
1: பாத்திமாமா, உங்களுக்கான வார்த்தை பரி.
8: பரி
1: பரி பரி
8: பரி என்ன பசுவா மேடம்?
1: இல்ல நான் மீனிங் கேக்கல. நீங்க ஒரு பாதி, நான் ஒரு பாதி வார்த்தை சொல்றேன், நீங்க கூட ஒரு வார்த்தை சேர்த்து முழு வார்த்தைய சொல்லுங்க.
8: பரித்தல்.
1: பரித்தல் பரித்தல், அது வேற அதிகாச்சே. வேற ஏதாவது சொல்ல முடியுமா?
8: பரிவு.
1: பரிவு, சரி, நன்றிங்க, நன்றி. அடுத்து வரும் நேயரை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? லதாமா. என்ன மேலவாஞ்சூர்லயே நிக்குது இன்னும்? பாத்திமாவை தொடர்ந்து லதாமா வந்திருக்கீங்க மேலவாஞ்சூர்ல இருந்து. உங்களுக்கு, சரி, உங்களுக்கும் அதே வார்த்தை தான், பரி.
9: பரிமுதல்.
1: பரிமுதல், நன்றிங்க, சூப்பரா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வருக வணக்கம். வணக்கம், என்ன ஆகிடுச்சு? விளம்பரம் தொடர்ந்து நம்ம மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம். நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
11: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது.
12: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
12: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் இணைவரும் நேரை சந்திக்கலாம். வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
13: நலமா
1: இருக்க சார்.
13: சொல்லுங்கம்மா.
1: உங்களுக்கான வார்த்தை கரு.
13: என்னமா? கருணா.
1: கரு கரு கருன்ற வார்த்தை நான் பாதி வார்த்தை சொல்லியிருக்கேன், நீங்க அதன் கூட சில வார்த்தைகளை சேர்த்து ஒரு முழு வார்த்தைய சொல்லுங்க. இப்ப கரு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, கருவூலம், கருவூலம் சொல்லலாம், கருப்பொருள் சொல்லலாம், அந்த மாதிரி
13: கேக்குறேன்.
1: கருவேப்பிலை. சரிங்க, சிறப்புங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேய வாழ்த்துக்கள். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
14: மிக்க மகிழ்ச்சிமா. நேயர்களின் வாழ்த்துக்கள்.

0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கான வார்த்தை சொல்லுங்களா?
1: சொல்லுங்க சொல்லுங்க. என்ன படுக்க போறீங்க?
0: படை.
1: படை.
0: ஆமா,
1: படைத்தலைவன்.
0: படைத்தலைவன், சிறப்புங்க. வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
2: நீங்க
0: அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுங்க.
2: படையல்.
0: படையல், சரிங்க. வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: ராஜவேலு
3: மணலை. ராஜவேலு மணலை.
0: ராஜவேலுவா?
3: ஆமா.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: மணலை. மணலை.
0: மணலி, சரி சரி. உங்களுக்கான வார்த்தை தொழில். தொழில்.
3: கைத்தொழில்.
0: கைத்தொழில். ஓ, நீங்க பேக் சைட்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, கைத்தொழில், சிறப்புங்க. அடுத்து வரும் நேய வருக. வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க? ரவிச்சந்திரன் சார். உங்களுக்கான வார்த்தை சுய. சுய.
4: சுய வேலை.
0: சுய வேலை. சுய தொழில். சுய தொழில் சொல்றீங்க. சரி சரிங்க. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், நான் பஞ்சநதி குளத்துல இருந்து சித்ரா கோவிந்தராஜ் பேசுறேன்.
0: பஞ்சநதி குளம், சித்ரா. உங்களுக்கான வார்த்தை சமூக.
5: சமூக வேலை.
0: சமூக வேலைன்னு ஒண்ணு இல்லைங்களே, ட்ரை பண்ணுங்க. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. சமூக நீதி சொல்லலாம், சமூக ஆர்வலர், அது மாதிரி ஏதாவது.
5: கண்ணோட்டம்.
0: சமூக கண்ணோட்டம்.
5: சமூக அறிவியல்.
0: இப்ப சொன்னீங்களா, இது சிறப்பு. சமூக அறிவியல். எவ்வளவு ஈஸியா நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இல்லைங்களா.
5: அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நேர்களே, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசுந்தளி. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கொசுக்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம். நாளை காலை 7 மயிலாடுதுறை ARC நடேசர் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசர் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நினைவிற்கிடம் நேர்களே, இன்று 8:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
7: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
8: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
9: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி
10: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம்
2: நாகை மூராசன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான

0: ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேயர்களுக்கு உலகின் நல்வாழ்த்துக்களை சொல்லுவார் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், நாகப்பட்டினம் EJS பிள்ளை கல்வி நிறுவனங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
3: நாகப்பட்டினம் பேசுறீங்க தொண்டியக்காடு எங்க இருக்குங்க உங்க ஊரு
1: செயற்கை உரம். சரிங்க, வேற ஏதாவது வார்த்தைகள் சொல்றீங்களா? சரிங்க, நன்றிங்க. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
4: சித்ரைமொழி தேவி மேடம்.
1: தேவிமா, உங்களுக்கான வார்த்தை செயற்கை.
4: செயற்கைக்கோள்.
1: சிறப்புங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றி மேடம்.
1: நன்றிங்க, நன்றி. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு மாபெரும் சிறப்பு செயின் மேளா.
6: காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்களுக்கு உலகின் நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் மயிலாடுதுறை, நாராயணர் ஜுவல்லரி, திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ்.
7: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
10: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இணைவரும் நேயரை சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
11: போயார் காட்டுச்சேரியில இருந்து பேசுறேன்.
1: யார் பேசுறீங்க காட்டுச்சேரியில? செல்வம் சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லுங்களா? உங்களுக்கான வார்த்தை மக்கள். மக்கள்.
11: மக்கள்.
1: சரி, அடுத்த நேரத்தை கேட்கலாங்க. நன்றிங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். நல்லா அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
12: திருவாரூர் மாவட்டம் பனங்குடி லதா பேசுறேன் மேடம்.
1: லதாமா, உங்களுக்கான வார்த்தை மக்கள்.
12: மக்கள் தொகை.
1: மக்கள் தொகை. பாருங்க, சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
13: வணக்கம். பூவால் அறிவிப்பாளர் சகோதரிக்கு இனிய மதிய வணக்கம். மதிய வணக்கம் கூறுவது திருமலையன் முடிந்தது பொறையாட்சி வணக்கம்.
1: ஜீவா சார் சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை சொல்லாங்களா?
13: சொல்லுங்க.
1: உங்களுக்கான வார்த்தை அரசியல்.
13: அரசியல் நாகரிகம்.
1: அரசியல் நாகரிகம். சரிங்க, அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
14: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
14: கண்ணத்தூர் நாகராஜன்.
1: நாகராஜன் சார், உங்களுக்கான வார்த்தை அரசியல்.
14: அரசியல்வாதி.
1: அரசியல்வாதி. சிறப்புங்க, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
15: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
15: காரைக்கால் நளினி.
1: நளினிமா, உங்களுக்கான வார்த்தை சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை மறு. மறு.
15: மறு.
1: ஆமா,
15: மறுத்து பேசுவது.
1: அப்படி சொல்லக்கூடாது, ஒரே வார்த்தையில முடிச்சிடணும்.
15: மறுப்பு.
1: மறுப்பு. சிறப்பு.
15: நன்றி.
1: நன்றிங்க. நன்றிங்க. மறு சொன்னீங்களா?

மறுமலர்ச்சி சொல்லலாம், மறு சீரமைப்பு, மறு வார்த்தை. இது எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, நம்ம அடுத்து நேயர்கள் வருவாங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம். நீங்கள் பேசுறது எனக்கு சரியா கேட்கல, யார் பேசுறீங்க? பாண்டியனா? சரிங்க, உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை சொல்லுங்க. நன்றி.

0: அன்பளையோடு இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு லஞ்ச் பிரேக் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பங்கு பெற்று அவங்களுடைய பதில்களை சொன்னாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நேயர்கள் வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க, பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இது போலவே நம்ம அடுத்த வாரமும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் விளையாடலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை கூறுகிறது இன்றைய லஞ்ச் பிரேக்கில் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்,
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3.
3: வானிலை அறிக்கை கேட்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான முதல் கனமழை பெய்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 173.6 mm மழை பதிவாகியுள்ளது. பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 4.6 degrees Celsius வரை குறைந்தோம். ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 degrees Celsius வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட மிக மிக குறைவாகவும் அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5

0: டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் அளவும் கொடைக்கானல் பகுதியில் 11.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் கர்நாடகா மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை அதாவது 11, 12, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்சமாக வெப்பநிலை 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் நிலை மாறுபாடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பதிவான இதர மழை அளவுகள். திருநெல்வேலி 4 முக்கு, திருநெல்வேலியில் பெருங்குளம் மற்றும் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம், எச்சன் விடுதி தஞ்சாவூர் மாவட்டம், பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வடபழனி, மகாலிங்கபுரம், செங்கற்பட்டு மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கலையநல்லூர் மற்றும் அரியலூர் பொதுப்பணித்துறை ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் பார்வூட், சிவலோகம், முகிலிவாக்கம், வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம், அயனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னையில், பெருங்களத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம், நீலகிரி, பார்சூட் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நேர்கள் இன்னைக்கு ரசிக்கலாம். அமைச்சியார் வை டிஎம்டி கம்பிகள் படுத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அமன் டிஆர் வை டிஎம்டி கம்பிகள். நோட் விஸ்க் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி லைக் ஷேர் கமெண்ட். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் தைரிய வார்த்தை எது? எனக்கு மோட்டிவேஷனா வேற யாரும் சொல்ல வேணாம், எனக்கு நானே நிறைய மோட்டிவேஷன் பண்ணிப்பேன் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு சில வார்த்தை இருக்கும் இல்லையா? இந்த வார்த்தையை சொன்னா ஓகே, நம்ம வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனையிலேருந்து தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிக்கிற ஆறுதல் வார்த்தை அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம LSE-ல எல்லாரும் சொல்ல போறீங்க. உங்களுடைய பதில்கள் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸுக்கு கீழே கொடுத்துருங்க. காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சீங்கன்னா நம்ம காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் LSE நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போட்டிருக்கேன், அதுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துருங்க. கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ரத்தின சுருக்கமாக ஒரே வார்த்தையில் கொடுத்தீங்கன்னா எல்லாரோட கமெண்ட்ஸையும் அழகாக எல்லாத்தையும் படிச்சிடலாம். கமெண்ட் சொல்லும்போது உங்களுடைய பேரையும் ஊரையும் சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ நம்ம எப்படி கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் பேர், உங்கள் ஊர், சொல்லக்கூடிய பதில், அதுவும் ஒரு வார்த்தை பதில், அதாவது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் தைரிய வார்த்தை. பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ரத்தின சுருக்கமா ஒரே சொல்லா சொல்லுங்க பாப்போம். கேள்வி மறுபடியும் சொல்லிடுறேன், உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் தைரிய வார்த்தை எது? இதுதான் இன்னைக்கான கேள்வி. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் தைரிய வார்த்தை எது, இதுதான் இன்னைக்கான கேள்வி. இதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. திறமை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா, நாகூர் முகமது ரஃபீக் தான் இதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னை நம்புற வரை எந்த சூழ்நிலையிலும் என்னை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானமே இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே, எல்லாம் நல்லதற்கே என்ற வார்த்தையை, இந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தா, செந்தில் முருகன் விளக்கம்பாடியிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற வார்த்தையில வேற யாரும் சொல்ல வேணாம், இந்த வார்த்தையே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சூப்பரா கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. அப்புறமா குத்தாலம் தோப்பு தெருலேருந்து சிவசுப்ரமணியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திறமை தன்னம்பிக்கை விடாமுயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம், இதுதான் அவங்க இன்னைக்கு சொல்ற வார்த்தை. கடலூர் துறைமுகத்திலேருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், வேலையே தொடங்கு அப்படிங்கறது தான் அவங்க அவங்களுக்கு சொல்லிக்கிற தைரிய வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னிடம் இருக்கும் நேர்மையும் திறமையும் எனது எண்ணங்களும் பொறுமையும் என்னை என்னாலும் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செங்கந்தபுரம் சாந்தி இளங்கோவன். தில்லை ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டாங்க, அவங்களும் என்ன மாதிரியே தான், பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் தைரிய வார்த்தை இந்த கேள்விக்கு வந்து காட்டுமன்னார் கோவில்லேருந்து, காட்டுமன்னார் கோவில் டி மணப்புரத்துலேருந்து தோப்பு தெரு வேல்முருகன் சொல்லியிருக்காங்க. எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் தைரிய வார்த்தை, கடமை தவறாமல் வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் தைரியம், நடப்பதெல்லாம் நன்மைக்கென நடைபோடு, நடந்து வரும் பாதையில் நம்பிக்கை விதை போடு, நாளை அது மரமாகும், நல்வாழ்வில் நிலமாகும் நிழலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கை மாநிலந்துட்டு ஆட்டோதுரை. அப்புறம் முக்கரும்பூர்லேருந்து ஆனந்த் முத்துக்குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரிக்காட்லேருந்து வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவும் கடந்து போகும், எதையும் யாரையும் எப்பொழுதும் நம்பாதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க வந்து தனக்குத்தானே சொல்லிக்கிற தைரிய வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா, செங்கோட்டன் ஃப்ரம் வர்ச்சிக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. திருமணஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்னன்னா, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இரு, தடைகளும் குறையும், உங்களை நிறுத்த முடியாது. அதாவது குவாரா தளத்துலேருந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைகள் ஒன்றும் தடையில்லை என்று அடிக்கடி உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொள்வது தன்னம்பிக்கையோடு ஊக்கமளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டிவேஷன் நமக்கு நாமளே தாங்க, வேற யாரெல்லாம் சொல்ல வேணாம், நமக்கு நாமளே சொல்லிப்போம். ஓகேவா?
1: நாகை மூரா சென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் ஏஜஸ் விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
0: காரைக்கால் ஸ்ரீநகர்லேருந்து ஸ்ரீதர் மாஸ் நகர்லேருந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னால் அதை சாதிக்க முடியும் என்ற வார்த்தை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மையாவாடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க, என்மேல் நம்பிக்கை, பிறகு என்னால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதுவும் சொல்கிறதுக்கில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவம், அவங்களுக்கு என்ன கஷ்டமோ. அப்புறம் புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு நான் சொல்கிற தைரியம், எனக்கே போடா ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான், இதுதான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, எப்போதுமே கடவுள் நம்ம பக்கம்தான்.

0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசிகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அதிகமாக சொல்ல அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சல் அமுது தார்பைகல் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
7: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருப்போர் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
9: குளுகுளு வாட்டர் பார்க் வந்தாச்சு, வாங்க கோடியே ஜாலியா கொண்டாடலாம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருப்போர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்.
10: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருப்போர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
11: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: எல்எஸ்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளும் தைரிய வார்த்தை எது எதுதான் கேட்டிருந்தோம். இதுக்கு வந்து இன்னும் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க, தொடர்ந்து படிப்போம். திறமையும் நேர்மையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கீதா கோவிந்தராஜன் திருவிளையாட்டத்திலிருந்து. மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவும் கடந்து போகும், இதுதான் எனக்கு நானே சொல்லிக்கிற தைரிய வார்த்தை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமண்டியார் வைட்டி எம்டி கம்பிகள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அமண்டியார் வைட்டி எம்டி கம்பிகள் நோட்வெஸ்ட் நோட்ரஸ் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாம் இணைந்திருப்பது கரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டும்.

0: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
3: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: இன்னைக்கு நம்ம எல்எஸ்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் தைரிய வார்த்தை எது? இந்த கேள்விதான் கேட்டிருக்கோம். உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸா கொடுத்துருங்க. அது போல அதம்பர்ல இருந்து கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவும் கடந்து போகும், விடு பாத்துக்கலாம், எனக்கு நானே இதை தாங்க சொல்லிப்பேன் தைரிய வார்த்தையா அப்படின்னு கமெண்ட்ஸா போட்டிருக்காங்க.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
7: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
6: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விவிஆர் ஆயில் வழங்கும் இன்சல் அமுது.
8: கைவலி மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஆர் ஆயில் தரமான வலி நிவாரணி.
6: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம், உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
6: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் தைரிய வார்த்தை எது அப்படின்னா கேட்டிருந்தோம், அதுக்கு இப்ப கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தா, நேர்மையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைக்கும் உனக்கு இன்று தோல்வி ஏற்படலாம், ஆனால் நாளை நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா ஆனந்த முருகன் தான் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. தில்லை வல்லாளன் குத்தாலத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவும் கடந்து போகும், இதுதான் எனக்கு நானே சொல்லிக்கிற மோட்டிவேஷன் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
10: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
11: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
10: 9894200400.
11: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
6: உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் தைரிய வார்த்தை எது அப்படிங்கறத இன்னைக்கு LSC நிகழ்ச்சிக்கான கேள்வி. உங்களுடைய பதில்களையும் நம்ம காரைக்கால் பண்பலை Facebook பேஜ்ல LSC நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸா கொடுத்துருங்க.

உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் தைரிய வார்த்தை எது அப்படின்னு இன்னைக்கு எல்லா சில கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அன்பான பிற்பகல் வணக்கத்தோடு சொல்லியிருக்காங்க எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன். இரவும் பகலும் மாறுவது போல இன்பமும் துன்பமும் மாறி வரும். இன்று துன்பம், நாளை இன்பம். இது எதுவும் நிலை இல்லை, இதுவும் கடந்து போகும். இதுதான் எனக்கு நானே சொல்லிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவிடைமருதூர்லேருந்து கௌசல்யா கதிரவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாம் நன்மைக்கே, இதுதான் எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் தைரிய வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

எலசி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சாச்சு. இன்னும் இரண்டு கமெண்ட்ஸ் மட்டும் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதம்பாடிலேருந்து தமிழரசி சொல்லியிருக்காங்க, துணிவே துணை. இதுதான் வந்து நான் எனக்கு நானே சொல்லிக்கிற தைரிய வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா செந்தில்கண்ணன் பேரில் என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உழைப்பே உயர்வு தரும். இதுதான் எனக்கு நானே சொல்லிக்கிற தைரிய வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் வந்த எல்லா கமெண்ட்ஸையுமே படிச்சாச்சுங்க. இந்த பாடலை கேளுங்கள்.

0: பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15-21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15-21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9% முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
3: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: நேர்மை இன்னும் சில நடிகளில் தொடர்வது நாடகம்.

0: அடுத்த சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள், இப்போது சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் எஸ் என் பார்வதி, பி ரேவதி, டி வேலுச்சாமி, அருண் சந்தீப், என் மதன் சந்தர், சி ராஜா அப்பாசாமி, டி கே மீனாட்சி, எஸ் பி எஸ் போத்திலிங்கம், எல் மோகன், வி சசிகுமார் ஆகியோர். தொகுப்பு டி சுஜன்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

அம்மா இயற்கை தாயே, மனசில் இருக்கிற பாரமெல்லாம் இந்த பறவைகளோட குரலோசையை கேட்டதுமே இறங்கிடுது அம்மா. இது ஒரு அற்புதமான ரசவாதம் இல்லையா? இயற்கை தாயே, உன்னோட ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் எங்களோட உயிரை காப்பாற்றுற உயிர் மூச்சு இல்லையா? அப்பேற்பட்ட உனக்கு என்னால் என்ற

0: அளவுக்கு சக மனிதர்களோட சேர்ந்து நன்மையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் உனக்கு எதிராக கெடுதல்கள் நடந்துக்கிட்டு தானேயம்மா இருக்குது. உன்னோட வளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மட்டும் இல்லை வரக்கூடிய தலைமுறைகளையும் அனுபவிக்க வேணுமே அம்மா.
1: ஹலோ ராஜாராம்.
0: வாங்க அரவிந்தன்.
1: ராஜாராம், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க?
0: எல்லாம் நம்ம இயற்கை எண்ணெயோட தான்.
1: ஓ,
0: பாருங்க, எத்தனையோ கிராம மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து உயிரை காப்பாத்தின ஏரி இது. ஆனால் இந்த ஏரியை பாருங்களேன், வறட்சியாகி குப்பை மேடுகளால் நிரம்பி போயிருக்குதே தவிர ஒரு சொட்டு தண்ணீரை கூட காணுமே.
1: ஆமாம் ராஜாராம், பார்க்கவே ரொம்ப வேதனையாக தான் இருக்குது.
0: என்னால் தாங்க முடியலை அரவிந்தன். ஆனால் இந்த இயற்கைக்கு எதிராக நிகழ்வுகள் நமக்கு சவால் விட்டுக்கிட்டு தானே இருக்குது.
2: அதுக்கு ஒரு காலம் இருக்குது, பொறுத்துருங்க ராஜாராம்.
0: அடே, வாங்க மோகன் ராஜ், நீங்கள் எப்போ வந்தீங்க?
2: ஓ, இதோ இப்போ தான்.
0: நல்லது. ஆமாம், இன்னைக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் எத்தனை ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க?
2: அறுவை சிகிச்சை இல்லாமலே பேஷண்ட் ரெண்டு பேரை குணப்படுத்த போகிறேன்.
0: சபாஸ்.
2: ஆனால் இப்போதைக்கு வறண்டு போன இந்த ஏரிக்கு தாங்க ஆப்ரேஷன் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு.
0: கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன்.
2: இன்னும் என்னங்க, ஆற்றிலிருந்து முதன்மை வாய்க்கால், கிளை வாய்க்கால், கண்ணிகள்னு படிப்படியாக பிரிந்து போகக்கூடிய தண்ணீர் எல்லாம், வழியில் இருக்க ஏராளமான குளம் குட்டையெல்லாம் போகிற போக்கில் நிரப்பிக்கிட்டே போகும். அதன் மூலம் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் என்பது தான் நம்ம முன்னோரோட கணக்கு. காலங்காலமாக அப்படித்தானே நடந்துக்கிட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த நீர்வழி பாதையெல்லாம் இப்போ கட்டடங்களாக மாறிடுத்தாங்க.
0: உண்மைதான்,
2: இது மனிதர்கள் தங்களுக்கு தானே உருவாக்கிய நோய்.
0: நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. சரி, இப்போது மழை நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது.
2: நல்ல விஷயந்தான் ராஜாராம். இருந்தாலும் கூட எந்நேரமும் அரசாங்கத்தை மட்டும் எதிர்பார்க்காமல் இயற்கை வளங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை சுற்றுச்சூழல் ஆர்வலராக நீங்கள் தானே செஞ்சுட்டு வரீங்க.
0: ஆமாம் மோகன் ராஜ், அது நம்ம கடமை தானே.
2: என்ன அரவிந்தன், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அரசாங்க வேதியியல் விஞ்ஞானியாக இருக்கிற உங்களோட அடுத்த கட்ட பணி என்னங்க?
1: மோகன்ராஜ், பாரபட்சம் பார்க்காம சில ரசாயன தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யணும்னு அரசாங்க தரப்பில் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு.
2: ஓ, அப்படின்னா அந்த பட்டியலில் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சேருதா?
1: ஆமாம் மோகன்ராஜ், அர்ச்சனாவோட கெமிக்கல் ஃபேக்ட்ரி பட்டியலில் கடைசியில் வருது.
0: அப்படியா, சரி வாங்க. நாம் மூணு பேரும் வழக்கமாக இயற்கையோட கூடி பேசுகிற அந்த அரச மர நிழலுக்கு போகலாம்.
1: வாங்க போகலாம்.
0: ஆஹா, இந்த காற்றும் கூட மனசுக்கு இதமாக தான் இருக்குது.
1: ஆமாம் ராஜாராம். அடடா, அதை பாருங்கள், அர்ச்சனாவோட கார் வருதே.
0: ஆமாம், ஆச்சரியமாக இருக்குதே, என்ன இந்த நேரத்தில் ஏரிக்கரைக்கு வர்றாங்க?
2: அதுதாங்க எனக்கும் புரியலை.
3: ஹலோ அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், உங்க மூணு பேருக்கும் என்னோட காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
1: என்ன அர்ச்சனா, ஒரு போன் கால் கூட இல்லையே, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன முக்கியமான விஷயம் ஏதாவது?
3: முக்கியமான விஷயம்தான். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறத கேள்விப்பட்டேன். அதான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு உங்களுக்கு போன் பண்ணாம திடீர்னு வந்துட்டேன்.
1: அப்படியா விஷயம்?
3: ஆமா, நீங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க, காலையிலேயே வறண்டு போய் குப்பை மேடா இருக்கிற இந்த ஏரி கரைக்கு வந்திருக்கிறீங்க, ஏன்?
0: நீங்க புரியாம பேசுறீங்க அர்ச்சனா, இந்த இயற்கையான சூழலோட மகத்துவத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல.
1: ஆமா அர்ச்சனா, ராஜாராம் சொல்றது மாதிரி உங்களுக்கு இயற்கை பத்தி புரியாததுதான். சரி, அது விடுங்க, முதல்ல நீங்க வந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க.
3: சொல்றேன். நாளைக்கு எனக்கு பாராட்டு விழா நடக்குது. நீங்க தான் சிறப்பு விருந்தினரா வரப்போறீங்க. நம்ம நாலு பேரும் நண்பர்களா இருந்தாலும் கூட மறுபடி உங்க மூணு பேருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ல, அதனாலதான் நேர்லயே வந்திருக்கேன். இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கங்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: சபாஷ் அர்ச்சனா, வாழ்த்துக்கள்.
3: இது பத்தாதுங்க, இன்னும் நிறைய வாழ்த்துக்களை விழா மேடையில வந்து சொல்லுங்க. என்ன?
0: கண்டிப்பா சொல்றோம்.
1: சரி அர்ச்சனா, உங்களோட தொழிற்சாலை இப்ப எப்படி போயிட்டு இருக்கு?
3: தொழிற்சாலைக்கு எந்த குறையும் கிடையாது, சிறப்பா போய்கிட்டு இருக்கு.
1: என்ன சொல்றீங்க அர்ச்சனா, சிறப்பா இயங்குதா?
3: ஆமா, சிறப்பா இயங்குது. ஆமா, அதுல நீங்க என்ன குத்தம் கண்டுபிடிச்சீங்க அரவிந்தன்?
1: இல்ல, பொதுமக்கள் வேற விதமா என்னென்னமோ பேசிட்டு

0: இருக்காங்க.
1: பொதுமக்கள் எப்படி வேணும்னாலும் பேசட்டும், நீங்க என்னோட தொழிற்சாலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
0: இப்ப நான் எதுவும் நினைக்கல, ஒரு முறை பரிசோதனை செஞ்சாதானே என்னாலையும் ஒரு தீர்வு சொல்ல முடியும்.
1: ஓ, நீங்க அரசாங்கத்தோட வேதியியல் விஞ்ஞானிங்கிறதுனால இப்படி பேசுறீங்களா அரவிந்தன்?
0: அர்ச்சனா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க.
1: இல்ல, நான் சரியா தான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க என்னோட தொழிற்சாலை மேல சந்தேகப்படுறீங்க அரவிந்தன்.
0: அப்படி இல்ல அர்ச்சனா, கோபப்படாதீங்க. நான் கேள்விப்பட்டதை தானே சொன்னேன்.
1: இல்லீங்க, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் புறப்படுறேன்.
2: என்ன கிளம்பிட்டாங்க? என்ன அரவிந்தன், இந்த அர்ச்சனா புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? எதுக்காக இப்படி கோபப்படுறாங்க?
0: ஆமா ராஜாராம், அர்ச்சனாவுக்கு இவ்வளவு கோபமும் அவசரமும் கூடாதுதான். என்ன செய்யறது, சின்ன வயசுலயே ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு முதலாளி ஆயிட்டாங்க. சரி விடுங்க, நாளைக்கு அவங்களோட பாராட்டு விழாவில் சந்திக்க போறோம், அங்க சரி பண்ணிடலாம். வாங்க கிளம்பலாம்.
3: அன்பில் உயர்ந்தவர்களே, வணக்கம். பலர் பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள், ஆனால் தானம் செய்ய மாட்டார்கள். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாராட்டு விழாவின் நாயகியான ஏழை மாணவர்களின் கல்விக்காக ஏராளமான நன்கொடைகள் வழங்கியிருப்பவருமான அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெடின் அதிபர் செல்வி அர்ச்சனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
4: அரசு துறையில் வேதியியல் விஞ்ஞானியாக பணிபுரியும் அரவிந்தன் அவர்கள் இவ்விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பதால் அவர்களையும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
0: அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மரியாதை மிகுந்த அன்பு வணக்கம். உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச விழைகிறேன். சிறு வயதிலேயே தனது கடுமையான உழைப்பாலும் திறமையாலும் வளர்ந்து வந்திருப்பவர்தான் அர்ச்சனா அவர்கள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் பெரிய அளவில் வளர்ந்திருப்பதற்கு காரணம் மக்களுடைய ஆசீர்வாதம் தான் என்று பல முறை என்னிடம் கூறியிருக்கிறார். அர்ச்சனா அவர்கள் தனது லாபத்திலிருந்து கணிசமான தொகையை அவ்வப்போது மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக செலவிட்டு வருகிறார்.
3: தொழிற்சாலையில் வேலை செய்யற ஊழியர்கள் பல பேர் வறுமையில வாழறதா கேள்விப்பட்டேன், ஆனா அரவிந்தன் சார் இப்படி பேசுறாரு, ஒண்ணுமே புரியலையே.
0: அர்ச்சனா அவர்களின் கல்வி சேவையை பாராட்டி மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் அவருக்கு மரியாதை நிமித்தமாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன்.
5: இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா? உலகத்துல என்னென்னவோ நடக்குது, எது உண்மை எது பொய்னு தெரியலப்பா.
6: அரவிந்தன், கூட்டத்துல சில பேரு அர்ச்சனாவுக்கு எதிராக முணுமுணுத்துக்கிட்டே விழாவுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க. நிலைமை சரியில்லை, அதனால விழா வைத்தோட முடிக்க சொல்லுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது.
0: அப்படியா ராஜாராம்?
3: அன்பர்களே, காலம் கருதி விழா இத்துடன் முடிகிறது.
1: என்னோட தொழிற்சாலையை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அது எதையுமே வெளிக்காட்டாமலேயே என்னை பத்தி மேடையில பாராட்டி பேசுனீங்களே, தேங்க்யூ சோ மச்.
0: பரவாயில்ல அர்ச்சனா, நான் உண்மையைத்தானே பேசினேன், ஆனா கொஞ்சம் நிலைமை சரியில்லை.
1: அது சரி, ஏன் விழாவை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க? அங்க பாருங்களேன், மக்கள் மத்தியில ஏதோ சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. என்னது, என்னங்க, என்ன நடக்குது இங்க?
0: அதான் சொன்னல அர்ச்சனா, இப்ப நிலைமை கொஞ்சம் சரியில்லை, நாம தனியா போய் பேசலாம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போகலாம். ராஜாராம், நீங்களும் வாங்க.
2: சரி வாங்க போலாம்.
7: அம்மா, நீங்களும் அப்பாவும் என்னை விவசாய கல்லூரியில் படிக்க வச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா.
8: என்ன அகத்தியா, அருவியை பார்த்ததுமே இயற்கையோடு ரொம்ப ஐக்கியமாயிட்டியா என்ன?
7: ஆமாம் அம்மா.
8: உங்கள் அப்பா அர்ச்சனா அம்மாவோட ரசாயன தொழிற்சாலையில் அந்த அம்மாவுக்கு முழு விஸ்வாசியாக வேலை செய்கிறாரு. ஆனால் எனக்கு என்னமோ சரின்னு படலை. ஆனால் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் இயற்கை விவசாயத்தில் மூழ்கி கிடக்கிறாரு. அவரை நினச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குப்பா அகத்தியா.
7: என்னம்மா இப்படி சொல்கிறீங்க?
8: ஆமாம்ப்பா, ரசாயன தொற்று அவர் உடம்புல பாதிச்சிருக்கிறதா ஒரு நாள் எங்கிட்டே அவர் சொன்னாரே.
7: ஓ, இதை ஏமா நீங்க முன்னாடியே எங்கிட்ட சொல்லல?
8: அகத்தியா, எல்லாரும் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிற வழியத்தானே பாக்குறாங்க. ஆனா உங்கப்பா இயற்கையான முறையில் விவசாயம் செஞ்சு நம்ம குடும்பத்தோட பொருளாதார

0: நிலைமையை சரி கட்ட பாக்குறாருப்பா. ஆனா அது அவரால் முடியுமா என்ன?
1: அப்பாவோட இயற்கை விவசாயத்துல குறைஞ்ச வருமானம் இருந்தா கூட பொதுமக்களோட உபயோகத்துக்கான காய்கறிகளோட தரமும் ஆரோக்கியமும் முக்கியமான விஷயம் தானே.
0: நீ சொல்றது சரியா இருக்கலாம், ஆனா வருமானம் முக்கியம் இல்லையா? இது நமக்கு பத்தலையே.
1: இருக்கட்டும், அதுக்காக
0: கொஞ்சம் செயற்கை விவசாய முறையும் கலந்துக்கலாமேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவர் ஒத்துக்கலப்பா.
1: அம்மா ஒன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. காத்து மண்டலத்துல கரியமில வாயுவோட செறிவு அதிகரிக்கிற போது நாம சாப்பிடக்கூடிய உணவு தானியங்கள்ல துத்தநாகம், இரும்பு சத்து, புரத சத்து எல்லாமே குறைஞ்சு போகுது. இது பெரிய கெடுதலை ஏற்படுத்துமே.
0: அப்படியா சொல்ற நீ?
1: ஆமாமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு ரசாயனத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யறதும் பாதுகாப்பு இல்லாம ரசாயன தொழிற்சாலை நடத்துறதும் ரெண்டுமே பாவ செயல் தாமா.
0: ஐயோ வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம்ப்பா.
1: சரி வாங்கம்மா, இதோ நம்ம தோட்டம் வந்துடுச்சு. அங்க பாருங்கம்மா, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு.
2: அம்மாவும் பிள்ளையும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க, இதை பாருங்க. நம்ம இயற்கை முறையில் பயிரிட்ட பீட்ரூட்டும் கேரட்டும் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அப்பப்பா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: ஆமாப்பா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு.
2: வேணா டேஸ்ட் பண்ணிப்பாரு. ஆ கொஞ்சம் இருப்பா அகத்தியன், இந்த ஒரே ஒரு பாத்திக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன்.
1: இந்த காய்கறிகள் எல்லாம் மூட்டையில் கட்டிக்கிட்டுமா?
0: இருப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு, அப்பா கிட்ட கேட்டுட்டு செய்யலாமே.
2: அகத்தியா இரு, தண்ணியை கட்டிட்டேன். ஒரு விஷயத்தை சொல்ல மறந்தே போயிட்டேன்ப்பா.
1: என்ன விஷயம்ப்பா?
2: நேத்துக்கு அர்ச்சனாமாவோட பாராட்டு விழா சிறப்பாக நடந்துச்சுப்பா.
1: நிஜமாவா சொல்றீங்க?
2: உண்மைதான் அகத்தியா.
1: இருக்கட்டும்ப்பா, அதுக்கு என்ன இப்போ?
2: அட என்னப்பா நீ, நம்ம தொழிற்சாலை முதலாளி அம்மாவோட விழாவை பத்தி ரொம்ப சாதாரணமா கேக்குறிய.
1: அப்பா நீங்க உங்க ஓனரை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும்ப்பா. உங்களோட விசுவாசத்தை பாராட்டுறேன். அதே நேரத்தில் தொழிற்சாலையோட செயல்பாடுகள் ஊழியர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா.
2: அகத்தியா, நம்ம கம்பெனி ஓனர் அர்ச்சனா சின்ன வயசுலே தன்னுடைய திறமையால் உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்க. அவங்கள பற்றி நீ புரிஞ்சிக்காம எதையதையோ பேசாதப்பா.
1: சரிப்பா சரி, ஆனால் எனக்கும் ஒன்றும் சொல்ல தோணுது.
2: தாராளமாக சொல்லுப்பா.
1: கத்திரிக்காய் செடியில் இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் அது சந்தைக்கு வந்துதானே ஆகணும்.
2: ஆமாம், இப்போ எதுக்கு இதை சொல்கிற?
1: போக போக உங்களுக்கே புரியும்பா.
3: ஆமாம், சீக்கிரம் வேலை ஆகட்டும்பா. எல்லா மரங்களையும் வெட்டி போடுங்க, தரம் மட்டமாக்கிடணும்.
4: ஐயா என்ன அநியாயம் பண்ணுறீங்க?
3: ஏன்பா, ஆடு மாடு மேய்க்க வந்தீங்கன்னா மேய்ச்சிட்டு போயிடுங்க, தேவையில்லாமல் இங்கே வந்து தலையிடாதீங்க.
5: ஐயா நாம் எல்லாரும் சுவாசிக்கவும் மழை பெய்யவும் இந்த மரங்கள் தான் உதவி செய்யுது. அப்பேற்பட்ட அம்மாவை போய் வெட்டுறீங்களே, உங்களுக்கு யாருங்க இந்த அதிகாரம் கொடுத்தது?
6: ஆடு மாடு மேய்க்கிற உங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம்? இந்த பாருங்க, நாங்கள் இந்த இடத்துல அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி கட்ட போகிறோம்.
4: ஐயோ இது தப்புமா? வேண்டாம் வேண்டாம்,
6: இது புறம்போக்கு இடங்க. உங்கள் வேலையை பாருங்க. டே கண்ணா, அந்த ஜேசிபியை ஸ்டார்ட் பண்ண சொல்லு. ஆ, இந்த மேய்ச்சல் நிலத்தை அப்படியே சுத்தமாக பண்ணிடணும், புரியுதா?
3: சரிங்கம்மா சரிங்கம்மா. ஏன்பா உடனே வெட்டுங்க, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க.
4: ஐயோ கடவுளே, எங்கள் இதயத்தை குத்தி ரணமாக்குறாங்களே, தர்மம் செத்து போயிடுச்சா?
7: பகவானே பார்த்துக்கிட்டோம், நம்மளால இவங்களை என்னதான் செய்ய முடியும்? ஒண்ணுமே புரியலையே.
2: என்ன என்ன என்னங்கம்மா, என்ன இங்க பிரச்சனை?
7: நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க ஐயா.
2: ஒரே சூரியம்மா, நீங்க படிச்சவங்க, கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கவங்க, நீங்களே இப்படி செய்யலாமா?
6: இத பாருங்க ராஜாராம், இது புறம்போக்கு இடம், சீக்கிரமா எங்க பேருக்கே பட்டா வந்துடும்.
2: அதனால ஒன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா, நம்மோட முன்னோர்கள் கண்மாய்களை சங்கிலி தொடரா அமைச்சிருந்தாங்க. நீர்பிடிப்பு பகுதியில் முதலாவது கண்மாய் இருக்கும், அது நிரம்பின உடனே உபரி நீர் கால்வாய் வழியாக அடுத்த கண்மாய்க்கு பாயும். இது போக மழை நீரும் தேங்கி நிற்கும். இதனால கடமடை விவசாயிகளும் பருவத்தே பயிர் செய்ய முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு இந்த சங்கிலி தொடரோட கண்ணிகள்லாம் காங்கிரீட் கட்டடங்களாக மாறி போயிடுச்சு. அதனால மழை நீரை சேமித்து வைக்க போதுமான கண்மாய்கள் கிடையாது. இந்த நிலைமையில் இந்த காடுகளையும் மேய்ச்சல் நிலத்தையும் தரமட்டமாக்கிட்டு ஏரிப்பகுதியில் உங்கள் ஃபேக்ட்ரியை கட்டணும்னு சொல்கிறீங்களே, இது கொஞ்சம் கூட

0: நியாயம் இல்லம்மா.
1: இதை பாருங்க ராஜாராம், இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆ, இது புறம்போக்கு இடம், நீங்களும் இதில் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க.
0: தப்பு தப்பாக சொல்லாதீங்க முருகேஸ்வரி அம்மா, இந்த நிலம் அரசாங்கத்துக்கு உரிமைப்பட்டது, நாங்கள் அரசாங்கம் மூலமாக பார்த்துக்குறோம்.
1: ஓ அப்படியா, சரி சரி பார்த்துக்குங்க, போங்க போங்க. நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன்.
0: அதையும் பார்த்துருவோம்.

0: சொன்னார் ஆளையே காணோம். அகத்தியா, அப்பா எங்க இருக்காரு?
1: எனக்கு தெரியலையம்மா, அவர் ரூம்ல தான் இருப்பாரு, போய் பாருங்க.
0: சரி பாக்குறேன் போ. அகத்தியா சீக்கிரம் இங்க ஓடி ஆடா, சீக்கிரம் வா.
1: தோ வந்துட்டம்மா.
0: அகத்தியா அப்பா பாருடா, மயக்கத்துல விழுந்து கிடக்குற மாதிரி தெரியுது, சீக்கிரம் நம்ம டாக்டருக்கு போன் போட்டுடா சீக்கிரம்.
1: இப்பவே பண்றமா. டாக்டர் சாரா?
2: டாக்டர் தான்ப்பா, என்ன அகத்தியா?
1: டாக்டர் அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா?
2: ஓ இதோ உடனே வரப்பா.
1: அம்மா இதோ டாக்டர் இப்ப வந்துருவாரு.
0: சரிடா சீக்கிரம் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா அகத்தியா.
1: இதோ கொண்டாரம்மா.
0: குடு குடு குடு,
1: இந்த கொஞ்சம் நல்லா தண்ணி.
0: கொஞ்சம் கொஞ்சமா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, ஒன்னும் ஆகல, உட்காருங்க உட்காருங்க.
1: என்னப்பா ஆச்சு
0: அகத்தியா? அத பாரு டாக்டரே வந்துட்டார், சீக்கிரம் போ கதவை திறந்து விடு.
1: வாங்க டாக்டர். அம்மா அப்பாவோட முகத்துல தண்ணி தெளிச்சி உட்கார வச்சிருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர்.
3: ஓகே ஓகே, பயப்படாதீங்க சார், கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. நெஞ்சு சளி அதிகமா இருக்குது, சிகரெட் பிடிப்பீங்களா சார்?
4: அதிகமா பிடிக்க மாட்டேன் டாக்டர்.
3: சார் தெரிஞ்சுக்கோங்க, சிகரெட் பிடிச்சா சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் என்கிற ரசாயனம் மூளைக்கு போகும், ரத்த ஓட்டத்தை நிறுத்தி பக்கவாதத்தை உருவாக்க நிலைய கூட ஏற்படுத்திடும். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கோங்க.
0: என்னென்னமோ சொல்கிறீங்களே, என்னாச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு டாக்டர்?
3: பயப்படாதீங்கம்மா, சாருக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது, பிபி பல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கு. ம்,
5: வணக்கம் மோகன்ராஜ்.
6: வணக்கம் அர்ச்சனா, வாங்க உட்காருங்க.
5: நான் உங்களை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன், வாசல்ல உங்க காரை பார்த்தேன், அதான் வந்துட்டேன்.
6: ஓ இஸ் இட், அப்படியா, சொல்லுங்க என்ன விஷயம்?
5: ரொம்ப முக்கியமான விஷயம் தான் மோகன்ராஜ். அரசாங்க உத்தரவுப்படி அரவிந்தனோட டீம் நம்ம ஃபேக்டரியில ஆய்வு செய்ய வராங்களாம், எப்படியாவது அவங்களை தடுத்து நிறுத்தணும், அது உங்க பொறுப்பு.
6: ஓ அப்படியா, அரவிந்தனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவரும் நீங்களும் நெருங்கி பழகிறீங்க, ஆய்வு செய்யறது அரசாங்க உத்தரவு, இதுல நான் எப்படி?
5: என்ன இப்படி சொல்றீங்க, இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா? இவ்வளவு நாள் நாம நட்பா பழகுனதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு?
6: தர்மத்துக்கும் நட்புக்கும் சம்பந்தம் இல்லையா அர்ச்சனா?
5: ஓ ஓகே, இங்க சூழ்நிலை சரியில்லை, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்.
6: எப்போ பேசினாலும் இது நடக்காது அர்ச்சனா.
5: ஓ அப்படியா, நடக்காதா? ஓகே நானே பாத்துக்கிறேன், இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன்.
6: சக்திவேல் சார், உங்கள் உடல்நலம் பற்றி விசாரிக்காம தன்னோட நோக்கத்தில் மட்டும் குறியாக இருக்கிறாங்க அர்ச்சனா, இன்னுமா உங்களுக்கு
0: புரியலை? ரொம்ப வேதனையாக இருக்கு டாக்டர்.
7: மேடம்
5: சொல்லுங்க. கண்ணன்,
7: நம்ம தொழிற்சாலை பற்றிய ஆய்வறிக்கைய அரவிந்தன் சார் எப்படி எழுதியிருக்கிறாரோ எனக்கு பயமா இருக்குது.
5: ஏன் அப்படி சொல்றீங்க?
7: அவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அதர்மத்தை எதிர்க்கக்கூடியவர் ஆச்சே.
5: ஓகே இதை இங்கே பேச வேண்டாம், வாங்க கேபினில் உட்காந்து பேசலாம்.
7: சரிங்க மேடம்.
5: உட்காருங்க கண்ணன். கண்ணன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காதலுக்கும் மங்கையின் அன்புக்கும் மயங்காத ஆண்களே கிடையாது, அரவிந்தனும் இதுக்கு உட்பட்டவர் தான். நீங்கள் வேணா பாருங்க, ஆய்வறிக்கையை நமக்கு சாதகமாக தான் அரவிந்தன் எழுதியிருப்பார்.
7: அப்படியா சொல்கிறீங்க மேடம்?
5: அப்படியே தான், எனக்கும் அவருக்கும் உள்ள காதலின் உறுதியும் உண்மையும் அப்படித்தான் கண்ணன்.
7: மேடம் அங்க பாருங்க, அரவிந்தன் சாரே வந்துட்டாரு. இப்போ நான் இந்த கேபின்ல இருக்கிறது நல்லதில்ல, அவரு கிளம்புறது வரைக்கும் நான் வெளியே போய் வெயிட் பண்றேன் மேடம்.
5: ஓகே கண்ணன், அதுவும் நல்லதுதான்.
8: வணக்கம் மேடம்.
5: வாங்க அரவிந்தன் உட்காருங்க.
8: தேங்க்யூ மேடம்.

0: என்ன இது, வழக்கத்துக்கு மாறா மேடம்னு கூப்பிடுறீங்க?
1: நான் ஒரு நண்பரா வரல, அரசாங்க அதிகாரியா வந்திருக்க.
0: இருக்கட்டுமே, அதுக்காக நம்மோட காதல் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. என்ன அரவிந்தன் மௌனமா இருக்கீங்க?
1: மேடம், முதல்ல உங்க கெமிக்கல் ஃபேக்டரி பத்தின ஆய்வறிக்கையை படிச்சு பாருங்க.
0: கொடுங்க. அரவிந்தன், என்னது அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இப்படி குற்றவாளி கூண்டல ஏத்திட்டீங்களே?
1: அர்ச்சனா மேடம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன்.

0: அரவிந்தன், என்னது அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டா இப்படி குற்றவாளி குண்டல ஏத்திட்டீங்களே?
1: அர்ச்சனா மேடம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். முதல்ல நான் சொல்றதை கேளுங்க, அப்புறம் பேசுங்க.
0: சரி சொல்லுங்க, கேக்குறேன்.
1: அதாவது நுண்மையாக இருக்கக்கூடிய தூசி துகள்கள் நம்மோட நுரையீரல் வரைக்கும் ஊடுருவக்கூடியவை. இது மட்டும் இல்ல, புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கன உலோக துகள்கள் போன்ற நச்சு பொருட்களையும் நுரையீரலுக்குள்ள இந்த தூசி துகள் கொண்டு செல்லுது. இந்த நச்சு பொருட்களால ஆஸ்துமா, நுரையீரல் புற்றுநோய், மாரடைப்பு போன்ற ஆபத்தான விளைவுகள் ஏற்பட சாத்தியம் இருக்கு.
0: சரிங்க, இதுக்கு என்னோட ஃபேக்டரிக்கு என்ன சம்பந்தம்?
1: என்ன சம்பந்தமா சொல்றதை கேளுங்க. அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தாண்டி அதிகபட்ச பொருட்களை உங்க ஃபேக்டரி தயாரிக்குது. உங்க ஃபேக்டரியில இருந்து வெளிவரக்கூடிய நுண் புகையில மாங்கனீஸ், காரியம், ஆர்சனிக் போன்ற கன உலோகங்களின் நுண் துகள்கள் ஏராளமா கலந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை உங்க ஃபேக்டரிய ஆய்வு செய்யறப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பா லெட் பார்ட்டிகல்ஸ்னால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகம். அவங்களுடைய அறிவு திறன், கற்றல் திறன், நினைவு திறன், குணாதிசயம்னு எல்லாமே பாதிக்கப்படும்.
0: முடிவா என்னதான் சொல்ல வரீங்க?
1: மக்களுக்காக தான் தொழில் வளர்ச்சி. மக்களோட வாழ்வாதாரங்களையும் பறிச்சுட்டா யாருக்காக தொழில் வளர்ச்சி? ஒரு மனுஷன் உணவில்லாம சில நாட்கள் வாழலாம், நீர் இல்லாம கூட சில மணி நேரங்கள் வாழ முடியும், ஆனா சுத்தமான காத்து இல்லாம சில வினாடிகளுக்கு மேல உயிர் வாழவே முடியாது. அதனால இந்த ஆய்வறிக்கைய பத்தி நீங்க மேற்கொண்டு எது சொல்றதுனாலும் நீதிமன்றத்துல தான் பேசணும். சரிங்க மேடம், நான் வரேன்.
0: அரவிந்தன், அரவிந்தன்,
2: ஹாய், ஹலோ ராஜாராம், வாங்க வாங்க. கேபினில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா?
3: இல்லை மோகன்ராஜ், வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சுது. நம்ம ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்கு இங்கே அர்ச்சனா வர்றதா சொன்னாங்க மோகன்ராஜ், ஆனால் என்ன காரணம்னு தெரியல.
2: எனக்கு தெரியலையே, ஆனால் அர்ச்சனா ரொம்ப அப்செட் ஆகியிருக்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது.
3: ஓ,
2: இதில் வேற அரவிந்த் அர்ச்சனாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அரவிந்த்கிட்ட நான் சிபாரிசு பண்ணணுமா? என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமை பாருங்கள்.
3: வாங்க அர்ச்சனா.
0: வணக்கம். என்ன மோகன்ராஜ், நீங்கள் எப்படி திடீர்னு பேஷண்ட்டுகளை பார்க்க போயிடுவீங்களா, இல்லை ஒரு 10 நிமிஷம் எங்கள் கூட பேசிகிட்டு இருப்பீங்களா?
2: இல்லை அர்ச்சனா, நம்ம சந்திப்பு காரணமாக நான் எனக்கு பதிலாக இன்னொரு டாக்டரை ஏற்பாடு பண்ணிட்டேன்.
0: அப்படியா, சரி நான் விஷயத்துக்கு வரேன். அரவிந்தன் டீம் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்ரியை குற்றவாளி கூண்டில் ஏற்றிட்டாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு?
2: தெரியும் அர்ச்சனா, அரசு விஞ்ஞானியாக நேர்மையாக செயல்படுறப்போ சில நேரம் சூழ்நிலையால் தான் வேலை பார்க்கும் வாய்ப்பு இழக்கும் நிலை வந்தாலும் கூட மக்களுடைய உடல் மன ஆரோக்கிய வாழ்வுக்கு தான் பாடுபடுவேன் என்றும், தர்மத்துக்கு புறம்பான இயற்கைக்கு எதிரான மனித செயல்பாடுகளை எப்போதும் எதிர்ப்பேன் என்று தீர்க்கமாக சொல்லிட்டார் அரவிந்தன்.
3: அர்ச்சனா, என்னோட மனசுக்கு தோன்றதையும் நான் சொல்லலாமா?
0: சொல்லுங்க ராஜாராம், அதுக்காக தானே சந்திச்சிருக்கோம்.
3: இயற்கை கோடிக்கணக்கான உயிரினங்களை படைச்சிருக்கு, ஆனால் அது எதுவுமே இயற்கையை பாதிக்கலை. இயற்கையோட போட்டி போடவும் இல்லை, இயற்கையோட போக்கிலேயே வாழ்ந்து வருது. ஆனால் இந்த மனுஷன் மட்டும்தான் இயற்கையோட மோதி இயற்கையோட இயல்பை மாற்றி பேராசையால் இயற்கையை ஆபத்தானதாக மாற்றுறான். இந்த காலநிலை மாற்றத்துக்கு உங்களோட அர்ச்சனா கெமிக்கல்ஸ் மாதிரி பல ஃபேக்டரியும் காரணமாயிருச்சு. மனித தேவைகளையும் தாண்டி தேவையற்ற ரசாயனங்களை உங்கள் தொழிற்சாலை தயாரிக்கிறதா அரசாங்கம் நினைக்குது. அர்ச்சனா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மனித குலத்தின் தேவைகள் அனைத்தையும் இயற்கை தாய் நிறைவு செய்வா, ஆனா பேராசைய ஒருபோதும் நிறைவு செய்ய மாட்டா அப்படிங்கிற காந்தியடிகளோட சிந்தனைய நாம எல்லாரும் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது.
0: அதெல்லாம் சரிதான், ஆனா இப்போ என்னோட காதலுக்கு அரவிந்தன் தீர்க்கமான பதில் சொல்லலையே, இது என்னோட நரம்பு மண்டலத்தை பாதிக்காதா? இந்த உணர்வுக்கும் அபார சக்தி உண்டுதானே?
2: உண்மைதான் அர்ச்சனா, ஆனா அரவிந்தனோட மக்கள் நல கொள்கைக்கு நீங்களும் கட்டுப்பட்டு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அரவிந்தன் உங்களை கல்யாணம் செய்ய வாய்ப்பு இருக்கு.
0: அரவிந்தன் மேல நான் என் உயிரே வச்சிருக்கேன்.
3: அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையில் 27 ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.
0: கடவுளே, இது என்ன சோதனை?
4: என்ன பண்றீங்க?
5: உங்க அப்பாவுக்கு ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன்ப்பா.

0: அம்மா, ராஜாராம் சாரோட கம்பெனியில நான் வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா.
1: உனக்கு வேலை பிடிச்சிருந்தா சரிதான்ப்பா.
0: ராஜாராம் சாரு இப்ப நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காரு.
1: வரட்டும்ப்பா, அவர் வர்றது நமக்கும் பெருமை தானே.
2: அகத்தியா.
0: அப்பா சொல்லுங்கப்பா.
2: இந்த அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், அர்ச்சனா, இப்படி நாலு பேருமே ஒரு வீட்டுக்கு நாலு தூண் மாதிரி நட்பா இருக்கிறாங்க. ஆனா இந்த அரவிந்தன் சார் மட்டும் ஃபேக்டரிக்கு எதிராக ஆய்வறிக்கை கொடுத்ததான்ப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
0: அப்பா, தர்மத்தோட பாதையில போறவங்க அப்படித்தான் செய்வாங்க. சரி, அந்த ரிப்போர்ட்டை நீங்க தப்புன்னு சொல்றீங்களா?
2: நான் அப்படி சொல்லலப்பா.
0: அப்படின்னா முதல்ல உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க, எல்லாம் தானா நடக்கும்.
2: சரி சரி.
0: சக்திவேல்
3: சார், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: இப்போ நல்லா இருக்கு சார்.
3: நல்லது. அகத்தியா
0: சார்,
3: பல லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு பாலைவனமாகிற அபாயத்தில் இருக்கிறதாவும், மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 40-50 டன் அளவுக்கு மண் வளத்தை இழந்துகிட்டே வர்றதாவும் ஆராய்ச்சியில் சொல்றாங்க.
0: அப்ப இதுக்கு மாத்து வழி என்ன சார்?
3: பூவஸ்திரா அப்படிங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: ஓ,
3: அதாவது வாய்க்கால், குளம், குட்டை, சரிவான நிலங்கள், சாலையோரங்களில் மண் அரிப்பை தடுக்குமா. இந்த நோக்கத்தில் புதுசாக தயாரிக்கப்பட்ட தென்னை நார் துணியைத்தான் இந்த பூவஸ்திரா.
0: ஓ, அப்படியா?
3: பூமியோட ஈரப்பதத்தை காக்கிறதோட, பூமியோட ஈரப்பதத்தை காப்பாற்றுறதோட, தான் இடைவெளியில் முளைக்கிற செடிகளுக்கும் வேருக்கும் பலம் சேர்க்குமா இந்த பூவஸ்திரா. சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பில்லாத ஒரு பொருள்.
0: ரொம்ப நல்ல பொருள் தான் சார். இன்னொரு செய்தி
3: சொல்லுப்பா.
0: நச்சு கழிவுகளால் நிலத்தில் ஏற்படுற உப்புத்தன்மையை உறிஞ்செடுத்து அந்த நிலத்தை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய ஓர்ப்பூடுங்கிற தாவரத்தை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இனம் கண்டிருக்கு.
3: இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான்ப்பா.
0: இந்த தாவரத்துக்கு வங்கராசி கீரைன்னு ஒரு பேர் இருக்கு.
3: ஓ, நல்ல விஷயம்தான்.
1: ராஜாராம் சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இந்தாங்க காபி குடிங்க.
3: நல்லதுமா. சக்திவேல் சார், 100,000 மரக்கன்றுகள் நடுறதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக வேலை இருக்கும். அது வரைக்கும் அகத்தியன் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிடுவான்.
2: என்ன சொல்கிறீங்க?
3: நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்.
2: ராஜாராம் சார், எங்களை போல அகத்தியனை நீங்களும் நல்லா பார்த்துக்கீங்களே சார். அப்புறம் நாங்கள் எதுக்கு கவலைப்படணும் சார்?
3: ரொம்ப நல்லது சார்.
2: சார், அப்புறம் இந்த அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்ரியை சீல் வைக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது?
3: சீல் வைக்க வர்ற காலகட்டத்தில் தான் 27 ஊழியர்கள் மூச்சு திணறல் காரணமாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போது சீல் வைக்க போகிறதா அரசு தரப்பில் அரவிந்தன் சார் சொல்லியிருக்காங்க.
2: சார், என்ன சொல்கிறீங்க? 1,300 ஊழியர்களோட குடும்பம் வறுமையில் கஷ்டப்படுமே சார். அதை நினச்சா தான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார்.
3: சார் சார் சார், முதல்ல நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயற்கையோட விதிப்படி அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? உடம்பை பார்த்துங்க, நான் வரேன்.
2: சரிங்க சார், நல்லது, போயிட்டு வாங்க.
4: சக்திவேல் சார், அர்ச்சனா மேடம் இருக்காங்களா?
2: ரூமில் இருக்காங்க சார், வாங்க.
3: மேடம் எப்படி இருக்காங்க?
2: கடுமையான மன உளைச்சல தான் சார் இருக்காங்க.
3: சரி, வந்து பார்க்குறோம்.
5: கடவுளே கடவுளே, என்ன பல கோடிக்கு அதிபதியாக்கி வச்சுட்டு இப்படிலாம் சோதனைகளை கொடுத்து என்ன புலம்ப வச்சிட்டியே. எதுலையுமே தோல்வியே பார்க்காத எனக்கு அடுக்கடுக்கா தோல்விகள். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கேன். தொழிற்சாலைக்கு எதிராக அரவிந்தன் ஆய்வறிக்கையை கொடுத்தது, அரவிந்தன் மேலே நான் வச்சிருந்த காதலை அவர் புண்படுத்தினது, 27 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டது. இப்போ இப்போ என்னோட தொழிற்சாலைய அரசாங்கம் சீல் வச்சது. இப்படி எத்தனை எத்தனை எத்தனை, என்னால தாங்க முடியலையே. இப்படி நான் தலைகுனிற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன் கடவுளே? எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு ஒன்றும் புரியல.

0: பார்த்தீங்களா ராஜாராம், பார்த்தீங்களா அர்ச்சனா உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு புலம்புறாங்க.
1: வாழ்க்கையில் எல்லா சோதனைகளையும் தாங்கக்கூடிய அபார மனபலத்தோடு கடந்து போனால் தான் உண்மையான சாதனைகளை படைக்க முடியுங்கிற சூட்சிமம் இந்த அர்ச்சனாவுக்கு புரியாமல் போயிடுச்சு.
2: என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? என் நிம்மதியே போச்சு, என் நிம்மதியே போயிடுச்சு. தோல்வியே எனக்கு சந்திக்க சக்தியே இல்லாமல் போயிடுச்சு. தோல்வி தோல்வி தோல்வி.
0: அர்ச்சனா, அர்ச்சனா, ஏன் கண்ணாடி தூக்கி எறிகிறீங்க?
1: என்னாச்சு, என்னாச்சு அர்ச்சனா? ஏதோ உடஞ்ச மாதிரி பெரிய சத்தம் கேட்டது.
2: ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுக்கிருச்சு. நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன்.
1: அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா.
2: இந்த சக்திவேல் எங்க போனாரு? சக்திவேல், சக்திவேல் எங்க போனீங்க?
3: இதோ வந்துட்டாமா, சொல்லுங்கம்மா.
2: இங்க பாருங்க, தொழிற்சாலையில நடக்கிறத நான் இங்க இருந்தே சிசிடிவியில பாத்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க நேரடியா போய் சீக்கிரம் பாத்துட்டு வாங்க.
3: சரிங்கம்மா,
2: போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. எனக்கு
0: என்னோட
2: மனசுக்கு ஆறுதலா அரவிந்தனும் பேச மாட்டேங்கிறாரு.
0: பேசுவாரு, அரவிந்தனும் பேசுவாரு. அவர் தர்மத்துக்கும் அரசாங்க சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு நடந்துகிட்டாரே தவிர அவருக்கு உங்க மேல கோபமே கிடையாது. உங்ககிட்ட அவர் வச்சிருக்கிற அன்பும் குறைஞ்சே போகலை. நீங்கள் தான் அவரை புரிஞ்சுக்கல. அவரோட தர்மமான கொள்கையை நம்புங்க அர்ச்சனா, நம்புங்க.
2: அப்படியா சொல்கிறீங்க?
0: அப்படி தான். இப்போ நாங்கள் இருக்கும் இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நாம் நிதானமாக பேசி நல்ல முடிவெடுக்கலாம்.
2: சரி, அப்படின்னா அப்போது நான் தான் அரவிந்தனை புரிஞ்சிக்கலையா?
3: அம்மா, அம்மா, மூடி இருக்கிற நம்ம ஃபேக்டரிக்கு முன்னால நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. யூனியன் தலைவர் கூட மைக்ல பேசிட்டு இருக்காருமா.
2: பாத்தீங்களா, பாத்தீங்களா, மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு.
1: அர்ச்சனா, எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது, தைரியமா இருங்க. ஒர்க்கர்ஸ் கிட்ட பகிரங்கமா பக்குவமா பேசுங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, வாங்க நம்ம போய் பேசலாம்.
2: நீங்க நீங்க ரெண்டு பேரும் கூட இருப்பீங்கல்ல?
1: கண்டிப்பா,
0: நிச்சயம் நிச்சயம்
2: இருப்பீங்க.
0: நிச்சயமா இருப்போம் அர்ச்சனா.
1: வாங்க போலாம்,
0: வாங்க.
4: அமைதி, அமைதி சோழர்களே, அமைதி காக்கவும். நண்பர்களே, அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் வேலை செய்கிற 1300 ஊழியர்களோட வாழ்வாதாரத்துக்கு தீர்க்கமான ஒரு முடிவு தெரியாம நாம எல்லாரும் உண்ணாவிரதத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற உறுதியோட போராடணும். இதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அது மட்டுமல்ல, நமது தொழிற்சாலையில் மூச்சு திணறல் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 27 ஊழியர்களுக்கும் மருத்துவ செலவு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்பதும் நமது கோரிக்கைகளில் ஒன்றாகும். சரிதானா நண்பர்களே?
2: நண்பர்களே, தயவு செஞ்சு நான் சொல்றத பொறுமையா கவனமா கேளுங்க. எதிர்பாராத விதமா நமது தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழிற்சாலை விரைவில் திறக்கப்படும். ஒருவேளை கால தாமதமாகும் பட்சத்துல உங்களுக்கு கட்டாயம் மாற்று வழி செஞ்சு தரப்படும்.
4: இவ்வளவும் நடந்த பிறகு உங்க மேல எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் மேடம்?
2: மோகன்ராஜ், ராஜாராம், ஏன் சார்பா நீங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு உறுதிப்பாடு கொடுக்கணும். பிளீஸ், பிளீஸ்
1: பேசுறோம், பேசுறோம். தைரியமா இருங்க அர்ச்சனா, நாங்க பேசுறோம்.
0: நண்பர்களே, மேடம் சொன்ன வாக்குறுதிக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம், நம்பிக்கையோட இருங்க.
1: அன்பு தோழர்களே, மேடம் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றி தருவோம். அதனால உடனே நீங்க போராட்டத்தை கைவிடுங்க.
4: நல்லதுங்க ஐயா, உங்க ரெண்டு பேர் மேல நம்பிக்கை வச்சுதான் தற்காலிகமா உடனே நாங்க போராட்டத்தை கைவிடுறோம். அதனால இப்ப நாம எல்லாரும் கலைஞ்சு போகலாம்.
1: என்னப்பா இது, யூனியன் தலைவர் கலைஞ்சு போகலாம்?
2: நம்மோட உண்மையான நட்புக்கு அடையாளமா நீங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி.
1: நட்புக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க அர்ச்சனா.
0: வாங்க அர்ச்சனா, வாங்க போலாம்.
2: ஒரு நிமிஷம், வீட்டுல இருந்து போன்
1: எடுத்து பேசுங்க. என்னன்னு கேளுங்க.

0: ஹலோ. அப்படியா?
1: என்னாச்சு?
0: அம்மா மூச்சு விட கஷ்டப்படுறாங்களா? ஐயோ கடவுளே, தொடர்ச்சியா எனக்கு சோதனை வந்துகிட்டே இருக்கேன்.
2: சரி, உடனே கிளம்பலாம். மோகன்ராஜ் பாத்துக்குவாரு. நீங்க கவலைப்படாதீங்க அர்ச்சனா, தைரியமா இருங்க. வாங்க சார், போலாம் வாங்க.
0: மோகன்ராஜ், அம்மாவுக்கு
3: நீங்க பயப்படுற அளவுக்கு அம்மாவுக்கு எதுவும் இல்லை.
0: மூச்சு விட கஷ்டப்படுறாங்களே.
3: அது இப்ப சரியாயிடும். சரியாயிடும்,
0: சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ்.
3: ராஜாராம், அந்த பேக்ல பிரவுன் கலர்ல ஒரு மருந்து பாட்டில் இருக்குது, அதை எடுத்து கொடுங்க சீக்கிரம்.
2: கமான்.
0: கடவுளே, நான் நிறைய பாவம் செஞ்சுட்ட போல இருக்கேன்.
2: ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
0: அம்மா இப்படி கஷ்டப்படுறது இப்பதாங்க நான் முதல் தடவையா பாக்குறேன். தாங்க முடியல. எங்க அம்மா எனக்கு குல தெய்வம் மாதிரி.
2: அர்ச்சனா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல குறிப்பிட்ட சம்பவங்கள் நம்மளை தாக்குறப்ப தான் நமக்கு சில புரிதல்கள் ஏற்படும்.
3: அம்மா, அம்மா இப்போ மூச்சை கொஞ்சம் இழுத்து விடுங்கம்மா, கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம். அம்மாவுக்கு நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, தொற்று இருக்கு. டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்.
0: என்ன நுரையீரல்ல தொற்றா? என்ன சொல்றீங்க?
3: பயப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் சிகிச்சை மூலமா கண்டிப்பா குணமாக்கிடலாம். பயப்படாதீங்க.
0: உண்மையிலேயே நான் பொது விஷயத்துல நிறைய பாவம் பண்ணிட்டேன்னு என் உள் மனசு சொல்லுது. அம்மா,
4: ஆமா டாக்டர், அர்ச்சனா சொல்றது உண்மைதாங்க. காரணம், நானும் சேர்ந்து பாவம் பண்ணிட்டோமோன்னு தோணுதுங்க.
2: அட என்னங்க இது, அம்மாவும் மகளும் சேர்ந்து பாவ மூட்டையை சுமக்கிற மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசாயிருச்சு. வயசானா உடம்பு சரியில்லாம போறது சகஜம் தானே?
4: டாக்டர், டாக்டர், உங்ககிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது.
3: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, தீர்த்து வச்சிடலாம்.
4: அது வந்து வந்து கோடிக்கணக்கான என்னோட
0: அம்மா, நீங்க இப்போ ரொம்ப பேசக்கூடாதுமா, கொஞ்சம் அமைதியா இருங்க.
4: அடி போடி, அத டாக்டர் தாண்டி சொல்லணும். கொஞ்ச நேரம்
0: அமைதியாயிருச்சனா.
3: அம்மாவை நீங்க பயமுறுத்தாதீங்க, அவங்க எதையோ பேச வராங்க. ஒண்ணுமாகாது, பேசட்டும். ஷீல் பி ஆல்ரைட். விடுங்க, விடுங்க, பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க, பேசுங்க.
4: அது வந்து டாக்டர், டாக்டர், கோடிக்கணக்கான என் சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு அர்ச்சனா தான். கொஞ்ச நாளாவே அவ மனசு ரீதியா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கா. ராத்திரில தூங்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் செல்லும் கையுமா இருக்கா. அவளுக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர், வழி சொல்லுங்க.
3: நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துறப்போ டெக்ஸ்டோஃபிரீனியா என்கிற பிரச்சனை ஏற்படும். இது காரணமாக மெலட்டனின்னு ஒரு ரசாயன பொருள் இருக்கு, அது அளவு குறைஞ்சு தூக்கம் இல்லாமலும் மனதில் பதிய வேண்டிய விஷயங்கள் பதியாமலும் நீர்த்து போகும் சான்ஸ் இருக்கு. ஒன்றும் அதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டிய.
4: என்னங்க டாக்டர் இப்படி பயமுறுத்துறீங்க?
3: பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க.
4: டாக்டர், பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. மனசு சரியாக இருந்தால் தானே பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். கடவுளே.
3: அம்மா, அம்மா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க.
4: கடவுளே,
3: நீங்கள் பேசுறது போதும், நீங்கள் பேசுறது போதும், இனிமேல் பேச வேண்டாம். உங்களுக்கு இப்போ உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு முக்கியம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க.
4: இருக்க முடியும்,
3: அம்மா, அம்மா, இங்கே பாருங்க,
4: இங்கே
3: அம்மா, இங்கே அம்மா.

0: சொல்றதை கேளுங்க, நீங்க அமைதியா இருங்க, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. நாங்க சொல்றதெல்லாம் அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதுங்க, சரியா? இப்போ நாங்க கிளம்புறோம்.
1: ரொம்ப நன்றிங்க சார். காஃபி கொண்டு வந்திருக்கேன், ரெண்டு பேரும் குடிச்சிட்டு கிளம்பலாமே.
0: பரவாயில்ல சார், ஆனா நீங்க ஒரு உதவி செய்யணும்.
1: என்ன?
0: அதாவது நாளைக்கு அர்ச்சனா மேடம் ராஜாராம் சாரோட மலைப்பிரதேச குடிசைக்கு வந்துருவாங்க. நீங்க அம்மாவை வீட்டில் இருந்தபடி கவனிச்சுக்கணும்.
1: என்ன சார், என்ன சார், கண்டிப்பாக செய்கிறேன் சார்.
0: ஓகே, தட்ஸ் குட்.
2: என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க டாக்டர்.
3: அடாடாடாடா, ஆஹா, அற்புதமான அழகு மிகுந்த இந்த இயற்கை சூழல் மனசுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குது. என்ன உலகம் இது! மனித பேராசையும் செயற்கையின் மீது உள்ள மோகமும் சேர்ந்து இது மாதிரி ஒரு இயற்கை காட்சியை அனுபவிக்க விடாமல் தடை போடுது. அர்ச்சனாவுடைய நிலைமைக்கும் இதுதான் காரணம். அப்பாப்பாப்பா, என்ன வசந்தமான காற்று வீசுது! மரங்களும் மேகங்களும் காதலிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று மனசுக்கு புத்துணர்ச்சியையும் படைப்பாற்றல் ஆர்வத்தையும் அல்லவா அள்ளி கொடுக்குது. அடாடாடாடாடா, மனிதன் மட்டும் இந்த அழகை உணர்ந்து திருந்தினா உடல் மன ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக வாழ முடியுமே. இல்லைனா
4: அரவிந்தன்,
3: அடடே, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மனசை விட்டு நிறைய பேசணும்.
5: ஓ ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக், எவ்வளோ அழகாக இருக்கு இந்த இயற்கை. ஓ லவ்லி, லவ்லி. ஓ
3: இருக்காத பின்ன மோகன்ராஜ், அர்ச்சனாவே வந்திருக்காங்களே.
6: அரவிந்தன், நம்ம ரெண்டு பேரும் பேசி எத்தனை நாள் ஆயிடுச்சு. அதனால ஏற்பட்ட என்னோட மன உளைச்சல் இன்னும் எனக்கு தீரலைன்னா பார்த்துக்கோங்களேன்.
0: அதை சரிப்படுத்தத்தானே இந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அரவிந்தன் என்கிற அற்புத மூலிகையை பார்த்த பிறகுமா உங்கள் மன உளைச்சல் குணமாகலை?
3: சரி சரி வாங்க, நம்ம நாலு பேரும் மனம் விட்டு பேசி நம்மோட நட்பை பலப்படுத்தி மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதையெல்லாம் பேசி தீர்மானம் போட்டே ஆகணும். அதுவும் இயற்கை அன்னையின் சாட்சியோட.
4: சரியா சொன்னீங்க அரவிந்தன்.
6: பல சந்தர்ப்பங்கள்ல என்னோட அவசர புத்தியால தப்பு தப்பா சில விஷயம் செஞ்சுட்டேன். இப்போ அதோட பலனை நான் அனுபவிக்கிறேன். நீங்க மூணு பேரும் என்னை
3: மன்னிச்சிடுங்க. என்ன இது, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இங்க வந்து அழக்கூடாது. அழுதா அது இயற்கை அழகுக்கு விரோதமான செயல்.
4: இயற்கையை மன தூய்மையோட நாம் அணுகும் போது இயற்கையோட பேசுறதுக்கான திறமையும் நமக்கு கிடைக்கும். இந்த உளவியல் சார்ந்த உரையாடல்ங்கிறது நம்மோட உள்மன ஆன்மீக வளர்ச்சிக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உதவியா இருக்கும்.
3: வெல் செட், ரொம்ப சரியா சொன்னீங்க ராஜாராம். அப்புறம் இந்த மலைப்பிரதேச குடிசை,
4: அது இயற்கையோட வாழக்கூடிய என் சொந்த அனுபவத்தில் ஒரு அடையாள சின்னந்தான் இது.
3: பிரமாதம், மனித குலத்தின் உடல் மன ஆரோக்கியத்தை தான் நான் முதல்ல காதலிக்கிறேன். அப்படி இருந்தாலே மனித காதல் தானே வெற்றி உடையதாகவும் அர்த்தம் உடையதாகவும் மாறும்.
6: மனித குலத்துக்கும் இயற்கைக்கும் நாம் செய்கிற நன்மையான செயலில் தான் நம்மோட அன்பின் வெளிப்பாடு இருக்குது. ஆனால் பல பேர் அப்படி நினைக்கிறது இல்லை. நாமும் அவங்கள போல வாழ்ந்தா இந்த உலகத்தில் வாழ்றதுலையே அர்த்தம் இல்லைங்கிறத இப்போ நான் உணர்ந்துட்டேன்.
0: தட்ஸ் இட், அருமையாக சொன்னீங்க அர்ச்சனா, அருமையாக சொன்னீங்க.
6: அரவிந்தன், இது வரைக்கும் எனக்கு நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமே.
3: ஆமாம், தெரியும்.
6: என் மேலே உங்களுக்கு கோபம் இல்லையே?
3: கோபமா? எனக்கு என்ன கோபம் அர்ச்சனா உங்கள் மேலே? கோபம் ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் நானே மாற்றிடுவேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, மேஜிக் நிபுணரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பாக போச்சுன்னு மனைவி சொன்னாங்களாம். ஏமா இப்படி சொல்கிறேன்னு கணவன் கேட்டதுக்கு மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் கோபத்தில் சப்பாத்தி கட்டையை என் புருஷன் மேலே தூக்கி வீசுறப்ப கூட அதை மயிலிறாக மாற்றி போட்டுறாருன்னு சொன்னாங்களாம்.
6: அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியோட வழக்கு கோர்ட்டில் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு.
3: ஆமாம் அர்ச்சனா, தீர்ப்பு எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் கூடிய சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும். ஏன் அர்ச்சனா அதை பற்றியே நினச்சி கவலைப்படுறீங்களா?
6: அப்படி இல்லை, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிக்கு மாற்று வழி ஏதாவது இருக்குதான்னு நம்ம நாலு பேர் கொஞ்சம் யோசிக்கலாமா?
3: ஏன் ஏன் இப்போ என்ன,

0: அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஃபேக்டரியை நடத்த சொல்வாங்க. வேற என்ன?
1: அது இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா,
0: தயங்காம சொல்லுங்க அர்ச்சனா.
1: எனக்கு ஒரு யோசனை தோணுது. இனிமே அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியை நடத்துறதுக்கு நான் விரும்பல.
0: என்ன அர்ச்சனா சொல்றீங்க, விரும்பலையா? அப்புறம்
1: சுற்றுச்சூழல் மாசுபடுறதுக்கு எதிரா, பூமி வெப்பமடைறதுக்கு எதிரா, இயற்கையான ரீதியில தொழிற்சாலையை மாத்தி அமைக்க விரும்புறேன்.
0: அப்படின்னா அர்ச்சனா, குறைஞ்சபட்சம் 2 மாசமாவது 1300 ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் ஃபேக்டரிக்கான மாற்று வழியை உருவாக்க முடியும்.
2: சரியா சொன்னீங்க அரவிந்த்.
3: ஆனா மாற்று வழி என்ன பண்ணலாம்?
4: ராஜாராம், இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு நிறைய மூலிகைகள் ஏற்றுமதி ஆகுது. அதனால மூலிகை பண்ணையையும் மூலிகை மருந்து தயாரிக்கும் ஃபேக்டரியையும் பிரம்மாண்டமான முறையில் உருவாக்குவோம்.
2: குட் ஐடியா. தலைப்புச் செய்திகள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் அதன் உரிமையாளர் அர்ச்சனா அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட தொகையை அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும், மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தொழிற்சாலையை இயக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
5: அமைதி, அமைதி, அமைதி. தொழிலாளர் தோழர்களே, நீதிமன்ற தீர்ப்பையும் டிவியிலே பார்த்து நாம் தெரிந்து கொண்டோம். மேற்கொண்டு அர்ச்சனா கெமிக்கல்ஸ் நிர்வாகம் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றாத காரணத்தால் நாம் நமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தொழிற்சாலையை அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இயக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதிலும் நிர்வாக தரப்பில் நமக்கு எந்தவித தகவலும் தரப்படவில்லை. எனவே நாம் எல்லோரும் நண்பர்களே, மேடம் வராங்க, கொஞ்சம் அமைதி காப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
0: தொழிலாளர் நண்பர்களே, உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் ரசாயன தயாரிப்பு பொருட்கள் மூலம் மக்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாத வகையில் தொழிற்சாலையை இயக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்றால் மாற்று வழியை நாம் தான் உருவாக்கியாக வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
2: அன்பு தோழர்களே, சுற்றுச்சூழல் கெடுதலுக்கும் பூமி வெப்பமடையும் நிலைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் நமது அன்றாட வாழ்க்கையை கட்டமைப்பு செய்தால்தான் அனைவரும் உடல் மன ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்பதை உணர்ந்தாக வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம்.
4: காம்ரேட்ஸ், எத்தனை லட்சம் கோடி பணம் இருப்பினும் கூட ஆரோக்கியமான சூழலில் நம்மால் வாழ முடியவில்லை என்றால் நமது உடலும் மனமும் ஆரோக்கியம் கெட்டு உயிர் வாழ முடியாத நிலை உருவாகும் என்பதையும் நாம் உணர வேண்டும்.
1: நண்பர்களே, இதுவரை எனது உயிர் நண்பர்களாகிய இவர்கள் 3 பேரும் பேசிய உண்மைகளின் தொடர்ச்சியாக அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையின் உரிமையாளர் என்ற முறையிலும் 1300 மிக சிறப்பான ஊழியர்களில் நானும் ஒருத்தி என்ற அக்கறையிலும் தீர்க்கமான ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன்.
5: மேடம் நல்ல முடிவை சொல்ல வர்றாங்களா பாப்போம்.
1: இன்று முதல் இந்த தொழிற்சாலை இயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
5: என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க, ஒரே குழப்பமா இருக்கு.
1: பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பொதுமக்கள் நன்மையை கருதியும் இயற்கையின் பால் கொண்டுள்ள அன்பின் காரணமாகவும் பிரம்மாண்டமான மூலிகை பண்ணையும் அதி பிரம்மாண்டமான மருந்து தயாரிப்பு நிலையமும் தொடங்கப் போவதாக உங்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்.
5: அப்படின்னா நாங்க 1300 ஊழியர்களும் பொழப்புக்கு என்ன பண்றது மேடம்?
1: கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு 2 மாதம் ஊதியமும் வழங்கி அனைவருக்கும் மாற்று பயிற்சி கொடுக்கப்பட்டு விரைவில் மூலிகை பண்ணையிலும் மருந்து தயாரிப்பு நிலையத்திலும் நிரந்தர வேலை உங்களுக்கு தரப்படும். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நமது ஊழியர்கள் 27 பேருக்கும் தகுந்த நிவாரணம் வழங்கப்படும்.
5: இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி.
1: எனவே உடனே இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். மிக விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அரவிந்தர், ராஜாராம், மோகன்ராஜ், 3 பேரும் வாங்க. நாம இந்த முடிவை போய் அம்மா

0: கிட்ட சொல்லுவோம்.
1: வாங்க போலாம். போலாம்.
0: அம்மா, இந்த முடிவு உங்களுக்கு சம்மதம் தானே?
2: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நண்பக்கு உயிர் மூச்சு கொடுத்து அர்ச்சனாவை காப்பாற்றி அற்புதமான தீர்மானம் எடுத்துட்டீங்க. உங்கள் நாலு பேரோட உண்மையான நட்புக்கு கலங்கை ஏற்படாமல் காப்பாற்றி என்னோட மகளையும் உணர செய்து, உண்மையான நட்பு எதுங்கிறதையும் எதை உள்ளடங்கியதாக இருக்கணுங்கிறதையும் அர்ச்சனாவுக்கு உணர்த்திட்டீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.
0: அம்மா,
2: இயற்கையிடம் தண்டனை அனுபவிச்சு நோய் வாய்ப்பட்டு இருக்கேன்.
3: நீங்கள் மன வருத்தப்படக்கூடாது. உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நுரையீரல் தொற்று இன்ஃபெக்ஷனுக்கு மாத்திரை மருந்தாலும் குணப்படுத்திடலாம். இட் பி ஓகே.
2: நீங்கள் மூணு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
3: அம்மா,
1: என்னம்மா இது? மன்னிப்புன்னெலாம் பெரிய வார்த்தை பேசுகிறீங்க. உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வயசும் இல்லை, தகுதியும் இல்லை. இயற்கையை பகைச்சிக்கிற போது எல்லாமே எதிராகி போயிடும். இயற்கையை எதிர்த்து செயல்பட்டால் பூமியே நச்சாயிடும். ஏன், வானமும் கூட நச்சாயிடும். அந்த நச்சு நம்ம வாழ்க்கையே வாழ முடியாததா ஆக்கிடும். அளவுக்கு மீறி நச்சானால் அவற்றை சுத்திகரிக்கவே முடியாது. அடிப்படையான சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் நம்ம மனசோட பரிசுத்தம் கூட கெட்டு போயிடும். இதனால வருங்கால சந்ததிகள் பெருசா பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த விஷயத்துல ஆரம்பத்திலே நம்ம சுதாரிச்சுக்கணும்.
0: அம்மா, மனிதனோட சுற்றமும் நட்பும் வாய்க்க பெற்றாலும் கூட, சுற்றுச்சூழல் கேடு இல்லாத நிலையும் பூமி வெப்பம் அடையாத சூழலும் இருந்தாதான் அந்த சுற்றமும் நட்பும் தொடர முடியும் அப்படிங்கிற பெரிய உண்மைய நானும் உணர்ந்துட்டேம்மா.
4: உண்மையான காதல்ங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஏன் மனித குலத்துக்கு நன்மை செய்யறதா இருக்கணும். காரணம், மனுஷன் தனியா வாழ சாத்தியம் இல்லை. ரெண்டு பேரோட சுயநலம் மட்டும்தான் வளரணும்னு உறவை வளர்த்துக்கிறதுக்கு பேரு காதல் இல்லை.
2: தெளிவா புரிஞ்சுக்கிட்டேங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அர்ச்சனா,
0: அம்மா
2: இப்படி வாமா. அரவிந்த் தம்பி,
1: அம்மா
2: இப்படி வாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இதே போல் என்றென்றும் நல்லா வாழணும், வீடோடி வாழணும், நூறாண்டுக்கு மேலே வாழணும்.
0: அம்மா,
2: கடவுளே.
4: அம்மா, நல்ல விஷயம் பண்ணீங்கம்மா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டீங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நாம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்வோம், புவி வெப்பமடைவதை தடுப்போம்.
5: நேயர்கள், இதுவரை சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் அர்ச்சனாவின் அம்மா முருகேஸ்வரியாக எஸ் என் பார்வதி, அர்ச்சனாவாக பி ரேவதி, தொழிற்சங்க தலைவராக டி வேலுச்சாமி, அரவிந்தனாக அருண் சந்தீப், மோகன்ராஜாக என் மதன் சந்தர், ராஜாராமாக சி ராஜா அப்பாசாமி, பார்வதியாக டி கே மீனாட்சி, சக்திவேலாக எஸ் பி எஸ் போத்திலிங்கம், கண்ணனாக எல் மோகன், அகத்தியனாக வி சசிகுமார், தொகுப்பு டி சுஜன்குமார், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா, படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நேற்று உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் வணிகர்கள் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் வணிக

0: Viking Bunions and Briefs.
1: Dear students, listen here. இன்னும் ரெண்டு நாள்ல உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது. அதனால எல்லாரும் நல்லா படிச்சு நம்ம காலேஜோட பேரை காப்பாத்துறீங்க. அண்டர்ஸ்டாண்ட்?
2: ஆமா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காலேஜ் லேடிஸ் காலேஜா இருக்கிறதால ஆண்களுக்கு இணையா நாமளும் முன்னேறி வரணும்ல. நீங்க நல்லா வந்தா தானே உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும்.

0: ஏண்டி குமுதா, அந்த அம்மா என்னடானா காலேஜ் பேரை காப்பாத்துங்கன்னு சொல்லுது, இந்த அம்மா என்னடானா குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொல்லுது, ஒருத்தவங்க கூட உங்களை நீங்களே காப்பாத்திக்கணும்னு சொல்றாங்களா பாரு.
1: அது நம்மளால முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும், அத அவங்க வாயால வேற சொல்லணுமா?
2: அங்க என்ன சத்தம், இப்படி பேசி பேசித்தான் எல்லா சப்ஜெக்ட்லயும் முட்டை மார்க் வாங்குறீங்க.
3: முதல்ல நீங்க ஒழுங்கா பாடம் நடத்துங்க. கிளாஸுக்குள்ள வந்ததுமே என் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா, ஜாக்கெட் மாடல் நல்லா இருக்கா.
1: ஏய், அந்த புடவை பார்டரு அதையும் சேர்த்துக்கோ.
0: ஆமாமா அடி, ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு சும்மா இருங்க, நீங்க பேசுற சத்தத்துல அந்த அம்மா திரும்பி வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட போகுது.
4: அடியே குமுதா, மேகலா, நம்ம பிரின்சி அப்புறம் ரெண்டு ஹெச்ஓடிகளை பார்த்தா யார் யார் மாதிரி தெரியுது சொல்லுங்க பாப்போம்.
3: ஏ, நான் சொல்றேன், நம்ம பிரின்சிபல் கமலா மேடம்க்கு அவங்க மனசுல அந்த கால கே.ஆர். விஜயான்னு
5: நினைப்பு.
3: ஆனா அவங்க தில்லானா மோகனாம்பல் படத்துல பத்மினி இருக்காங்கல்ல.
0: என்னது, பத்மினியா?
6: நலந்தானா நலந்தானா,
0: அவங்கள மாதிரி உனக்கு தெரியுது?
3: அட இருடி, பத்மினியோட அம்மாவா நடிச்சிருப்பாங்களே சி கே சரஸ்வதி, அவங்கள மாதிரி இல்ல இருக்காங்க.
7: நீங்க ஏண்டி ரெண்டு பேரும் கூட வந்திருக்கீங்க?
1: மல்லிகாவை பார்த்தா தூல் படத்துல வர சொர்ணாக்கா மாதிரியே இருக்காங்க.
8: காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இது மலர்கள் மாதிரி.
7: யார் கிட்ட நான் பேசுறேன்?
8: வாழ்க்கையில அது ஒரு முறை உதந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது.
7: அதெல்லாம் போகண்டா.
1: ஆனா அவங்களுக்கு என்னமோ சமந்தான்னு நினைப்பு.
3: ஏ மேகலா, இது சமந்தாக்கு தெரியுமா?
0: நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்கல்ல, இப்ப நான் சொல்றேன் பாரு, நம்ம பயாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சுந்தரி மேடத்தை பார்த்தா தில்லானா மோகனாமல்ல வருவாங்களே மனோரமா, அவங்கள மாதிரி தெரியுதுடி. ஜில் ஜில் ரமா பண்ணி
7: வாங்க வாங்க. என்ன சிக்கலாரே, சகமா இருக்கீனா?
9: ஜில் ஜில்
7: நிறைய பேரச்சு உனக்கு கூப்பிடாதீங்க.
10: அடிமட்டைய பார்த்து குறுத்து மட்டும் சிரிச்சுச்சான். அந்த கதை தான் நாளைக்கு உங்களுக்கும்.
0: ஏ, கொஞ்ச நேரம் செவனேன்னு இருங்கடி, அந்த எலிக்கு மூக்கு வேர்த்துட்டடி, நம்மளே குறு குறுன்னு பார்த்து பேசுது பாரு.
11: ஏன் சொண்டு மேம், எக்ஸாமுக்கு
12: எந்த கலர் புடவைய செலக்ட் பண்ணிருக்கீங்க?
13: மல்லிகா மேம், என்ன எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன சுண்டு சுண்டுன்னு சொல்லாதீங்கன்னு. சுந்தரின்னு எவ்வளவு அழகா பேர் இருக்கு.

0: ஓகே ஓகே, நீங்க என்ன கலர் புடவை செலக்ட் பண்ண போறீங்க?
1: அதான் அந்த மாம்பழ கலர்ல கிளி பச்சை பார்டர் போட்ட புடவையை தான்.
0: நான் எதை கட்ட போறேன் தெரியுமா?
1: நான் வேணான்னு சொன்னா மட்டும் விட்டுறவா போறீங்க? சொல்லுங்க.
0: பஞ்சு முட்டாய் கலர்ல புடவை, குங்கும பூ கலர்ல பார்டர் இருக்கிற அந்த சேலையத்தான் நான் கட்ட போறேன்.
2: இந்த மாதிரி ப்ரொஃபசர்களை வச்சுக்கிட்டு நான் இந்த காலேஜ் நடத்தின மாதிரி தான்.
3: கீத்து நல்லா படிச்சு அடி, நைட் ஃபுல்லா ஆன்லைன்ல இருந்தனா படிச்சது எல்லாம் மறந்து போயிடுச்சு.
4: ஆமா, இங்க மட்டும் என்ன வாழுதான்.

0: பாட்டா படிச்சிட்டு இருக்கா?
1: கடைசி நேரத்துல படிச்சாதாண்டி அவளுக்கு மண்டையிலே ஏறும்.
0: ஓ, அவ அந்த கேஸா?
2: டியர் ஸ்டூடண்ட், அவங்கவுங்க அவங்கவுங்க ரோல் நம்பரை பார்த்து போய் உட்காருங்க. இது எக்ஸாம் ஹால், சத்தம் கிட்ட போடக்கூடாது.
3: இதை இப்படியே மெயின்டெய்ன் பண்ணு.
0: சுந்தரி மேம், இது ரூம்ல போய் உட்கார வேண்டியது தானே, ஏன் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கு? அப்புறம் முழங்கால வலிக்குது, முட்டிய வலிக்குதுன்னு நம்ம கிட்ட புலம்ப வேண்டியது.
4: வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் சீட் வைக்க போறீங்களா?
5: விடுங்க மேடம், அதுக்கும் டயலாக் வேணும்ல. அதான் இங்க வந்து ஆலப்பறை பண்ணிட்டு இருக்கு.
2: மல்லிகா மேம், சுந்தரி மேம், இங்க வாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? எக்ஸாம ஒழுங்கா நடத்துறீங்க.
6: ஓ நோ,
2: யாரும் காப்பி அடிக்க கூடாது, பாத்துக்கங்க.
0: ஓகே மேடம், க்வெஸ்சன் பேப்பரை கொடுக்கலாமா?
2: ஓ எஸ், ப்ரொசீட்.
7: டியர் ஸ்டூடண்ட்ஸ், எல்லாருக்கும் அவங்கவுங்க க்வெஸ்சன் பேப்பர் தான் வந்திருக்கானே, செக் பண்ணிக்கோங்க.
1: எக்ஸ்கியூஸ் மீ மேம், எனக்கு ஒரு டவுட்.
7: உனக்கு டவுட் கிளாஸ்ல தான் வரும்னா இங்கேயுமா? என்னமா டவுட்?
1: எனக்கு க்வெஸ்சன் பேப்பர் மாறி வந்திருக்கு மேம்.
2: சுந்தரி, உடனே அதை செக் பண்ணுங்க.
7: என்னது, க்வெஸ்சன் பேப்பர் மாறிடுச்சா? எல்லாரும் அப்படியே அமைதியா இருங்க, யாரும் க்வெஸ்சன் பேப்பர்ல கை வைக்காதீங்க. கீர்த்தனா, அந்த க்வெஸ்சன் பேப்பர் கொஞ்சம் கொண்டு வா.
0: நான்சென்ஸ், நான் செக் பண்ணி பார்த்ததுல இது உன்னோட சப்ஜெக்ட் க்வெஸ்சன் பேப்பர் தான், கோட் நம்பர்லாம் கரெக்டா இருக்கு. அப்புறம் என்ன உனக்கு டவுட்
1: மேம்? அது வந்து நான் நேத்து படிச்ச கேள்வி ஒண்ணுமே இந்த க்வெஸ்சன் பேப்பர்ல வரலையா? அதான் இது என்னோட க்வெஸ்சன் பேப்பர் இல்லையோன்னு நினைச்சேன்.
8: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
2: நல்லா நினைச்சப்போ சிடம். இந்த கலைவாணி எங்க போயிட்டா இந்த நேரத்துல? ஏ கலைவாணி, காபி இல்லாம சுகர் ஒன்னு கொண்டா.
7: மேடம், நீங்க ஏதோ மாத்தி சொன்ன மாதிரி இருக்கு.
9: டிப்ரெஷன்?

0: ஏய் குமுதா, என்னடி எழுதுற? எனக்கும் கொஞ்சம் காட்டுடி.
1: நாசமா போச்சு. ஏய், என்னோட ரோல் நம்பர் எழுதுறேன்டி. அங்க பாத்தியா நம்ம கீர்த்துவ?
2: ஏய் கீர்த்தனா, என்ன பண்ற புக்க வச்சுட்டு?
3: மேம், அவ எந்த கேள்விக்கு எந்த பக்கத்துல ஆன்சர் இருக்குன்னு தேடிட்டு இருக்கா மேம்.
1: மேகலா, உங்ககிட்ட நான் அப்படின்னு சொன்னேனா, நான் எந்த கேள்விக்குன்னு இல்லடி, எந்த புக்குனே தெரியாம தேடிட்டு இருக்கேன். ஏண்டி நீ வேற?
3: நீ எல்லாம் உருப்பட்ட மாதிரிதான், புக்கே கொடுத்தாலும் பாஸ் பண்ண மாதிரிதான். கொண்டா இங்க புக்க, போய் உட்காந்து எதையாச்சும் எழுதி வை.
4: வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது?
3: மேம் மேம், இந்தாங்க மேம்.
2: ஏம்மா, உனக்கு ஏதாவது க்வெஸ்சன் பேப்பர் மாறிடுச்சா?
3: இல்ல மேம், நான் ஆன்சரே எழுதி முடிச்சிட்டேன்.
5: Oh no!
6: Oh my god! என்னது, 20 நிமிஷத்துல எழுதி முடிச்சிட்டியா?
3: ஆமா மேம், எல்லா பக்கத்திலையும் கோடி கிழிக்கிறதுக்கு இதுவே ஜாஸ்தி தான். 10 நிமிஷத்துல கேட்ட கேள்வியவே திருப்பி எழுதி வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் போதும். பரவாயில்ல, இன்னைக்கு நீ 20 நிமிஷம் எடுத்திருக்க. ஆனாலும் 1/2 hour ஆகாம உன்னை வெளியே அனுப்ப முடியாது. போய் உட்காரு.
4: என்னடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது?
7: மல்லிகா மேம், என்ன சொல்றீங்க? அதுக்குள்ள 20 நிமிஷம் ஆயிடுச்சா? இந்த கலைவாணி என்ன அங்க பண்ணுது? டீயும் வடையும் இன்னும் வரவே இல்லை.
6: ஐயோ, இந்த கலைவாணி இன்னும் டீயை கொண்டாந்து கொடுக்கலையா? நாம குடிச்சது தெரிஞ்சது கண்ணாலேயே எரிச்சு போடுவாளுங்க.
1: ஏய் குமுதா, இதுங்க வேற, நம்மளே படிச்சது என்ன எக்ஸாம்னே தெரியாம எழுதிட்டு உட்காந்துருக்கோம். இதுல இவங்க வேற டீ.

0: சமோசான்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சமோசா வாசம்லாம் வரும். நான் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாம் எழுதுவேன்?
1: அப்படியே எழுதி கிழிச்சிட்டாலும் வாங்கடி போலாம். 18 அரியரோட சேர்ந்து 22, அவ்வளவுதானே?
0: மேகலா, ஜஸ்ட் 22 தானே? என்கிட்ட 24 இருக்கு.
2: ஹலோ, நிறுத்துறீங்களா? உங்களை விட நான் 2 லீடிங்ல இருக்கேன். மொத்தமும் அரியர்.

0: மல்லிகா மேம், இதுங்க மூணும் கிளாஸ்ல தான் இதுங்க அட்டுழியம் தாங்கலன்னா எக்ஸாம் ஹால்லையும் இப்படி பண்ணுதுங்க பாருங்களேன். ஒரு டீய முழுசா குடிக்க விடுறாளுங்களா, அந்த சமோசா வேற ஆறிக்கிட்டு இருக்கு.
1: மேம், நம்ம ஊர்ல இதுக்கு பேரு சமோசா இல்ல, பூரியா.
2: நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?
1: இருங்க மேம், இதுங்க கிட்ட இருந்து பேப்பரை வாங்கிட்டு அனுப்பி விட்டுட்டு வரேன், நிம்மதியா சாப்பிடலாம்.

0: நாராயணா, கோவிந்தா, எக்ஸாம் வேற முடிஞ்சிடுச்சு. எல்லாரும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கணும் கடவுளே.
1: கீத்து, உன் மனதைரியத்தை நான் பாராட்டு. இருந்தாலும் எல்லாரும் பாஸ் பண்றது இருக்கட்டும், குறிப்பா உனக்கு முன்னாடி உட்கார்ந்து எழுதினாலே ஷாமலா, அவ பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்க.
2: ஏண்டி அப்படி சொல்ற? அப்ப நாங்களா பாஸ் பண்ண வேணாமா?
0: மேகலா, உனக்கு விஷயமே புரியலையா? இவ அந்த ஷாமலாவ பார்த்துதான் காப்பி அடிச்சு எக்ஸாம் எழுதினா. அப்போ ஷாமலா பாஸ் பண்ணாதானே இவளும் பாஸ் பண்ண முடியும்?
1: இங்க பாருடி, நீ என்னையே சொல்றீல, நான் பாஸ் பண்ணணும்னு கோகிலா வேண்டிக்கிறா. அது தெரியுமா உனக்கு? ஏன்னா அவ என்ன பார்த்துதான் எழுதுனா.
2: அப்ப நீங்க யாரும் நீங்களாவே எழுதல. உங்க ரிசல்ட் என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு.
0: எப்படி எப்படி எப்படி எப்படி?
2: ஏன்னா அந்த ஷியாமலாவே என்ன பார்த்துதான் எழுதுனா.
0: அச்சுச்சோ, என்னது, உன்ன பார்த்து எழுதுனாளா? நீயே வெறும் கோடு மட்டும் தானடி பேப்பர்ல போட்டுட்டு வருவேன்.
2: ஓய், என்ன என்ன நினைச்ச? இந்த வாட்டி வெஷன் பேப்பர்ல இருக்க எல்லா வேர்ட்ஸையும் மாத்தி மாத்தி எழுதி வச்சிருக்கேன். அது மட்டுமா, இருக்கவே இருக்கே இஃப், அண்டு, வாசு, தோசுன்னு. அப்புறம் ஒண்ணு இருக்கே, இட்டது பட்டானால் வாட் என்ன மீனிங் அர்த்தம்.
1: ஐயோ, சுத்தம் நம்ம செத்தோம்.
0: கொஞ்ச நேரம் இருங்கடி, அங்க பாருங்க நம்ம கோமதி எப்படி வேர்த்து விறுவிறுக்க வேகமா வந்துட்டு இருக்கான்னு. வாடியம்மா வா வா.
1: கோமதி, என்ன எக்ஸாம்க்கா இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்க?
2: அவளே எக்ஸாம் ஹால் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கா.
3: என்னடி எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எக்ஸாம் தானே, ரிவிஷன் பண்ணாம மூணு பேர் நின்னு அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எக்ஸாமே ஆரம்பிக்க போகுது, வாங்கடி உள்ள போலாம்.
0: நாங்க எதுக்கு கோமதி வேஸ்டா இந்த க்வெஸ்சன் பேப்பர், நீ போய் உட்கார்ந்து பொறுமையா எழுதிட்டு வா.
2: என்னங்கடி
3: சொல்றீங்க, ஒரே சர்ப்ரைஸா இருக்கு.
0: ஆமா, சர்ப்ரைஸ் தான், சர்ப்ரைஸ் தான். இல்லையா பின்ன, காலையில வர வேண்டிய எக்ஸாம்க்கு மதியம் மறக்காம வந்திருக்கியே, சர்ப்ரைஸ் இல்லையா? அப்புறம்
3: என்னது, எக்ஸாம் காலையிலயா? எல்லா வருஷமும் எழுதிதான் அவுட் ஆவேன், இந்த வருஷம் எழுதாமலே அவுட்டா?

ஏங்க, இந்த வாரம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை ரசிச்சிங்களா? தன்னோட காலேஜ் கால நினைவுகளை கைத்து கட்டில படுத்துக்கிட்டு கள்ள மிட்டாய தின்னுக்கிட்டு இந்த கதையை எழுதினது நம்ப ஆர்ஜே ஆர் செந்தில் குமரன். இதுல நடிச்சவங்க நம்ப ஆர்ஜே ஈஸ்வரி முத்து, லதா, மீனாட்சி, ராஜி, ரமணி, வெண்மொழி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுடச்சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: மேகமூட்டத்துடன் காணப்படும்.
1: என்ன தேவா, மழை நிக்காம தூரிக்கிட்டு இருக்கு, கரண்ட் இல்ல, போன்ல சார்ஜ் இல்ல,
2: வெக்கம் இல்ல, மானம் இல்ல.
1: தம்பி தம்பி தம்பி, நான் அதெல்லாம் எங்கப்பா சொன்னேன்?
2: நீ அடுத்ததான சொல்ல வருவ.
1: கடையில போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோமான்னு கேட்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீ அது இல்ல இது இல்லன்னு போட்டு கலாய்க்கிற.
2: ஏன்னா உனக்கே நக்கலா இல்ல, அடிக்கிற மலைக்கு அண்ணாச்சி டீ கடையை மூடிட்டு போய் ரெண்டு நாள் ஆகுதுனே.
1: என்னது, அண்ணாச்சி டீ கடையை மூடி ரெண்டு நாள் ஆகுதா? ஐயோ, அப்ப ரொம்ப போர் அடிக்குமே. கரண்ட் வர வரைக்கும் நம்ம என்ன பண்றது?
2: என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.
1: போதும் போதும், ஏற்கனவே கொடுத்த ஐடியாவே பெயில் வரைக்கும் போயிருக்கு.
2: உன்னையும் அண்ணியும் சேர்த்து வைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேனே. சரி அதை விடு, பேசாம கிளம்பி மல்லியாக்கா வீட்டுக்கு போயிருவோமா? மல்லிகாக்கா வீட்டுக்கு கிளம்பி போனோம்னு வச்சுக்க, டீக்கு டீயும் கிடைக்கும், இன்னைக்கு பொழுது போன மாதிரியும் இருக்கும்னே.
1: அட சூப்பர் ஐடியாவா இருக்க, கிளம்பு போவோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏனே கலையக்காவும் மேகலாவும் ஆல்ரெடி அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரியில இருக்குது. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் 100 சிசிடிவி கேமராவுக்கு சமமாச்சே. இந்த தெருவில் யாரு என்ன பண்ணாலும் இவங்க கண்ணிலிருந்து தப்பிக்க முடியாது. நம்ம மட்டும் என்ன தப்பிக்கவா போறோம்?
2: அட தேவா, அவங்க ஃபோக்கஸ் பூரா இன்னைக்கு மல்லிகா வீட்டு பக்கம்தான் இருக்கும் போலயே.
3: சரி சரி, என்ன நடக்குதுன்னு கவனிப்போம்.
1: இப்படியா உக்காரு.
4: என்ன மல்லிகா, என்ன பண்ணிட்டு இருக்க?
5: சக்கர கத்தி நெஞ்சில் நிக்கிற குத்தி உள்ள சிக்கிற சுத்தி.
6: அவளுக்கு என்ன, ஒரு கையில காஃபி ஒரு கையில புத்தகம், ஒரே ஜாலியா இருக்கிற மாதிரில தெரியுது.
7: சபா, இன்னைக்கு இந்த புத்தகத்தை முடிச்சிடலான்னு உக்காந்தா ஆரம்பிக்கும் போதே இவளுங்களா இனி படிச்ச மாதிரிதான்.
8: கலை மேகலா, வாங்க வாங்க, என்ன விஷயம்?
4: அட அதுவா, எப்பவும் மாட்டு கழுத்துல மாட்டின சலங்க மாதிரி கலகலன்னு இருக்கிற வீடு ஒரே அமைதியா இருக்கா?
6: அதான், ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு பாக்க வந்தோம்.
9: சரி வாங்க போலாம்.
10: தேவா, யோ தேவா, யோ தேவா,
1: என்னடா
10: என்னையா ஒரு டீ குடிக்க வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற?
1: சொல்லு பெண்ண.
10: கலையும் மேகலாவும் பொறணி பேசுறதுக்காக கண்டென்ட் ரெடி பண்ணி வந்திருக்காங்க போலயே.
1: ஆமாண்ணே, ஆனா இதுவே இன்னைக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்டா இருக்கும் போல.

0: உடு உடு, அவமானப்படுறது என்ன முத தடவையா?
1: அப்ப டீயும் பஜ்ஜியும் சாப்பிடாம போக
0: மாட்டேன்.
2: என்ன தள்ளி விட்டு அவ்வளவு அவசரமா இந்த காபிய குடிக்கவா ஓடி வந்த?
3: காபி மட்டும் இல்லடி கீத்து, கூடவே பஜ்ஜியும் இருக்கான்.
2: அது சரி, காபி இங்க இருக்கு, பஜ்ஜி எங்க?
4: பஜ்ஜி தானே இப்பதான் டெல்லியில ட்ரெயின் ஏறி இருக்கான். நீ காபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள வந்து சேர்ந்துரும். கேள்விய பாரு, கேள்விய செஞ்சாதானடி இருக்கும்.
3: அப்ப போய் செய்ய வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்னமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? பேச்சுவார்த்தை
5: இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இவ்வளவு நேரம் யோசிச்சிட்டு இருந்தேன். காட் இஸ் கிரேட், நீ சொல்லிட்டடா.
4: எங்க ஆன்டிஸ், ஒரு பஜ்ஜிக்காகவா இவ்வளவு நேரம் மொக்க போட்டிருந்தீங்க?
5: அதை எப்படி சொல்லுவேன்?
2: வேணா வாடகைக்கு ஒரு ஆள் வச்சு சொல்லுங்களேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏன பாகுபலி மாதிரி நம்ம ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிறோம், அதை கூட கண்டுக்காம நம்மளை கிராஸ் பண்ணி போறாங்க பாருங்களேன்.

நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனிகள் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனிகள் பிரீப்ஸ்,

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் திருச்சியின் சேலம் மங்களின் மங்கள் நாகை மோரா சன்சன் ரெடிமேட்ஸ் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகை மோரா சன்சன் ரெடிமேட்ஸ்
2: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்கு மோரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
3: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
2: நாகை மோரா சன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்கு மோரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம்

0: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறார்கள் வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
4: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
5: அதுக்குதான் வசந்தன் கோ.
6: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
7: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
8: இம்பார்ட்டன்ட்.
9: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
10: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
9: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
11: திருச்சி சாரதாஸ்.
12: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கும் குரல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி.

0: நேற்று நாளை காலை 8:30 வைக்கிங் பனிகள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிகள் பிரீப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் தூரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நாகப்பட்டினம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்று மேலே நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் வாணி ஜெயராம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல்லமதி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலை நாளிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களம்
2: மற்றும் சேலம் மங்களம் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வழங்குவோர் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளிகள் அனைத்தையும் வழங்குவோர் மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: அனைத்து உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது திருச்சியின் சேலம் மங்களம் மங்கள் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
3: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
4: நேற்று இன்றிரவு 10 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
5: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
6: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
7: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
8: அதுக்குதான் வசந்த் & கோ.
9: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
10: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: நிகழ்ச்சி 10:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
11: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
3: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
12: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
13: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
14: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: நெல்லை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருணன் பேசிய நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல்,
15: ஜிஎல் மருத்துவமனை,
16: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
15: ஜிஎல் மருத்துவமனை
16: காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
17: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை.
4: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி,
3: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
18: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிறப்புகள் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
19: முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை பிறப்புகள் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லரியின் என் சொல்ல மது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
15: உபயோகப் பொருட்கள்
0: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்,
2: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: நாளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியை வழங்குகிறார் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் தேநீர் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ்.

0: மிகு நாளை அனைத்தையும் வழங்குகிறார்கள். கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
1: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
4: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
5: அதுக்குதான் வசந்தன்கோ.
6: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
7: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
8: இம்பார்ட்டன்ட்.
9: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
10: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
9: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றுமேல் நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் காயல் AR ஷேக் முகமது.

0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நெகின்றிரவு 10 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
6: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
7: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
5: நெகின்றிரவு 10:30க்கு திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சி மலர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ

0: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 விலைக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் எஸ்எம்ஏ காதிர், எம் எம் யூசுப்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிறைவாக ஒலிக்கும் குரல் டாக்டர் எம்எஸ்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி என் சேலம் மங்களல் மங்கள் நாகை மூராசன் ரெடிமேட்ஸ் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சி என் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன் ரெடிமேட்.
3: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.

0: கோடையை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
1: மேலும் நிகழ்ச்சியின் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன்கோ.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோ, வாங்க தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
4: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி
1: காரைக்கால் 100.3 நேரில் கேட்கலாம். பன்னிசை நிகழ்ச்சியில் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளை பாடியிருக்கிறார்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் மாரங்கலில் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். 73வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரங்கசாமி வரும் 13ஆம் தேதி பதவியேற்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சி ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பெங்களூருவில் இன்று காலை நடைபெற்ற வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். அங்குள்ள சர்வதேச மையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தை அவர் திறந்து வைத்து உரையாற்றினார். மேலும் அவர் தமது உரையில்,
1: சேவை, ஆன்மீகம் மற்றும் சமூக மாற்றத்தை ஊக்குவிப்பதில் வாழும் கலையமைப்பின் பங்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டினார். சுற்றுச்சூழல் பொறுப்பு, இளைஞர் மேம்பாடு மற்றும் அகநல்வாழ்வு ஆகியவற்றின் மூலம் வளர்ந்த இந்தியாவை கட்டியெழுப்ப கூட்டு முயற்சிகள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் அமைப்புகளை விட சமூக பங்கேற்பு மிகவும் சக்தி வாய்ந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் வாழும் கலை அறக்கட்டளை போன்ற ஆன்மீக மையங்களின் ஆதரவு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதிலும் நமது பூமி தாயை பாதிக்கும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை தடுப்பதிலும் உதவும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஒரு துளிக்கு அதிக பயிர் திட்டங்களை ஊக்குவிப்பதிலும் நீர் மின்சாரம் போன்றவற்றை சேமிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகள் பயன்பாட்டை தடுப்பதிலும் இத்தகைய அறக்கட்டளைகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹைதராபாத்தில் சுமார் 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் மேலும் முடிவுற்ற திட்டங்களை தொடக்கியும் வைத்தார். ஹைதராபாத் மனாஜி பொருளாதார வழித்தடத்தில் தேசிய நெடுஞ்சாலை 167 நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டத்திற்கு திரு மோடி அடிக்கல் நாட்டினார். பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் வாரங்களில்

0: உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை திறந்து வைத்தார். பின்னர் திரு மோடி ஹைதராபாத்தில் அமைந்துள்ள அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையமான சிந்து மருத்துவமனையை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். லாப நோக்கமற்று இயங்கும் இந்த மருத்துவமனை இந்தியாவின் சுகாதார உள்கட்டமைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்கும். ஹைதராபாத் சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், மேற்காசியாவில் நிலவும் மோதல் காரணமாக உருவாகியுள்ள எரிசக்தி நெருக்கடியை மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மூலம் திறம்பட கையாண்டு வருவதாக கூறினார். மேலும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் தெலுங்கானா ஆளுநர் திரு ஷிவ் பிரதாப் சுக்லா, முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா டிரினிடாட் அண்ட் டொபாகோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டு பிரதமர் கம்லா பெர்சாத் பெசிசாருடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்கள் மற்றும் நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் தொடக்கி வைத்தார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்திய மிதிவண்டி கூட்டமைப்புடன் இணைந்து நடத்தும் 73வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. நாடு தழுவிய இந்த மிதிவண்டி இயக்கத்தில் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த வீரர்கள், பொதுமக்கள் என 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களில் முப்படைகளைச் சேர்ந்த 60 பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றனர். கோடை விடுமுறையின் போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல் அகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி திரு ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். April 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான NDA கூட்டணி அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திரு ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். 30 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இது பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை விட 2 அதிகமாகும். தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு சி ஜோசப் விஜய் இன்று காலை பதவியேற்றார். காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
2: திரு விஜயின் பதவியேற்பை தொடர்ந்து திரு கே ஜி அருண்ராஜ், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு என் ஆனந்த், சில்வியஸ் கீர்த்தனா, டாக்டர் டி கே பிரபு உள்ளிட்ட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் 13ஆம் தேதி அல்லது அதற்கு முன்பாக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ளுமாறு ஆளுநர் முதலமைச்சருக்கு அறிவுறுத்தியுள்ளார். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் திரு விஜய் பதவியேற்றுள்ளார். 1967ஆம் ஆண்டிற்கு பிறகு திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை சாராத ஒருவர் தமிழ்நாடு முதலமைச்சராக தற்போது பொறுப்பேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு தமிழக அரசுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்று பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்.
0: வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி

0: காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நேயர்கள் முன்னிலையில் புதுச்சேரி கோர்மேடு ஆகாஷவாணி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு தா செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சி இம்மாதம் 15 தேதி நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசையிலும் FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பாகும். குவஹாத்தியில் இன்று காலை நடைபெற்ற பாஜக சட்டமன்ற கட்சிக் கூட்டத்தில் மூத்த தலைவர் டாக்டர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் திரு சர்மா மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து 102 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் வில்வித்தை உலகக்கோப்பை 2 கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத் மற்றும் குங்கும் மோகோத் அணி 5-4 என்ற கணக்கில் சீனாவை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராய்ப்பூரில் நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு மும்பை அணிகள் மோதுகின்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் வாரங்கலில் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். 73rd ஃபிட் இண்டியா சண்டேசாங் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரங்கசாமி வரும் 13 தேதி பதவியேற்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சி ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நேரம் 6:20. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: புதுப்பொலிவு நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேல்மையினை வழங்குபோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
8: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
7: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
8: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
10: வணக்கம். ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய நபர்தான் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் என்பவர்.

12 வயது தொடங்கி 22 வயது வரை பல சைக்கிள் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று 25 வயதில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் வயிற்றின் அடிப்பகுதியில் வலி எடுத்தது. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் போட்டியில் கலந்து கொண்டு 12 இடம் பெற்றார். அதற்கு பின்னர் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவருக்கு சிறுநீரக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. லாரன்ஸ் மருத்துவர்களின் எச்சரிக்கையை மீறி, நோயினால் என் உடலை வேண்டுமானால் சிதைக்க முடியும், என் மனதை எதுவும் செய்ய முடியாது, எனக்கு உடலை விட சைக்கிளும் வெற்றியும் தான் முக்கியம் என்று மீண்டும் சைக்கிளில் ஏறினார். மனம் செயல் என்ற அனைத்தையும் சைக்கிள் போட்டியிலேயே செலுத்த தொடங்கினார். அவரது உடலில் வேகம் கூடியது. 1999 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரை பிரான்சில் நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் தொடர்ந்து பட்டம் பெற்றார். தொடர்ந்து 5 முறை பட்டம் என்ற சாதனையை முறியடித்து

0: சைக்கிள் போட்டியிலேயே செலுத்த தொடங்கினார். அவரது உடலில் வேகம் கூடியது. 1999 முதல் 2005 வரை பிரான்சில் நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் தொடர்ந்து பட்டம் பெற்றார். தொடர்ந்து 5 முறை பட்டம் என்ற சாதனையை முறியடித்து 6வதாக வென்று சாதனை படைத்தார். 2வதாக பின்தங்கி வந்தவரை விட 6:44 நொடியில் வேகமாக வந்து சாதனை படைத்தார். 2005 சர்வதேச போட்டிகளிலிருந்து விலகிக் கொண்டவர் புற்று நோயாளிகள் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் லிவ் ஸ்ட்ராங் என்ற இயக்கத்தை தொடங்கினார். புற்று நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்லும் வழக்கத்தை உலகமெங்கும் தொடங்கி வைத்தார். மனிதர்கள் எந்த ஒரு நோயைக் கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. குறிப்பாக புற்றுநோய் பயத்திலிருந்து மக்களை விடுவிக்கவே நான் போராடி வருகிறேன். நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை ஊட்டவே உலக மக்களை ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கிறேன் என்று முழக்கமிட்டார். இப்போதும் பல்வேறு நிறுவனங்களுக்கு தன்னம்பிக்கை பேச்சாளராக சென்று அவரது இயக்கத்துக்கு பணம் சேர்க்கும் லாரன்ஸ் அனைவருக்கும் சொல்வது என்னவென்றால், உங்கள் வெற்றி பயணத்தை தடுக்க நினைப்பதை தகர்த்து எறியுங்கள் என்பதுதான். அவரது கண்ணுக்கு முன்பே பெரும் சுவராக எழுந்து நின்ற நோயினை அவர் தகர்த்தெறிந்தார். நாமும் எதிர்ப்புகள் தடைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், வெற்றி பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
9: திருவாரூர் சொரக்குடி ஆறுரான் பாலிடெக்னிக் காலேஜில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எங்கள் கல்லூரியில் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்த கல்லூரி ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி.
9: ஆறுரான் பாலிடெக்னிக் கல்லூரி, சொரக்குடி, திருவாரூர்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
14: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
15: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: இனி வருகிறது லைட் ஹவுஸ். இன்று மாலையும் நாளையும் நந்தலையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களல் மங்கள், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நாகை மோராசன் ரெடிமேட், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, வருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாலாரூர் லல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நீரழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள். 6:45 இசைத்து வருகிற 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், மூலிகையின் மதிப்பு கூட்டல், மேலவோடுதுறை ஆர் சுதா அவர்கள் நேர்முகம் கேட்கலாம். 8:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் கேட்கலாம். தொலைபேசி ஒளி நேர் விருப்பமாக மலர காத்திருக்கிறது. 8:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் திருவாரூர் அருள்மிகு ஆலய உலா நிகழ்ச்சியில் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை கேட்கலாம். வர்ணனையாளர் திருவாரூர் கொட்டாரக்குடி

0: ஆபே தினேஷ் அவர்கள். இன்றிரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 மயிலாடுதுறை நாராயண ஜுவல்லரி, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், திருவாரூர் பாரத் குருபாப் காலேஜின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 10 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் கேட்கலாம். 10:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் ஒளி உலா வரும். இன்று 11 மணிக்கு காற்றலையில், நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சில், 11:10 துயிலும் ஒன் கேட்கலாம். நிகழ்ச்சி நாளைய நிகழ்ச்சிக்குள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால் திருச்சி அண்ட் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு ஒளி விழா வரும். நாளை காலை 6:30 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயிலின் இன்சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்ஸின் பசுந்தளிர் கேட்கலாம். இதுவரை ஒளி விழா வந்தது லைட் ஹவுஸ் நேர்கள். இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: வணக்கம், மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
2: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, I just want to take it forward from there.
1: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
2: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும், உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம், அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
1: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும், போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில், திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழ்

0: தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 மணியளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்தி குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக்கு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பல

0: காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நீர் 6:40 நீரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனை.
4: டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: தொடர்புக்கு 8925936936.
7: நலமாய் வாழ. சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்குகிறார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள்.
8: ஜென்ரலாகவே சர்க்கரை நோயாளிகள் 6 வேளை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இப்போ காலையில் சாப்பிட்டு அதோட ரொம்ப லேட்டாக மதியானம் சாப்பிட்றது, அப்படி இருக்கும்போது என்னாவும் சில நேரத்தில் காலையில் இன்சுலின் போட்டிருப்பாங்க. ஒரு 11:30-12 மணி போல் அவங்களுக்கு சுகர் லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கொஞ்சம் ஆக்டிவிட்டி, ஓடுறாங்க இல்லை சைக்கிளிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி டைமில், இல்லை மாடிப்படி ஏறுறாங்களோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்பிட்வீன் ஒரு 11 மணி போல் ஒரு சின்ன ஸ்நாக், ஸ்நாக்னா ஹெல்த்தி ஸ்நாக், ஒரு 2 பீஸ் ஆப்பிள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் சாப்பிட்றது. அதே மாதிரி ஈவினிங் ஒரு 4:30 போல் ஏதாவது ஒரு சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் ஹெல்த்தி ஸ்நாக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நார்மலாக எல்லாரும் எப்படி லைஃப் லீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்களும் கரெக்டாக அந்த நார்மல் லைஃப், லோ சுகரும் இல்லாமல் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ண முடியும்.
7: சரிங்க சார், அந்த type 2 diabetes அதை பற்றி சொல்லுங்க.
8: எஸ் type 2 diabetes தான் நம்ம இந்தியாவில் வந்து காமனாக ஒரு 90% ஆஃப் பீப்புள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா type 2 diabetes தான் இருக்கும். இந்த type 2 diabetes பார்த்தோம் அப்படின்னா 30 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் வந்து இது வந்து 45 இயர்ஸுக்கு மேலே இல்லை 40 இயர்ஸுக்கு மேலே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து சில்ட்ரன்லேயே வந்து type 2 diabetes ரொம்ப காமனாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா type 2 diabetes வரதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து இன்சுலின் குறைபாடு, பட் type 1 diabetesல இருக்கிற அளவுக்கு சுத்தமான குறைபாடு கிடையாது, ரிலேட்டிவ் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இன்சுலின் இருக்கும்

0: ஆனால் போதுமான அளவுக்கு இருக்காது. இது ஒன்று. இன்னொன்று வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் இருக்கும் பட் வந்து அதால் வந்து செயல்பட முடியாது. இன்சுலினோட வேலை என்னன்னு சொன்னோம், குளுக்கோஸை வந்து செல்களுக்குள்ள அனுப்ப வேண்டியது, பட் இன்சுலின் இருக்கும் பட் அதால் செல்களுக்குள்ள அனுப்ப முடியாது. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தா ஒபிசிட்டின்னு சொல்றது, அதாவது உடல் பருமனால மெயினாக அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ அதனால இப்போ டைப் 2 டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் குறைபாடு கொஞ்சம் இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால வர்றது தான் இந்த டைப் 2. இதை வந்து இப்போ நிறைய இந்த டயபெட்டிஸ்னால் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சைல்டுஹுட் ஒபிசிட்டினால. அது ஏன் வருதுன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் எடுத்துகிட்டு நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, குழந்தைங்க சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்றது, நைட் லேட் நைட் டின்னரு, இதெல்லாம் ப்ராப்பர் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எராட்டிக் ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கிறதுனால தான் இது வருது.
1: சரிங்க சார, அந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொன்னீங்க, அது வந்து கர்ப்பகாலத்தில் வரக்கூடிய டயபெட்டிஸ், அது வந்து கர்ப்பகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டயபெட்டிஸ் வந்து சரியாயிடுங்களா?
0: மோஸ்ட்லி சரியாயிடும். சரியாயிடும்னா ரிவர்ஸ் ஆகிடும். யூஸ்வலாக வந்து அது எப்போ வரும் அப்படின்னா 24 to 28 வீக்ஸில் தான் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, அதாவது ரெண்டாவது ட்ரைமஸ்டர். அந்த ட்ரைமஸ்டரில் தான் அந்த 3 முடிஞ்சு அந்த 4 மாதத்தில் தான் அது வர ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அப்போ வந்து அந்த பிளசண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, தொப்புள் கொடி, அந்த அதுலேருந்து வர அந்த சில ஹார்மோன்ஸ்லாம் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது வர வைக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிறைய வர ஹார்மோன்ஸ் அந்த ப்ரெக்னன்சியில் இருக்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு அது வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்ட க்வெஸ்சன், ஒன்ஸ் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே அதோட லெவல்ஸ் எல்லாமே கம்மியாகிடும். ஸோ அப்போ வந்து இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரியே பிளட் குளுக்கோஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு நார்மல் ஆகிடும். பட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா எவ்ரி 3 to 6 மந்த்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் அது வரலாம். அதனால்
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ். சர்க்கரை நோய்க்கான காரணங்களும் சிகிச்சைகளும் விளக்கம் தந்தார் காரைக்கால் நீரிழிவு நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் தனசேகரன் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசோல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: மேற்கு உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: திருச்சி சாரதாஸ்.
2: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை.

0: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: நாளை காலை 6:40
3: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விவிஎன் ஆயிலின் இன்சொல்லுமதி கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில்.
4: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
5: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க.

0: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டி அஜிவில் அரசின் மாப்பிள்ளை மன்னர் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசனா மாளிகை கண்ணல் மற்றும் சோடியின் விழாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி விழாவரும்.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசன மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோரி புலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் சத்யராஜ் வளர்சின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி ஒளி விழாவரும்.
2: நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நிகழ்ச்சி இன்றிரவு 8:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய விழா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
4: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
5: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
6: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வழங்குகிறார்கள் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
9: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ITI படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
10: நாராயணன் ஜுவல்லரியில்
11: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
10: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
11: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: நேர்களுக்கு உளம் கிடைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சியன் சேலம் மங்குடன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி,
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN Oil தரமான வலி நிவாரணி.
10: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
0: நேர்களுக்கு அம்மன் TRY TMT கம்பிகளின் உளம்கனிந்த நல் வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான பத்திரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களுக்கு மயிலாடுதுறை நாராயண ஜுவல்லரி மூலம் கணித்த நல் வாழ்த்துக்கள்.
11: மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
10: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயண ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: நேர்களுக்கு உளம் கணித்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகை மூராசன் ரெடிமேட்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல், நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி நிறுவனங்கள், திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ்.
13: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் பூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
14: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
15: நடைபெறுகிறது.
16: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: நிறைவு பெறுகிறது இசை தூரிகை. நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலையின் 100.3. காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
1: ஆல் இந்தியா ரேடியோ.
2: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
1: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்
2: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: இரட்டை ஆட்சி முறையில் சுயராஜ்ய கட்சியினர் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் தலைவலியாக இருந்தார்கள் என்று கூறினீர்கள். அவர்கள் அப்படி என்ன செய்தார்கள் தாயே?
4: மகனே, காந்தியாவது வெளிப்படையாக அறிவித்துவிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி சென்றான். சுயராஜ்ய கட்சியினரோ சட்டமன்றத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு அறிவிக்கப்படாத ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தினார்கள். அது அரசாங்கத்துக்கு தீராத தலைவலியாகவே இருந்தது. மத்திய மாகாண சட்டமன்றத்தில் சுயராஜ்ய கட்சியினரே பெரும்பான்மை பலத்துடன் இருந்ததால் அங்கே நிர்வாகம் நடைபெற முடியாதவாறு முடக்கினார்கள். வங்காள சட்டமன்றத்தில் சுயேச்சை தேசியவாதிகளுடன் சேர்ந்து கொண்டு தேக்க நிலையை உண்டாக்கினார்கள். ஐக்கிய மாகாணத்தில் சுயராஜ்ய கட்சியின் கொள்கைகளால் அவர்களுக்கு ஆதரவு பெருகியது. பம்பாய் சட்டமன்றத்தில் அரசாங்க ஆதரவாளர்கள் சுயராஜ்ய எதிர்கட்சியினர் என உறுப்பினர்கள் 2 பிரிவாக பிரிந்து விவாத போர் நடத்தினார்கள். மதராஸ் ராஜதானியில் இரட்டை ஆட்சி முறை வெற்றி

பயங்கரமாக வேலை செய்தது. அதற்கு காரணம் நீதி கட்சி. அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஆதரித்து ஆட்சியை நடத்தியது. அது 1920 98 இடங்களில் 63 இடங்களை வென்று ஆட்சியை அமைத்தது. 1923 இரண்டாவது தேர்தலில் 44 இடங்களையே பிடித்தது. 1926 நடந்த மூன்றாவது தேர்தலில் 22 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. சுயராஜ்ய கட்சி அப்போது 41 இடங்களை பிடித்தது என்றாலும் ஆட்சி அமைக்க சம்மதிக்கவில்லை. அதனால் முன்னாள் நீதி கட்சி தலைவரான பி சுப்பராயன் தலைமையில் சுயேச்சை அமைச்சரவை அமைந்தது. 1934 தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டதால் நீதி கட்சி தோல்வி அடைந்தது. என்றாலும் காங்கிரஸ் அமைச்சரவை பொறுப்பை ஏற்க மறுத்ததால் நீதி கட்சியே ஆட்சி அமைத்தது. 1937 ராஜகோபாலாச்சாரியார் அமைச்சரவை அமைக்கும் வரை நீதி கட்சிதான் ஆட்சியில் இருந்தது. இப்படி இரட்டை ஆட்சி காலத்தில் மாண்டேகு செல்ம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம், மதராஸ் மாகாணத்தில் முழு வெற்றியடைய நீதி கட்சிதான் முழு காரணமாயிருந்தது. ஆனால் அதுவேதான் ஆங்கிலேயருக்கு ஆதரவாக செயல்பட்டு மதராஸ் ராஜதானி தேசிய நீரோட்டத்தில் இருந்து விலகிச் செல்ல காரணமாகவும் அமைந்தது. 16 ஆண்டு காலம் நடந்த இந்த இரட்டை ஆட்சி முறை இந்தியர்கள் பொறுப்பாட்சி முறைக்கு தகுதியானவர்களே என்பதை பிரிட்டிஷாரிடம் நிரூபித்து காட்டியது. இது மாநில சுயாட்சி முறைக்கு வழிவகுத்தது. எதிர்கட்சியாக திறம்பட செயலாற்றிய சுயராஜ்ய கட்சியினர் அரசின் தேச விரோத கொள்கைகளையும் நடவடிக்கைகளையும் அம்பலப்படுத்தினார்கள். அவர்களது எதிர்ப்புக்கு அஞ்சி கவர்னரும் ஆலோசகர்களும் செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. முதல் முறையாக அதிகார வர்க்கத்தினர் பொறுப்பான அமைச்சர்களின் கீழ் பணியாற்றினார்கள். அதனால் அதிகாரிகளின் மனப்பான்மையில் மாற்றம் ஏற்பட்டது. அவர்களது அணுகுமுறை மாறியது. ஆனால் இந்த முறையில் நிர்வாகம் கவர்னரை சுற்றியே சுழன்றது. கவர்னரால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே அமைச்சர்களாக இருந்தார்கள். அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. கவர்னரின் தயவை நாடியே செயல்பட்டார்கள். அமைச்சர்கள் கவர்னருக்கு ஆலோசகர்களைப் போல இருந்தார்கள். சட்டமன்றம், கவர்னர் என இரண்டு எஜமானர்களுக்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டியிருந்தது. இந்திய விவகாரச் செயலரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட அகில இந்திய பொதுப்பணி அதிகாரிகள் அமைச்சர்களுக்கு அடங்கி நடக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. மக்களுக்கும் இரட்டை ஆட்சி முறை பெரிய ஏமாற்றத்தை அளித்தது. சுயராஜ்ய கட்சியினர் இரட்டை ஆட்சி முறையை தோற்கடிப்பது என்று சூளுரைத்து செயல்பட்டார்கள். மாண்டேகு செல்ம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தங்களை காங்கிரஸ் தொடக்கத்திலிருந்தே எதிர்த்து வந்தது. சட்டமன்ற தேர்தல்களிலும் அது கலந்து கொள்ளவில்லை. இங்கிலாந்தில் ஆட்சிக்கு வந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இரட்டை ஆட்சி முறை சலுகையை கூட நீட்டிக்க விரும்பவில்லை. அதன் செயல் வேகத்தை குறைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஒத்துழையாமை சட்ட மறுப்பு இயக்கங்கள் இரட்டை ஆட்சி முறையை செயலிழக்க செய்தன. 1937 மாநில சுயாட்சியை ஏற்படுத்திய விதம் இரட்டை ஆட்சி முறைக்கு முடிவுரை எழுதியது. அந்த வகையில் இரட்டை ஆட்சி முறை என்ற பரிசோதனை முயற்சி தோல்வியடைந்தது என்றே சொல்ல முடியும். இதனால் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களும் வீரர்களும் புதுபலத்துடன் தங்களது போராட்டங்களை வேறு வகையில் தொடர்ந்தார்கள். ஆங்கிலேய அரசாங்க விசுவாசியாக இருந்த காந்தி இப்போது அரசாங்க விரோதி

ஆளானான். அவனால் ஒத்துழையாமை இயக்கம் வலுப்பெற்றது. மக்கள் பலவிதங்களில் புறக்கணிப்பு போராட்டங்களை முன்னின்று நடத்தினார்கள்.

0: இதுவரை திரை இசையில் தேசபக்தி பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடியில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி

செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்கவுள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்விக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்படவுள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி ஆயிரக்கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மா

போட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணி சற்று முன் வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனை அடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில்

0: செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 12:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜாமுத்துப்பாண்டி உட்பட 8 பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட 8 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17 வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
7: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேல் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.

0: உழவர்களுக்கு.
1: அப்பாடா, அக்கா ஃப்ரீயா இருக்காங்க வீட்டுல.
2: கொஞ்ச நேரம் அசந்து உட்கார கூடாதே, உனக்கு கண்ணை உறுத்துமே.
1: இல்லக்கா, எப்போதும் வேலை பார்த்துட்டே இருப்பீங்களா? ஃப்ரீயா இருந்தா நம்ம கொஞ்சம் பேசலாம், அதுக்கு தான் சொன்னேன்.
2: சரி, இப்போ உனக்கு என்ன பேசணும்?
1: அதான்க்கா, அன்னைக்கு கமலாக்கா வீட்டு ஆட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம், நம்ம பாதியிலே போக வேண்டியதாயிடுச்சு.
2: ஆமா சுபா, திரும்ப போய் கமலாவை கூட விசாரிக்கல, எப்படி ஆடு இருக்கு என்ன இருக்குன்னு. நீ எதுவும் கேட்டியா இல்லையா?
1: அந்த நோயை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உங்களையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னாக்கா வந்தேன்.
2: இன்னும் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்?
1: அதான்க்கா, அந்த ஆட்டுக்கொல்லி நோய் ஆட்டுக்கு வந்தா அதோட அறிகுறி என்ன, அது எப்படி வருது, அது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்படி வந்துட்டுனா அதை எப்படி காப்பாத்துறது, இப்படி மொத்தமா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் தெரிஞ்சுப்பேன், நம்ம கமலாக்காவுக்கும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம்.
2: சரி சரி, சொல்றேன் வா. இப்ப ஒரு ஆட்டை நம்ம புதுசா வாங்குறோம்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கு இதுக்கான தடுப்பூசி போட்டிருக்காங்களா அப்படின்னு அந்த விவரம் தெரியாம வாங்கிடக்கூடாது. அதுலயும் இன்னொரு விஷயம், இந்த நோய் தாக்கின பிறகு தடுப்பூசி போட்டு பிரயோஜனம் இல்லை, அதனால இந்த நோய் வராம இருக்கும் போதே இதுக்கான தடுப்பூசியை போட்டு பாதுகாத்து வச்சுக்கணும்.
1: இந்த மாதிரி ஏற்கனவே கமலாக்காவும் ஆடுங்களுக்கு ஊசி போட்டிருந்தா அந்த நோய் வராமலாவது இருந்திருக்கும்.
2: ஆமா ஆமா, என்ன பண்றது, செய்யலையே. அப்புறம் இந்த நோயோட அறிகுறி என்னன்னு கேட்டல்ல?
1: சொல்லுங்கக்கா.
2: இந்த மாதிரி ஒரு ஆடு பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதிக காய்ச்சல் இருக்கும், பசியே இருக்காது, சோர்வா இருக்கும், கண்ணுல பாத்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சுகிட்டே இருக்கும், சில ஆடுங்களுக்கு கண்ணியமா கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதுங்க தும்மும் போது பாத்தீங்கன்னா கெட்டியான சளி வந்து விழும், இதனால மூக்கே அடைச்சி மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படும். இது மட்டும் இல்லாம வாய், நாக்கு, பல்லீரு, உதடு இப்படி எல்லாமே புண்ணா இருக்கும், அந்த புண்ணு கூட பாலாட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்டுக்கு பக்கத்துல போனோம் வச்சுக்கோ, ஏன் துர்நாற்றம் அதிகமா வீசும், ஏன்னா அதுக்கு கண்டிப்பா கழிச்சல் இருக்கும். இப்படி எல்லாமே இருந்தா என்ன ஆகும்?
1: இப்படி இவ்வளவு பிரச்சனை இருந்தா அடுத்து என்னதான் ஆகும்? அடுத்து இறப்பு தானா? இதுக்கு என்னதான்க்கா தீர்வு?
2: சுபா, இதுக்குன்னு குறிப்பிட்டா போல எந்த சிகிச்சையும் கிடையாது, அறிகுறியை பார்த்து அதுக்கான முதலுதவியை செய்யணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன அறிகுறி நமக்கு தெரிஞ்சாலும் கால்நடை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் மருத்துவர்கிட்ட காமிக்கணும், அதுதான் ஒரே வழி.
1: அப்பனா இந்த ஆட்டுக்குள்ளி நோய்க்கு வருமுன் காப்பது தான் சிறப்பு போல இருக்கு.
2: அதுல உனக்கு சந்தேகமே வேணாம் சுபா. என்ன சுபா, ஆட்டுக்கு வர்ற கொல்லி நோயை பத்தி எப்போது தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையா?
1: நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. சரி வாங்க, சும்மா தானே இருக்கீங்க, கமலாக்காவை போய் பார்த்துட்டு வருவோம்.
2: சரி சரி, கிளம்புவோம் வா.
0: கேட்டது உழவர்களுக்கு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தில் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்,
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகுமா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருதுல்ல. இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC.

0: தாத்தா, ONGCனால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
1: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
1: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
0: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: அப்பா, கண்ணு எரியுதே.
5: எரியாம என்ன பண்ணும்? எப்ப பாரு மூஞ்சிக்கு சோப்பையே போடாம அப்பப்ப இந்த கடலை மாவு, பைத்த மாவு இதெல்லாம் போட்டா என்னக்கா? இந்தாங்க தண்ணி, நல்லா முகத்தை கழுவுங்க.
4: அப்பா, சுபாவா, நல்ல வேலை சரியான நேரத்துக்கு தான் வந்த.
5: அக்கா, பேரு மட்டும் துளசின்னு வச்சிருக்கீங்க, ஒரு மூலிகையும் பயன்படுத்துறது இல்ல.
4: என்ன பண்றது, அதெல்லாம் உபயோகப்படுத்தினா ஒத்துக்குமோன்னு ஒரு பயம்தான்.
5: ஓ, கெமிக்கல் ஒத்துக்கும்னு பயன்படுத்துவீங்க, ஆனா மூலிகை ஒத்துக்காது இல்லக்கா?
4: உண்மைய சொல்றேன் சுபா, மூலிகை பத்தி அவ்வளவா தெரியாது.
5: அக்கா, இன்னைக்கு வர விவசாய நிகழ்ச்சி உங்களுக்கு தான்.
4: அப்ப இன்னைக்கு நிகழ்ச்சி குறிப்ப கேட்டிருக்க, அதான் இவ்வளவு தீர்மானமா சொல்ற. என்ன நிகழ்ச்சி சுபா?
5: மூலிகைகள்ல மதிப்பு கூட்டல பத்தி மேல ஓடுதுரை ஆர் சுதா அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்களாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே மூலிகையை பத்தி சொல்ல போறாங்க அக்கா. கேக்கலாமா நிகழ்ச்சிய?
4: கண்டிப்பா கேக்குறேன் சுபா. வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் நிகழ்ச்சியில் மூலிகையில் மதிப்பு கூட்டல், இது பத்தி பேச மேல ஓடு துறையிலிருந்து சுதா வந்திருக்காங்க. அவங்க எப்ப இருந்து இந்த மூலிகையோட அவங்களுக்கு ஒரு பழக்கம், அந்த மூலிகையினுடைய பயன்பாடு எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதுல இருந்து ஒரு பொருளை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம், என் பெயர் சுதா, மேலவிடுதுறை கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வீட்டிலேருந்து மூலிகை சம்பந்தமாக மதிப்பு கூட்டல் பொருள்லாம் செஞ்சு நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது எங்கள் சைடில் உள்ள மூலிகை, எனக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி உள்ள மூலிகையும் என்னோட குறுகிய இடத்துல நான் சின்ன சின்னதாக வச்சு வளர்த்து அதுலேருந்து வரதுலேயும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம்.
4: அப்போ வீட்லேயும் நீங்கள் மூலிகை வளர்க்குறது உண்டு?
6: இருக்கும் மேம். ஏதாவது நம்ம சைடில் என்ன செய்ய முடியுமோ, ஏன்னா எல்லாமே நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியாது. மண் வந்து ஒரு சில செடியை தான் ஏத்துக்கும், ஒரு சில இதை வந்து நம்ம எந்த ஊர்ல அந்த மாதிரி பொருள் வந்து அவுரியலாம் எனக்கு தேவைப்படும். அது ஈரோடு சைட்லலாம் நிறைய கிடைக்கும். டைரக்டாவே அங்க வந்து மரத்திலேயே போய் நாங்க பறிச்சுட்டு வந்து காய வச்சு மதிப்பு கூட்டலாம் நாங்க பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி ஒரு ஒரு இடத்துலயும் எனக்கு தெரிஞ்ச பக்கத்திலேயே இருக்கிற இடமா பார்த்து அங்க போய் எடுத்துட்டு வந்து நாங்க மதிப்பு கூட்டல் பண்ணிட்டு இருக்கோம் மேம்.
4: சரிங்க, என்னென்ன மூலிகைகளை வந்து நீங்க மதிப்பு கூட்டுறீங்க?
6: சங்குப்பூ வச்சு நாங்க வந்து டீ தூள் பண்ணிட்டு இருக்கோம் மேம். சங்குப்பூ டெய்லி பறிச்சுட்டு வந்து அதை கரெக்டான ஒரு வெப்பநிலையில காய வச்சு எடுத்து அதுல வந்து சில ஏலக்காய், சுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணி அதை பவுடர் ஃபார்ம்ல கொடுக்குறோம். அது இல்லாம பூவை மட்டுமே கேட்கறவங்களுக்கு, சிலவங்க அவங்களே ஓனா பண்ணிப்பாங்க. பூவா கேட்கறவங்களுக்கு பூ வந்து 100 கிராம், 1/2 kg, 1 kg வாங்குறவங்களுக்கு அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். பவுடர் ஃபார்ம்ல டீ தூள் மாதிரி கேட்கறவங்களுக்கு அந்த மாதிரியும் சங்கு பூவை கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம செம்பருத்தி பூவும் எல்லார் வீட்லயுமே இருக்கும். நம்ம கிராமத்துல இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சவங்க எல்லார் வீட்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, மத்தபடி சுத்தி நம்ம வீட்லயும் வச்சுக்கிட்டு செம்பருத்தி பூவும் எடுத்துப்போம். செம்பருத்தி பூவோட இலையும், செம்பருத்தி பூ இலை வந்து நம்மளுக்கு சீயக்காய்க்காக நாங்க யூஸ் பண்ணிப்போம். அது நம்ம வந்து கரெக்டான வெப்பநிலையில அதை வந்து காய வச்சு எடுத்தா மட்டும்தான் அது நல்லா நமக்கு யூஸ் ஆகும்.
4: கரெக்டான வெப்பநிலைன்னு சொன்னீங்களே, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது இது இந்த வெப்பநிலை தான் இதுக்கு சரியானதுன்னு?
6: நிழலும் இருக்கணும், அதே சமயத்துல அந்த இடத்துல வெப்பமும் இருக்கணும்.
4: அதாவது நிழல் காய்ச்சலா நேரடியா கொண்டு போய் சூரிய வெளிச்சத்துல போடாம ஒரு ஓரமா கொஞ்சம் நிழலும் இருக்கணும், அதே சமயத்துல கொஞ்சம் சூரிய வெப்பமும் படுற அளவுக்கு இருந்ததுன்னா
6: சோலார் ட்ரையர் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் அது பண்ணலாம் ப்ராஜெக்டா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம குறைந்த அளவு, அதாவது நம்ம ஏரியாக்குள்ளார பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சுற்றி தமிழ்நாடுல வந்து ரொம்ப உள்ளாரெலாம் நாங்கள் இன்னும் போகல. தஞ்சாவூர் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம், சென்னை வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம்.
4: இன்னும் வேற என்னென்ன செய்கிறீங்க?
6: இப்போ சோப்பு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அது ஃபுல்லாகவே ஹெர்பல்ல மேம். ஆயில், கோகோனட் ஆயில் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெயில் நம்ம பண்ணுறோம். நம்ம சைடில் தேங்காய் அதிகமாகவே கிடைக்கும். எங்கள் வீட்டில்

0: நிறையவே இருக்கு. ஸோ அந்த தேங்காய் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து அதை ஆயிலா உருவாக்கி அதுலேருந்து அதை நம்ம சேல்ஸ் டைரக்டாக நம்ம வெறும் தேங்காய்னு சேல்ஸ் பண்ணுறதை விட அதை நம்ம சோப்பாக்கலாம். அது வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
1: பல விதமான சோப்புகள் வந்து தயாரிக்கிறது உண்டா?
0: நாங்கள் ஒரு 15 சோப்பு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது
1: 15 விதமான சோப்பு வந்து தயாரிக்கிறீங்க நீங்க?
0: ஆமாம் மேம், அது பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கஸ்டமர் வந்து இப்போ ஹோல்சேலாக நம்ம கொடுக்குற இடத்துல அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் வராங்களே, அவங்க விருப்பப்பட்டு சில சோப்புலாம் கேட்பாங்க, அது மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: என்னென்ன செய்றீங்க அப்படி?
0: அம்மான் பச்சரிசின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சைட்லலாம் ரோட்டு ஓரத்துலேயே இருக்கும் அந்த
1: ஆமா,
0: மூலிகை, அந்த பாலை எடுத்து வச்சாவே பரு போகும். அதை நாங்கள் வந்து பறித்து எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதை ட்ரை ஆக்கி பவுடர் ஆக்கி கோகோனட் ஆயிலோட இன்ஃபியூஸ் பண்ணி நாங்கள் வந்து அது ஒரு 50 days ப்ராசஸ் ஆகும் மேம். அது ரெடி ஆகிறதுக்கு ஒரு சோப்பு எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் ஃபுல்லாக ஹெர்பலாக அதை உருவாக்குறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும், 50 to 60. அதுக்கப்புறமா நம்ம அந்த pH லெவல் வரைக்கும் நாங்கள் அதில் செக் பண்ணிட்டு தான் வெளியில் நாங்கள் கொடுக்கறது.
1: அப்போ அந்த pH லெவலையும் வந்து செக் பண்ணிடுறீங்க?
0: கண்டிப்பாக மேம்.
1: அம்மான் பச்சரிசி தோலை நீக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள அப்படியே அரிசி மாதிரி வெள்ளையா இருக்கும் இல்லைங்களா? அதோடைய இலைகளை கூட துவையல் அரைச்சு கூட சாப்பிடலாம்
0: சாப்பிடலாம், வயிறு புண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பரு உடம்பு ஃபுல்லா இருக்கும், கழுத்துக்கு கீழே முதுகு பின்னாடி இருந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்குலாம் அந்த பால் எல்லா இடத்துலயும் நம்ம சின்ன சின்னதா இருக்கிறத வைக்க முடியாது. அதை நம்ம பவுடர் ஆக்கி அதை நார்மலா நம்ம சோப்பா யூஸ் பண்ணும்போது அது கம்மி ஆகும் கண்டிப்பாக. அது நிறைய கஸ்டமர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கும் உங்கள் ப்ராடக்ட் தான், அதனால அந்த சோப்பு எங்கள்கிட்ட கொஞ்சம் நல்லா ஹையாகவே போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு குப்பைமேனி, இது எல்லாமே நான் சொல்கிற மூலிகை எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு ஈஸியாக கிடைக்கிறது, எதுவும் காசு கொடுத்து வாங்குறதோ ரொம்ப பெருசாக இது பண்ணாமல்
1: அப்படி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இருக்கும். அம்மான் பச்சரிசியும் இருக்கும், குப்பைமேனியும் இருக்கும், மூக்கரட்டையும் இருக்கும், சாரணிக்கீரை அப்படிங்கிறது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறது, அதை நாம பயன்படுத்தலாம் அப்படிங்கறதே கூட நம்ம சமயத்துல தெரிஞ்சுக்காம தான் இருக்கோம்.
0: அதை வந்து குப்பைமேனியே நாங்க சியக்காவுக்கும் யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு தலையில அரிப்புலாம் இருக்கு, சிலவங்களுக்கு புண்ணு வரும், அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த குப்பைமேனி வந்து சியக்கால போடும்போது நம்ம தலையில உள்ள அந்த அரிப்பு இதெல்லாம் குணப்படுத்தும். செய்கிற பொருளை ஃபர்ஸ்ட்டில் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அது ஓகே ஆனிச்சுனாதான் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்ம வெளியில் கொடுக்கலாம். அது மாதிரி அவங்களுக்கு கொடுத்து யூஸ் பண்ணப்போ அவங்களுக்கு சின்ன சின்ன அலர்ஜிலாம் இருக்கும், அதுவுமே அது கிளியர் ஆணுச்சு. கிளியர் ஆனதுக்குமே அவங்களும் சூப்பராக ரொம்ப நாளாக இருந்துச்சு இப்போ கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க.
1: வீட்டில் இருக்கவங்ககிட்டயே நீங்கள் வந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க.
0: நம்மளை வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்புவாங்க, அதுக்காக வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தது. அதேமாரி ஆட்டுப்பால், ஆட்டுப்பால் வந்து நம்மளுக்கு ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஆட்டுப்பால் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். எனக்கு கிடைக்கிற டைமுக்கு நான் அதை யூஸ் பண்ணி செஞ்சு அந்த இதுவும் கொடுத்துருவேன். அது ரொம்ப
1: அதாவது ஆடு வளர்க்கவங்க கிட்ட ஒரு முன்கூட்டியே சொல்லி வச்சிருக்கிறது கிடைக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் பொழுது நீங்கள் அந்த சோப்பை தயாரிக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிடுறீங்க.
0: சார்கோல் சோப்பு, அது வந்து நம்ம தேங்காய் யூஸ் பண்றோம்ல, அதுல இருந்து வர அந்த டஞ்சி, அதை வந்து நம்ம வந்து நான் எரிச்சு அதை வந்து லெமன் சாறு பொழிஞ்சு பதத்துக்கு பவுடர் ஆக்கணும். அதுவும் நாங்களே தான் ரெடி பண்ணுவோம். அது ரொம்ப எரிச்சிட்டா சாம்பலா ஆகிடும். அது ஒரு கரெக்டான ஒரு இதுல எரிச்சு அதை எடுத்து பவுடர் ஆக்கி அதுல இருந்தும் நாங்க சோப்பு செய்யறோம். அது வந்து அந்த டார்க்காக உள்ள இடத்துலலாம் யூஸ் பண்ணும்போது வெயில் டைமில் வந்து வெளியில் போயிட்டு வராங்களே, அதனால கொஞ்சம் ஃபேஸ்லாம் வந்து டேன் ஆகிடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அந்த சார்கோல் யூஸ் பண்ணாங்கன்னா திரும்ப அந்த பிளாக்லாம் போயிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஒரு சோப்புக்கு ஒன்று ஒன்று மூலிகையிலே தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்.
1: நீங்க சொல்றத பார்த்தா நிறைய வேலை இருக்கும் போலயே, வீட்டு வேலையையும் பார்த்துக்கிட்டு எப்படி நீங்க இவ்வளவு வேலையும் செய்ய முடியுது?
0: அது கண்டிப்பா என்னோட கணவருக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லணும். எனக்கு ஃபேமிலியிலேருந்து அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா இல்லைன்னா கண்டிப்பாக இல்லைங்கிற மாதிரி இந்த தொழிலுக்கு ரொம்ப அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. பையனும் சரி 5 வயசு தான் ஆகுது, அவங்க என்னை ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த பிராண்ட் இப்படி தான் இருக்கணும், நம்மளோட ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு இதில் ரிஜெக்ட் ஆகக்கூடாது, ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் ஃபுல்லாக நம்ம கரெக்டாக வரணுங்கிற போது நைட்லலாம் தூங்காமல் அவங்கள நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க, நான் டப்புன்னு எழுப்பி விட்டு இந்த மாதிரி போடலாம்னாங்க அப்படிலாம் அவங்கள நான் நிறைய தொல்லை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எனக்கு ஒரு அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன், என்னோட கணவருக்கு தான்.
1: சந்தைப்படுத்துதலில் நீங்கள் அவ்வளவு கவனம் வந்து செலுத்துறீங்க, கையில் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு ஈர்ப்பும் இருக்கணும். இன்னும் சோப்பில் இன்னும் வெரைட்டியாக இன்னும் சொல்லி முடிக்கல.
0: சியக்காய் சோப்பு இருக்குது, அப்புறம் ஆவாரம் பூவில் மட்டும் சோப்பு கேட்பாங்க சிலவங்க, நலுங்கு மாவு, அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் பவுடர் பண்ணி அந்த சார்

0: இருந்து பண்ணி கொடுப்போம். அது வெறும் சாறாக வந்து எடுத்து அதுலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்து போட்டால் அந்த பரு, அதுவும் பருவு நீங்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, இந்த கண்ணுக்கு கீழே உள்ள டார்க்காக உள்ள இடத்தெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு சோப்பு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க.
1: கருவளையம் வரும் இல்லையா?
0: கருவளையம் அப்புறம் நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பவுட்ரு அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி, ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே நான் எந்த சோப்பு வேணாலும் யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கும் போது காமனாக அதுக்கு ஒரு சோப்பு, நாங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சோப்பும் ஒன்று பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: கஸ்டமைஸ்டு செஞ்சு கொடுக்குறீங்க.
0: ஒயிட் லேபிளிங்லேயே அதிகமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம பேர் போடாமல் அவங்க பேர் போட்டு கூட பண்ணிக்கிறாங்க. நம்ம ப்ராடக்ட்டு வந்து நம்ம லேபிளிங் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு இருந்தால் தான் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் லேபிளிங்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: சோப்பு இல்லாமல் வேறு என்ன மூலிகையில் மதிப்பு கூட்டல் செய்கிறீங்க?
0: ஷியக்காய் ஷாம்பு மாதிரி நாங்கள் பவுடர் ஃபார்மில் அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஷாம்பு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் பவுட்ரா. சீயக்காயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய நுர வரும் அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நம்ம தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கிறோன்னா அந்த எண்ணெய் போயிடும், கண்டிப்பாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுக்கு சீயக்காய் எடுத்துக்கலாம். பொல பொலன்னு இருக்காது அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏன்னா அந்தளவுக்கு நம்ம செம்பருத்தி இலை அரப்பு இலைன்னு சொல்லுவாங்க, டைரக்டாகவே போயிட்டு ஈரோட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்து அரப்பு சீயக்காய்க்கு போடுறதுனால அந்த சீயக்காயோட நம்ம நார்மலாக ஷாம்பு போட்டு குளித்தா நமக்கு வந்து முடி வந்து அடர்த்தியாக தெரியாது. முடி என்னடா கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலே கொண்டுட்டு வரும், ஏன்னா அதில் வந்து நாங்கள் அரப்பு போட்டிருக்கோம். நம்ம சைடில் உள்ள கரிசலாங்கண்ணி இலை இருக்குல்ல, தலைக்கு போட்டு குளித்தா ஹேர் கருப்பாகும்னு சொல்லுவாங்க. அது தீ செம்பருத்தி பூ, கற்றாழை, ரோஸ்மெரின்னு சொல்லிட்டு ஒரு ஹெர்பல் சொல்லுவாங்க, அது நம்ம சைடில் கிடைக்காது. நான் செடியான்னு ரெண்டு மூணு தடவை நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சேன், ஒரு சில அளவு வந்துச்சு. ஒரு 2-3 times நான் போட்டு சீயக்காவுக்கு அரைச்சேன், ஆனால் அது கரெக்டாக வரமாட்டுது. வெளியில் உற்பத்தி பண்ணுற இடத்துல நாங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரோஸ்மேரி மட்டும். அது வந்து ரொம்ப ஹேர் ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ரொம்ப உதவுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சில விஷயங்களை நம்ம போய் யூஸ் பண்ணுறதுக்கு முடியும், அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்க முடியும், ஏன்னா அது சைடு எஃபெக்ட் வேறு மாதிரி ஏதாவது காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக கேட்குறது தான். அதையும் யூஸ் பண்ணி எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் அதிகம், முடி இருக்காது, அவங்களுக்கு வளர்ந்துதா என்னான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல என்ன திடீர்னு உனக்கு முடி இப்படி இருக்குன்னு ஒரு க்வெஸ்சன் அவங்கள்ட்டேருந்து வரும்போது தான் நம்மளோட ப்ராடக்ட் சக்ஸஸ்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: என்ன மூலிகைகளை வச்சு டீ வைக்கலாம்னு சொல்றாங்க? சங்குப்பூல டீ வைக்கலாமா, செம்பருத்தி பூல டீ வைக்கலாமா? மேலவோடுதுறை ஆர் சுதா அவங்க மூலிகைகள்ல மதிப்பு கூட்டல்ன்ற தலைப்புல என்னென்ன விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க?
3: ஆமாக்கா, இதுல கவனிச்சிங்களா, இந்த மூலிகைகளை காய வைக்கிறதுக்கு சோலார் ட்ரையர்னு ஒரு விஷயம் இருக்குதான். அதை பயன்படுத்துறதுக்கு இவங்க முன்னேற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க.
2: மூலிகைகள்ல இருந்து 15 விதமான சோப்புகளை தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்களே.
3: ஆனா இந்த அம்மம் பச்சரிசி, உருளைக்கிழங்கு, குப்பமேனி, ஆவாரம்பூ, ஆட்டு பால், இதுல இருந்தெல்லாம் கூட சோப்பு தயாரிக்கலான்னு இன்னைக்கு தான்க்கா எனக்கு தெரியும்.
2: அடுத்த பகுதியிலையும் அவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்போம்.
4: நம்ம பிரகதி மைதானம்னு சொல்லுவாங்க டெல்லியில, அந்த இடத்துல இப்ப வந்து BDO மூலமா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. பாண்டிச்சேரி ஸ்டேட்ல கேட்டிருக்காங்க ஒரு 5 பேரோட சுய உதவி குழுவோட ப்ராடக்ட் அங்க டிஸ்பிளே கண்காட்சியில எப்பொழுதும் அங்க இருக்கிற மாதிரி. அங்க வர கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு அவங்க டைரக்டா கால் பண்ணி அவங்க கிட்ட வேணும்னா ஆர்டர் பண்ணிப்பாங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரோஸ்மெரி ஹேர் ஆயில் வந்து எங்களோடது செலக்ட் ஆகி டெல்லிக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான். ஏன்னா அந்த இடத்துல போய் நம்ம பொருள் அங்கே இருக்கு

0: பேர்ல ஒருத்தவங்களா நம்ம இருக்கோம்.
1: அப்ப நீங்க சுய உதவி குழு மூலியமா நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நீங்க டெல்லி வரைக்கும் விற்பனை பண்றீங்க?
0: கண்டிப்பா மேம், நான் அது மூலியமா பிடிஓ ஆபீஸ் மூலியமா சாராஸ் சொல்லிட்டு மேலான் போடுவாங்க, அது ஒரு 10 days மாதிரி போயிட்டு அங்க நம்ம ஷாப் மாதிரி பண்ணலாம். அது மாதிரி நான் சென்னையில எல்லாம் போட்டிருந்தேன். நான் ரொம்ப பயந்தேன், நம்ம போய் இருக்கோம், இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அது அங்கே மூவ் ஆகுறப்ப அது பெரிய சந்தோஷம் தான் எனக்கு.
1: பொதுவாக ஒருத்தவங்களுக்கு ஒரு ஊக்கம் வேணும்னா பெரியவர்கள் பேசும்பொழுது அவங்க பேச்சிலிருந்து அவங்களுடைய ஊக்கத்தை வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் சுதாவுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கறதுக்கு வேற யாரும் தேவையில்லை போல இருக்கு. நீங்களே உங்களுக்கான அந்த ஒரு தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் எப்படி வளர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் பேசும்போது இருந்தே எங்களுக்கு தெரிய வருது. வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியை வந்து தருது. சுய உதவி குழுவில் இருந்தும் போயிருக்கதா சொல்லியிருக்கீங்க, அப்போ உங்களை சார்ந்து உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வழிகாட்டுதல்கள் வந்து கொடுக்குறீங்களா?
0: கண்டிப்பா மேம், கேவிகே மூலியமா நமக்கு வீடியோலயே பெண்களுக்காக கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. நம்ம ஒரு பொருளை விற்கிறோம் போறோம்னா அடுத்த ஸ்டெப் ஜிஎஸ்டியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சது வீடியோல. அதுக்காக ஒரு 3 days மாதிரி கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வட்டார வளர்ச்சி அலுவலகம் நம்ம காரைக்கால் உள்ளதுல அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் அமௌண்ட் எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க. அதே 5 பேர் சேர்ந்து பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. இடம் வசதி எனக்கு இல்லைங்கிறதுனால இப்போ எனக்கு கடை வரைக்குமே அதுக்காக அரேஞ்ச்மெண்ட் நடந்துட்டுருக்கு. நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்.
1: அதுவும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக?
0: கண்டிப்பாக மேம், எப்படி இருந்தாலும் ஒரு 1-3 months அது எனக்கு கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வீட்டில் ஒரு 500 rupees தான் ஆரம்பித்தேன்.
1: சந்தைப்படுத்துதலில் உங்களுக்கு நிறைய வழிகள் வந்து தெரிஞ்சிருக்கு, அதை நீங்கள் ரொம்ப அழகாக செஞ்சுட்டு வரீங்க. சிறுதானியத்துலேயும் மதிப்பு கூட்டுறீங்களா?
0: உணவுப் பொருட்களில் நம்ம மதிப்பு கூட்டலும் பண்ணுறோம். அது எப்படின்னா நம்ம சைடில் வர சிறுதானியங்கள், அரிசி, இப்போ நம்ம சைடில் ரத்தசாலி அரிசிலாம் ஒரு சில இடத்துல போட ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்பு கவுனி அரிசியும் போடுறாங்க. அது மாதிரி பூங்கார் அரிசின்னு சொல்லிட்டு சீர்காழி சைடு அங்கெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லது, பாரம்பரிய அரிசிங்க. அதை வந்து நம்ம டைரக்டாக யாருமே இப்போ ரைஸாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ நம்ம பசங்களே அப்படி தானே எடுத்துப்பாங்க. நம்ம அந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டே பழகுனதுனால சாதாரண அரிசி, இந்த பொன்னி அரிசி இது மாதிரி
1: கலர் மாதிரி இருந்ததுன்னா
0: யோசிக்கிறாங்க, என்ன இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அதை நான் பவுடர் ஃபார்மில், அது கஞ்சியாக கொடுத்தாலும் சத்துமாவாக கொடுத்தாலுமே ஒரு சிலவங்களுக்கு அந்த பெரியவங்கெல்லாம் சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக சத்துமாவாக எல்லா அரிசி சிறுதானியங்கள் எல்லாத்துமே முளைக்கட்டிய வேண்டிய சிறுதானியங்கள் எல்லாத்தையும் முளைக்கட்டி வச்சு அதை ட்ரை பண்ணி காய வச்சு நாங்கள் பவுடர் பண்ணி சத்துமாவாக கொடுத்துட்ருக்கோம். அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மாதிரி காலையில் பெரியவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ஒரு 1:30 வரைக்கும் பசியே எடுக்காது. இடையில டீ கூட குடிக்கணும்னு தோணாது. அது கொஞ்சம் நல்ல ஹேபிட், அது நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நான் வெயிட்டாக இருந்த டைமில் நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது சத்து, கருப்பு கவுனி அரிசி நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்கிறனால. என்னோட பையன் 5 வயசு ஆகுது, அவருக்கு அந்த கஞ்சி சத்து மாவு அதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் அதை எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சேன். அப்போ அதை சிறுதானிய ஸ்நாக்ஸாக மாற்றணும் அப்படின்னு யோசிச்சு.
1: எப்படி செஞ்சீங்க?
0: ப்ரௌனி கேக்கு இப்போ சாப்பிடாத பசங்களே கிடையாது.
1: கேக்கு வந்து நீங்க அரிசியில,
0: கருப்பு கவுனி அரிசியில பண்ணிட்டு இருக்கோம். கேழ்வரகு ராகி இருக்குல்ல மேம், அதுலயும் நாங்க வந்து ப்ரௌனி, அதுல எந்த ஒரு சுகர்லாம் நாங்க சேர்க்க மாட்டோம். நாட்டு சர்க்கரையிலே தான் ஃபுல்லா செய்யறது. அதுல வந்து வெறும் வெண்ணெய், நாட்டு சர்க்கரை, ஆர்டிபிஷியல் சுகர் இல்லாம அந்த வெள்ளை சர்க்கரைன்னு பாங்களா, அது எதுவும் சேர்க்க மாட்டோம். அப்புறம் சோடா உப்புன்னு சொல்லிட்டு அது அந்த புஷ்ன்னு வர்றதுக்காகலாம் என்னமோ
1: பேக்கிங்
0: பவுடர் அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எதுவுமே கிடையாது மேம். நம்ம அதை வந்து பண்ணுற பதத்தில் கண்டிப்பாக அது குக்கரில் தான் ஃபஸ்ட்டெலாம் நான் வச்சு செஞ்சிட்ருந்தேன். ஓவன் கூட கிடையாது. அது எனக்கு நல்லா போணுச்சு. அதுக்கப்புறமா ஒரு தடவை இங்கே நம்ம கவர்மெண்ட் ப்ரோக்ராம் எதுக்கோ எனக்கு ஒரு 450 மேலே அந்த கேக்கை எனக்கு ஆர்டர் பண்ணாங்க. அப்போ நான் குக்கரில் பண்ணிகிட்டு இருந்த எண்ணெய் ஓவனுக்கு மாற்றினாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.
1: விற்பனை அதிகமாகும் பொழுது அதற்கான தொழில்நுட்பத்தை நம்ம வந்து கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்ம இன்னும் அடுத்தபடி போக முடியும் இல்லையா?
0: ஆமாம். அது மாதிரி நாங்கள் வந்து கேக்கு, கேழ்வரகுல மிச்சரு, திணையில லட்டு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராடக்ட்லையும் கம்பு லட்டு இதெல்லாம் நம்ம நார்மலாக, அதிரசம், திணை அதிரசம், என் பையன் வந்து அதிரசம்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை ஏன் நம்ம நார்மல் அரிசியில் செய்யணும்? அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. அந்த டேஸ்ட்டை நம்ம இதில் கொண்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு திணை அதிரசம் அந்த மாதிரி மில்லட்ஸ் ப்ராடக்டில் நம்ம சிறுதானியத்தில் தனித்தனியாக கேழ்வரகு தனியாக மிக்சிங் பவுடர் மாதிரி, அது கஞ்சி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு, அது உளுந்து நம்ம சைடில் உளுந்து நிறையாவே கிடைக்கும். அது சீசனுக்கு கிடைக்கும்.

0: போது அதை நாங்கள் வாங்கி வச்சு அதை முளை கட்டி கஞ்சா. இப்போ யாருமே எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுலையே இருக்கிறோமே தவிர நம்ம பார்த்துக்கவே முடிய மாட்டேது. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நம்ம வைக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கடகடன்னு எனக்கு செஞ்சு காலையில் ரெண்டு கிளாஸ் குடிச்சிங்கன்னா நம்ம உடம்பையும் நம்ம பார்த்துக்கிட்டோம், கொஞ்சம் வேகமாக நம்ம போகிற மாதிரி இருக்கும்ல நம்ம லைஃப்லன்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது முளை கட்டும் போது அந்த உளுந்தோட சத்து அதிகப்படியாக தான் ஆகும். நம்ம வெறும் முன்னாடி வெறும் உளுந்தை மட்டும்தான் செஞ்சு வீட்டில் சாப்பிடுவோம், அதை வந்து நம்ம முளை கட்டியே நாங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம்.
1: அதாவது முளை கட்டும் போது அந்த தோல் வந்து வளர்ந்துடுமே?
0: இல்லை இல்லை வளராது மேம்,
1: தோலை வந்து
0: நீக்கவே மாட்டோம். அதை எடுத்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த வெயில்ல வீணா போகாத அளவுக்கு தண்ணி பட்டுடுச்சுன்னா நம்ம பொருள் கொஞ்சம் ரெண்டு நாள்ல ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கிற அளவுக்கு அதை வெயில காய வச்சு அதுவும் நாங்க பண்ணணும். அது எனக்கு பெரிய அளவுல அது ஆர்டர் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்துல நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துவாங்கல்ல, எனக்கு மட்டும் நான் சொல்லலை. இது மாதிரி ஒரு பேக் ஸ்வீட் பேக் ஆர்டர் பண்றாங்கன்னா அதுல ஒரு 20 பொருள் வைப்பாங்க, 20 பொருள்ல எனக்கு ஒரு 2 பொருள் கிடைக்கும். அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, எல்லாரையும் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ஒரு ஒரு
1: 20 பொருள் வைக்கிறாங்க அப்படின்னா அது 20 சுயஉதவி குழுல செய்யறவங்களோட ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ராடக்ட்டும் அதுல வந்து இருக்கும்.
0: ஆமா, அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க.
1: இப்ப இவ்வளவு பொருட்கள் வந்து நீங்க தயாரிக்கிறீங்க, இந்த பொருள் நான் தயாரிச்சதுல எனக்கு மனசுக்கு அவ்வளவு நிறைவு அப்படின்னு சொல்லணும்னா எந்த பொருளை நீங்க சொல்லுவீங்க?
0: மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் தெய்வ நம்பிக்கையோட நான் செய்ய ஆரம்பிச்சது. அது செய்யறதுல ரொம்ப மன நிறைவா இருக்கும். அன்னைக்கு எங்க வீடே கொஞ்சம் பக்தி மயமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நம்ம செய்யலாமா, கோயிலுக்கு தெய்வீகமாக கொடுக்குற ஒரு விஷயம், அதில் கொஞ்சம் தூய்மை இருக்கணும், எல்லாமே இருக்கணும், யார் வேணாலும் செய்யலாமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் எனக்கும் ஒரு பர்சனலாக ஒரு டவுட் இருந்துச்சு. அதை பற்றின சில புக்ஸு, அது எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து இதை கற்றுக்கலாம் இல்லை, ஆனால் இதுக்கு நான் டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு பொருளை நம்ம வெளியில் சந்தைப்படுத்தும் போது அதுக்கான லேப் டெஸ்ட்டு நம்ம எடுத்து தானே ஆகணும். அது மாதிரி நான் எடுத்திருக்கேன்.
1: தரத்தையும் நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டு தான் விற்பனைக்கு கொண்டு போறீங்க.
0: ஏன்னா அது மக்களுக்கு யூஸ் பண்றது, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு பாதிப்பாகுது. என் பேரு கேடுறதை விட அவங்களுக்கு பாதிப்பாகிறது அழிக்க முடியாத ஒரு, அது நமக்கு ஒரு அவார்டு தான், தப்பான அவார்டு அது, அதை நம்ம வாங்கக்கூடாது. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டான ஒரு இடத்துக்கு போய் நம்ம பொருளை வைக்கிறோன்னா அது கரெக்டா இருக்கணும். ரொம்ப புகழ்ந்து என்ன சொல்றதுனா குங்குமம், ஏன்னா ஸ்கின் அலர்ஜி அதிகமாக நம்ம கேர்ள்ஸ்க்கு அடிக்கடி வச்சு வச்சு பெண்களுக்கு அந்த இடத்துல கருப்பாயிடும், இல்லைனா அரிக்கும். சிலவங்க வைக்கவே மாட்டாங்க. கால் பண்ணி என்னை அவ்வளோ தூரம் பாராட்டினாங்க, உங்களோட குங்குமம் ரொம்ப நல்லா இருக்கு, அது வாசனையும் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இயற்கையாக இருக்குது.
1: மூலப்பொருட்களை எங்கேருந்து வாங்குறீங்க?
0: ஈரோட்டில் நான் போயிட்டு டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன் மேம். செடியாகவே பார்த்தோம், மஞ்சளை பார்த்து அவங்க கிட்ட சொல்லி எதுவும் ஆர்கானிக்காக பண்ணி எனக்கு இது மாதிரி கொடுங்க, வருஷத்துக்கு இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லவும் அவங்களும் அதேமாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. வியாபாரத்துக்குன்னு பண்ணுவாங்க, ஏதோ மாத்திரைலாம் மிக்ஸ் பண்ணி அதில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுவாங்க. எனக்கு அது மாதிரி வேணாம், நம்ம பண்ணுறது இயற்கை முறையில் பண்ணுறோம். அன்னைக்கு எடுத்து அவங்க காய வச்சு ஒரு 1 மந்த்துக்குள்ளார எங்களுக்கு அந்த நல்ல பதத்தில் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் அதை பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வசம்ப நான் வாங்கிட்டு வந்து அந்த மஞ்சளை மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். எனக்கு 1 இயர் ஆனாலும்,
1: அதாவது மஞ்சளை தூள் பண்ணதுக்கு அப்புறம்?
0: இல்லை இல்லை,
1: மஞ்சள் கிழங்காய் இருக்கும் போதே அது கூட வசம்பையும் சேர்த்து வச்சிருப்பீங்க?
0: ஆமாம், வசம்ப நம்ம அரைக்காம அந்த முழுசாவே இருக்கும்ல, அந்த வேர் மாதிரி இருக்குல்ல, அதையோட எடுத்துட்டு வந்து நாங்கள் வச்சிருவோம். அது எந்த ஒரு பூச்சியுமே எனக்கு வராது. சில பொருட்களை நான் பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக வசம்பை நான் யூஸ் பண்ணிப்பேன்.
1: குங்குமத்தை எப்படி செய்கிறீங்க?
0: குங்குமம் எப்படி பண்ணுறோன்னா மஞ்சளாக அரைச்சி பண்ணக்கூடாது. இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கு மேம், அதை நம்ம உடைக்கணும். 1 to 4 பங்கு அதை உடைச்சி அதை வந்து ஒரு மண் சட்டியில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய மண் பாத்திரம் நான் அதுக்காக செய்ய சொல்லி அதை வாங்கி அதில் அந்த மண் பாத்திரம், ஏன்னா அது வந்து சில்வர் பாத்திரத்துலேயோ அலுமினிய பாத்திரத்துலேயோ செய்யும் போது பிளாஸ்டிக்லேயே பண்ணும் போது நம்ம அதில் வந்து படிகாரம் செய்யும், அதனால அது கொஞ்சம் ஹோல்ஸ்லாம் வந்துடும், உடைஞ்சிரும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம வந்து மண் பாத்திரத்தில் பண்ணணும், அது எந்த ஒரு பாதிப்பும் அதுக்கு வராது. அதனால அந்த 4 பங்காக உடைச்சி அதில் வந்து எலுமிச்சை சாறு.
1: எலுமிச்சையா? எவ்வளவு சேர்க்கணும்?
0: இப்போ 1 கிலோ நான் மஞ்சள் போடுறேன்னா அந்த 1 கிலோ மஞ்சளை ஃபில் பண்ணுற அளவுக்கு, முழுசாக அது வந்து
1: முழுகிற அளவுக்கு
0: நம்ம எலுமிச்சை சாறு போடணும். அதை கூட படிகாரம் சேர்த்து நம்ம அதை வந்து ஒரு 90 நாளைக்கு பதப்படுத்தணும் மேம். வெயிலில் வைக்கக்கூடாது, நிழலையே தான் வைக்கணும். வீட்டுக்குள்ளார அது மேலே தூசி ஈசி பற்றாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அதில் ஒரு ஒயிட் கலர் கிளாத்து கட்டி வச்சுருவோம், ஒரு பக்கமாக வச்சுருவோம். 90 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலராக இருந்த மஞ்சள் எல்லாமே ரெட் கலராக மாறியிருக்கும். அதுக்கப்புறமா அதை நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி அதில் நம்ம வந்து நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு குங்குமம் கிடச்சிரும் மேம். சில குங்குமம் நெத்தியில் ஒட்டாதிரும்பாங்க, கீழே விழுந்துருப்பாங்க, கலர் வந்து இப்போ ரெட் கலரே இருக்காத அளவுக்குலாம் குங்குமம் நமக்கு.

0: கிடைக்கிது. ஏன்னா
1: ம்
0: அதெல்லாம் கலர் தூள் கலக்கிறதுனால அரிசி மாவு கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணி குங்குமம்னு விற்கிறாங்க. பெண்களாக இருக்கும் போது அதுக்கு ஒரு தனியான ஒரு மரியாதை இருக்கும். அதனால் அதை நான் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே அதை நான் மேக் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன் மேம்.
1: ரொம்ப அழகாக நீங்கள் மூலிகையிலிருந்து எப்படி வந்து பொருட்களை மதிப்பு கூட்டுறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். பெண்கள் வந்து இப்படி ஒரு தொழில் செஞ்சு அதில் முன்னேறி வரதை பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நீங்கள் நல்ல நிறைய பல படிகளை வந்து நீங்கள் பார்க்கணும். வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி, வணக்கம்.
2: துளசிக்கா, மேலே ஓடுதுற ஆர் சுதாவுங்க மூலிகைகளை வச்சு எப்படிலாம் மதிப்பு கூட்டலான்னு எவ்வளோ விஷயங்களை சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த மதிப்பு கூட்டலுக்கு தேவையான பொருள்களை கூட தரமானதாகவும் அது விளைவிக்கிற இடங்கள்லே போய் வாங்குறாங்க பாருங்களேன்.
1: அது மட்டுமா, சிறுதானியத்தில் கேக்கு செய்கிறாங்களா, ராகியில் ஸ்நாக்ஸ் எல்லாமும் செய்கிறாங்களாமே.
2: அக்கா, அப்போ அந்த சத்து மாவு குங்குமம் இதெல்லாம் மறந்துட்டீங்களா?
1: இவ்வளவும் செய்யறதுக்கு அவங்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகம் எவ்வளவு உதவி செய்யுதுன்றத பத்தியும் அவங்க சொல்லியிருக்காங்க.
2: அக்கா, அப்ப நம்மளும் இந்த மாதிரி செஞ்சா நமக்கும் உதவி கிடைக்கும் தானே?
1: இப்ப தெரிஞ்சுக்கிட்டல்ல சுபா, நீயும் கூட இந்த மாதிரி மூலிகைகள்ல மதிப்பு கூட்டல் வேலைய ஆரம்பிக்க வேண்டியது தானே?
2: சரியா சொன்னீங்க துளசியக்கா, இன்னைக்கே இதுக்கான முயற்சியை பண்றேன்.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: மேற்கிலே உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த இரவு வேளை நேர்களை கேட்டு ரசிக்கலாம். சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் விஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சியின் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
0: நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். தொலைபேசியில் நேரிருப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0436 என்கின்ற முன் இணைப்பு எண்ணை தொட்டு 2313 2311 மற்றும் ஒரு எண்ணாக 2994

பூஜ்ஜியம் மற்றும் ஒரு நகை 2995 8 0 அலைவீசி நக 9 5 6 6 4 2 7 2 3 1 காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர்விருப்ப நிகழ்ச்சி.

ஆம்நிகளே, இன்றைய நிகழ்ச்சி அன்னையர் தின நல்வாழ்த்துக்களோடு. உங்கள் அன்னை என்றால் உங்கள் நினைவிற்கு வருவது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வினாவோடு இன்னைக்கு ஒரு போஸ்டர் நம்ம காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்கோம். அதுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை பதிவிடலாம். என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே, என்னை நேசித்த ஓர் இதயம், என் அன்னை மட்டுமே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் TRY TMT கம்பிகள்.
6: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தரச் சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி

0: பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நிலையிலிரவு 10 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் திருவாரூர் தெப்போற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
2: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
0: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: நிகழ்ச்சியின்றிரவு 10:30க்கு திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி
4: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
5: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: இனிமையான இரவு பொழுதில் நாம் இன்பேசியோடு 2.5 கலக்க இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய நேயர் எங்க இருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க, நம்ம கேட்க அவரோட காத்திருக்கிறோம். கேட்டலாம். வணக்கம். வணக்கங்க.
6: வியாபாரி
1: படத்திற்காக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அப்படிங்கிற உங்களுக்கு பிடித்தமான பாடல் உங்க அம்மாவுக்காக கேக்குறீங்க தேவி மேடம். உங்களுக்கான பிடித்தமான அந்த பாடல் வரப்போது கொஞ்சம் காத்துருங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
7: நாராயணன் ஜுவல்லரியில்
8: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்ஆர், ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
8: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
9: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
10: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
1: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்காலின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
12: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40க்கு ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா VVN ஆயிலின் இன்சோல் அமைதி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில்.
13: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் தியேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் தியேட்டர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் தியேட்டர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்க காத்திருக்கிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
13: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நிகழ்ச்சி நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
14: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம். காரைக்கால் பண்பலை 100.3 என்று நாம் இணைந்திருக்கிறோம். சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் விஜய் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக அன்னையின் கைக்குள் இருந்தவரை உலகம் அழகாகத்தான் இருந்தது. அன்பு என்பதும் அன்னை என்பதும் ஒன்றுதான். ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை என்பதும் உண்மைதான்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரியின் உலாவரம் நேரம் விளம்பரதார் நிகழ்ச்சி ஒளி உலாவரும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்லே இன்று 8:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: உலக மொழிகள் தேவையில்லையே, சிபாரிசு கடிதம் வேண்டாமே, முகத்தை பார்த்து அகம் அறியும் கண்முன் காட்சியளித்திடும் தெய்வம்தான் அன்னை. இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் தாயின் அன்புதானே. ஆமாக்கு, காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம். நம்ம தொலைபேசி நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்க இருந்து வராங்க கேட்டலாம். வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில? நினைவிற்கு வருவது நிறைய நேர்கள் கமெண்ட் கொடுத்திருக்காங்க. கலாவதி ராஜ்மோகன் சொல்லிருக்காங்க, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அம்மா என்றால் நினைவிற்கு வருவது அன்பு, உண்மையான பாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி அப்படின்னு, அம்மானா என்ன

0: பாசம் எல்லாமே அவங்க தாங்க தெய்வம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடுத்து தன்னுயிரை பட்டினி போட்டு என்னுயிர் காத்தவள், அன்னையர் தினத்தில் அவரை நினைவு கூற காரைப்பண்பலை நிலையத்தாருக்கும் நேர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி இந்த கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம காரை எஃப்எம்ல அடுத்து காரைப்பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் அடுத்த கமெண்ட், அம்மாவை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே உலகில் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடிலிருந்து இந்த கமெண்ட் கொடுத்துருக்காரு.
1: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாகப்பட்டினம்
0: வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், அவள்தான் அன்னை. அன்னப்பன்பேட்டை ஜோதி ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காங்க, பாசமும் கண்டிப்புடன் இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செல்வகுமார், சித்ரா தேவி செல்வகுமார் அனுப்பியிருக்காங்க. அன்னையை பற்றி கேட்டிருக்கீங்க, என்ன சொல்கிறது சார், அம்மா அண்ணா சும்மா இல்லை வேற லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவருக்கான வித்யா வீரமணி, அவங்க அம்மா அப்படிங்கிறோடனே அவங்களுக்கு நினைவு கூறுவது அவங்களுடைய அன்பு, பணிவு, உதவும் குணம், இவங்க எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன், அன்பு பாசம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, பாதுகாப்பான புகலிடம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாம் முதலில் பேசும் மொழி, பழகும் பண்பு என அனைத்து வாழ்க்கைக்கான அடிப்படை பாடங்களை நமக்கு முதலில் கற்றுத்தரும் ஆசிரியர் அம்மா தான். அம்மா என்று அனைத்து மகிழும் வாய்ப்பு கடவுள் கொடுத்த உன்னத வரம் சொல்லி அனுப்பியிருக்காங்க.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவன் நேயர் நம்ம சந்திக்க காத்திருக்கிறோம். வணக்கம்
6: ஐயா. வணக்கம் சங்கரம் தல்ராஜ்
5: ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பிடித்தமான பாடல் நிகழ்ச்சியில.
6: நல்லா இருக்கீங்களா ஐயா?
5: நலமா இருக்கீங்க, உங்களை போலியே. நீங்களும் நலமா இருக்கீங்கல்ல?
6: நல்லா இருக்கேன் ஐயா.
5: சொல்லுங்க.
6: காற்று நிலை வரும் கீதம்.
5: சரிங்க.
6: பாடல் கண்டேன் எங்கும் பூமகள் நாட்டி.
5: சரிங்க, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் வரப்போது காத்திருங்கள். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
6: ரொம்ப நன்றி.
5: சரிங்க.
7: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
8: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400.
5: மற்றும்
9: ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.

0: நேரில் இதுவரை கேட்டது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் விஜிஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை வானொலி ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
1: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
1: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட் பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
3: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
5: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
4: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
0: நேயர்களை இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை. வர்ணனையாளர் திருவாரூர் கொட்டாரக்குடி ஆபே தினேஷ் அவர்கள். வாருங்கள் நேர்களே, திருவாரூருக்கு செல்வோம்.
6: உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயின் எல்லாயின் கணத்தும் உணரும் வகைகானேன் உணர்த்தி எண்ணுக்குண்ட மழ மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள் வை தந்தருள் வாய்ப்புகாதா உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் நீ எனக்குத்தா வனக்கவளை நீக்குகின்ற தென்மதூரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதம் என்றும் என் வாழ்முதற் பொருளாக விளங்குகிறே. காசிஸ்வநாத பெருமானுடைய திருவருளை சிந்தித்து மகிழ்கிறோம். மெய்யன்பர்களே, மூர்த்தி தீர்த்தம் ஆகியவை முன்னின்று இருக்கக்கூடிய தலமாக விளங்குகிறே. ஆணிரை ஏறி அண்டர் நாடு ஆளாது ஆரூர் நகராடுகிறே. வீதி விடங்க கமல வசந்த தியாகராஜ பெருமான் ஆலயத்தினுடைய மிக சிறப்பு வாய்ந்த நிகழ்வாகிய சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே திரு ஆலங்காடுரையும் செல்வர்தாமே என்கிற திருவாத்து கோப்பை நம்முடைய சைவ சமயத்திலே இருக்கிற தலைமை பீடமாகவும் சக்தி பீடங்களில் முதன்மை தலமாக விளங்கக்கூடிய ஆரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலினுடைய தெப்போற்சவ பெருவிழாவினை நிறைவு நாளாக விளங்கக்கூடிய இன்றைய நன்னாளிலே காரைக்கால் பண்பலை வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 3 நாட்களாக சைவ சமயத்தினுடைய தலைமை பீடமாக விளங்கக்கூடிய சைவ சமயத்தினுடைய ராஜ்தானி என்று போற்றக்கூடிய திருவாரூரிலே தெப்போற்சவ பெருவிழாவானது அதிவேக விமர்சையாக வானோரும் ஏனோரும் கொண்டாடி மகிழும் வண்ணமாக மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. முதல் நாள் துர்காலய ரோடு என்று அழைக்கக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய தெப்ப மண்டபத்திலே இருந்து பார்வதியுடனாகி இருக்கிற சுந்தரே கல்யாண சுந்தரேஸ்வர பெருமான் அங்கிருந்து புறப்பாடு கண்டருளி திருவாரூரனுடைய பெரும் சிறப்பு வாய்ந்ததாக விளங்கக்கூடிய கமலாலயம் என்று அழைக்கக்கூடிய பெருங்குளத்திலே எழுந்தருளி 3 பகுதிகளாக 3 சுற்றுகளாக 3 பகுதிகள்

நிறுத்தங்களாக மூன்று நாட்களாக என்று சொல்லி மூன்று மூன்றாக இறக்கி தற்போது நிறைவு நாளை நோக்கி நம்முடைய தெப்போற்சவ பெருவிழா நிறைவு தருணத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த இனிய தருணம் மிக சிறப்பான முறையிலே மூன்று நாட்களும் மிக சிறப்பான இன்னிசை கச்சேரி மிக சிறப்பான அன்பர்களினுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பான பக்தர் கூட்டம் என்று சிறப்பு சிறப்பு என்கிற வகையிலே மிகச்சிறப்பாக நிறைவேறுவதற்காக இருக்கக்கூடிய இந்த நிறைவு நாளிலே மூன்றாவது நாளினுடைய தெப்போற்சவ விழா இன்னும் சில நிமிடங்களுக்கு முன்னால் தொடங்கப்பெற்று தற்போது அது முதல் சுற்றுக்கினுடைய அடுத்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த இனிய தருணத்திலே சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனாதாமே திரு ஆலங்காடுரையும் செல்வதாமே என்கிற திருமுறை வாக்கு ஆர்த்த பிறவி துயர்கட தீர்த்தனாகும் என்பது திருவாசகத்தினுடைய திருவாக்கு. புறந்துய்மை நீரானமையும் அகந்துய்மை வாய்மையா காணப்படும் என்பார் வானிழந்த வள்ளுவர். அப்படி புண்ணிய தீர்த்தங்களாலே நிரம்பப்பட்டு இருக்கக்கூடிய கமலாலயம் என்று அழைக்கிற ஒரு அற்புதமான திருத்தலம். ஏன் அற்புதம் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் மொத்தம் 64 தீர்த்த கட்டங்களை உள்ளடக்கியதான ஒரு புனித திருக்குளமாக நம்முடைய கமலாலய திருக்குளமானது விளங்கப்படுகிறது. கங்கை தான் இந்த உலகத்திலே மிக புண்ணியமான தீர்த்த கட்டம் என்று சொல்வார்கள். அங்கே 63 தீர்த்த கட்டங்கள் தான். ஆனால் திருவாரூரிலே இருக்கக்கூடிய இந்த கமலாலயம் என்பது 64 தீர்த்த கட்டங்களை உள்ளடக்கியதான ஒரு தனி சிறப்பு. மாசி அஷ்டத்தில் கொடியேறி பங்குனி ஆயில்யத்தில் தேரோடி பங்குனி உத்தரத்திலே தீர்த்தம் என்பது திருவாரூருக்கென்று இருக்கக்கூடிய சொல்லலடை நம்முடைய திருவாக்கு. இந்த ஊரினுடைய திருவாய் அமைந்த ஒரு சொல்லாடல். அப்படியாக விளங்கக்கூடிய நம்முடைய ஆலயத்திலே நடைபெறக்கூடிய மாசி அஷ்டத்தன்றைக்கு இந்த கமலாலயத்திலே தான் முதல் தீர்த்தவாரி நடைபெறும். அப்படியாக மொத்தம் 4 தீர்த்தவாரிகள் இந்த கமலாலய திருக்குளத்திலே தியாகராஜ பெருமான் கண்டருள்வார். இந்த திருக்குளத்தினுடைய சிறப்பை பலவாறு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு வெயில் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் கூட ஒரு கடலை மிஞ்சுகிற அளவிலே இயற்கை வளங்களுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பான வகையாக நம்முடைய கமலாலய திருக்குளம் இதுதான் உலகத்தினுடைய பெரிய கடலோ இதுதான் ஆசியாவினுடைய மிகப்பெரிய கடலோ என்று எண்ணுகிற அளவிலே நீர்நிலை மேம்பாட்டிலே மிகச்சிறப்பாக இருக்கக்கூடியதாக ஒரு திருக்குளமாக அமைந்திருக்கிறது. சோழர் காலத்திலே இந்த திருக்குளமானது மிகச்சிறப்பான முறையிலே செப்பனிடப்பட்டு முழுமையாக கருங்கலினாலே சுற்று பிரகாரங்கள் இந்த கமலாலய திருக்குளத்திற்கு அமைக்கப்பட்டதாக நமக்கு தலத்தினுடைய தல புராணங்கள் திருத்தலத்தினுடைய தல வரலாறு சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. அப்படியாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த தெப்போற்சவ பெருவிழா மிக சிறப்பான முறையிலே கட்டுமானங்களோடு திருவாரூர் என்று சொன்னாலே நம்முடைய நாவுக்கரசர் குருமான் மிக சிறப்பாக சொல்லுவார், ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று சொல்லுவார். நம்முடைய திருவாரூரனுடைய தேர் உற்சவம் என்பது உலக பிரசித்தி பெற்றது. அப்படியாக அந்த தெப்போற்சவத்திலே பயன்படுத்தக்கூடிய மூங்கில்களை முழுமையமாக ஒரு முறைத்தான் ஒரு முறை தெப்பத்திற்கு தேருக்கு என்று ஒரு மூங்கிலை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அடுத்த ஆண்டு அந்த மூங்கிலை பயன்படுத்த மாட்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் புதிய மூங்கில்கள் தான் பயன்படுத்துவார்கள். அப்படியாக தேருக்கு இந்த ஆண்டு புதிதாக கட்டப்பட்ட அந்த மூங்கிலை அப்படியாக முழுமையுமாக எடுத்து வந்து நம்முடைய கமலாலயத்திலே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தெப்போற்சவத்திலே பயன்படுத்துகிறார்கள். ஏறக்குறைய இதுல 700 நபர்கள் ஏறும்படியான ஒரு மிகப்பெரிய தெப்பம். உலகத்திலே பெரிய தேர் இந்த திருவாரூரனுடைய தேரை ஆசியாவினுடைய பெரிய தேர் என்பார்கள். அதே போல அதிக மக்கள் ஏறக்கூடிய ஒரு பெரிய தெப்பம் என்று சொன்னால் திருவாரூரில் இருக்கக்கூடிய இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தெப்ப திருவிழாவைத்தான். ஒரு சுற்றுக்கு சுமார் 700 அன்பர்கள் அந்த தெப்பத்திலே எழுந்தொழுவார்கள் இறைவனோடு சேர்ந்து பவனி வருவார்கள். அப்படியாக மொத்தம் 3 சுற்றுகள் இந்த திருக்குளத்தை சுவாமி பார்வதி சமேதராக கல்யாண சுந்தரர் என்று அழைக்கக்கூடிய மிக அற்புதமான மூர்த்தியாக விளங்கக்கூடிய அந்த இறைவன் அதிலே எழுந்தருளி செய்வார். அப்படியாக மொத்தம் 3 சுற்றிலே 3 முனைகளிலே பக்தர்களை ஏற்றி புதிய பக்தர்களாக ஏறக்குறைய ஒரு 20,000 பக்தர்கள் இந்த தெப்போற்சவத்திலே தெப்பத்தில் ஏறி இறைவனாரோடு சென்று திருவாரூருடைய இந்த 4 கமலாலய திருக்குளத்தை சுற்றி வருவார்கள் என்று சொன்னால் மிக இல்லை. சிவபெருமானுக்கென்று என்று இருக்கக்கூடிய 25 மாகேஸ்வர முத்தங்களுள் ஒருவராக விளங்கக்கூடியவர் கல்யாண சுந்தரர் என்று அழைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான சிறப்பு வாய்ந்த மூர்த்தி. நம்முடைய ஒவ்வொரு ஊருக்கும் என்று இருக்கிறது என்று சொன்னால் இதே போல தெப்போற்சவங்களிலே அந்த ஊருக்கென்று இருக்கிற பிரதான உற்சவ மூர்த்தி தான் எழுந்தருள்வார். ஆனால் திருவாரூரிலே பிரதான மூலக்கடவுளாக விளங்கக்கூடிய தியாகராஜ பெருமான் தெப்போற்சவத்திற்கு எழுந்தருள்வதில்லை. காரணம், தியாகராஜ பெருமான் நடந்தால் அஜபா நடனம், அவர் ஏறி அமர்ந்தார் என்று சொன்னால் திருவாரூரனுடைய ஆழித்தேர் திருவிழாவைத்தான். எப்போதும் தெப்போற்சவங்களிலே இறைவன் பார்வதி சமேதராக எழுந்தருள வேண்டும் என்பது ஆகமங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். அப்படியாக திருவாரூரிலே விளங்கக்கூடிய தியாகராஜ மூர்த்தி யோக மூர்த்தியாக விளங்கக்கூடிய காரணத்தினாலே இங்கே தியாகராஜ பெருமான் தெப்போற்சவங்களிலே எழுந்தருள்வதில்லை. தியாகராஜ பெருமானுடைய பிரதிநிதியாக அவரினுடைய சார்பாக கல்யாண சுந்தரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு என்று இருக்கிற பிச்சாடனர் சண்டிகேஸ்வரர் வீரபத்திரர் முதலாக இருக்கக்கூடிய இறைவன்களிலே ஒரு மூர்த்தமாக விளங்கக்கூடிய கல்யாண
சுந்தரர் தெப்பத்திலே எழுந்தருளி தெப்போற்சவத்தை கண்டுகொண்டிருக்க

0: ஒரு அற்புதமாக இந்த தெப்போற்சவத்திலே எழுந்தருள்வார். அந்த இறைவனை பார்வதி அம்மையை கையை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வது இனியே என்கிற மணிவாசக திருமானுடைய திருவாக்கை ஒப்புகிற வகையிலே பார்வதி அம்மை சிவபெருமானுடைய திருக்கரங்களை இறுக பற்றி கொண்டிருக்கக்கூடிய வகையிலாக இருக்கும் ஒரு பழம்பெரும் பதிவாடல். அது எப்படியாக சொல்லுகிறது? தன் கமலம் இருந்து ஈசன் அடிக்கமலம் கண்ணாலை மணவாளன் எனப்பெறுவான் மாதவம் செய்த கமலாலயம் என்னும் பேரொழியார்ந்து திருவாரூர் உகந்தழிந்த பெண் கமலம் கை கமலம் பிடித்த ஒளிதனை தொழுது வாழ்வாம் என்று இந்த தெப்போற்சவத்தில் எழுந்தரக்கூடிய கல்யாண சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மிக சிறப்பாக போற்றுகிறது. அப்படி பேரொழி இருந்தவராக விளங்கக்கூடிய இறைவன் சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி என்பார்கள் நம்முடைய சமயத்திலே. அப்படியாக இறைவனுடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு உலகெங்கும் இருக்கிற அடியவர்களுக்கு காட்சி தருகிற வகையிலே தற்போது பெருமான் தன்னுடைய தெப்போற்சவத்திலே எழுந்தருளி தியாகராஜரனுடைய பிரதிநிதியாக அவையினுடைய சமிகையாக அவையினுடைய பிரதிநிதியாக ஏறி நம்முடைய திருவாரூருடைய கமலாலய திருக்களத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வார விடுமுறை நாள், அதுவும் தெப்போற்சவத்தினுடைய நிறைவு நாள். அதனாலே பக்தர்கள் கூட்டம் என்பது கணக்கிட முடியாத அளவிலே இவ்வளவு கூட்டங்கள் இருக்கிறதா என்பது திருவாரூர் சொல்லுகிற வகையிலே தேர் திருவிழாவிற்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் கூடுகிற ஒரு பெருவிழாவாக தெப்போற்சவம் இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. காரணம் அதிகப்படியான மக்கள் என்று சொல்வதை தாண்டி திருவாரூர் இருக்கக்கூடிய இந்த கமலாலய திருக்குளத்திலே நான்கு சுற்றுகளுமாக அமைந்திருக்கிற இந்த நான்கு கரைகளிலுமாக இருக்கக்கூடிய இறைவன் இந்த திருக்கலசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியதாகி இந்த தெப்ப மண்டபத்திலே எழுந்தருளி இருக்கிற இந்த இனிய தருணத்திலே இறைவனானவன் நம்முடைய ஆலயத்தினுடைய இந்த நான்கு கமலாலய வீதிகளிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான நிகழ்வை நாமெல்லாம் காரை பண்பலையில் இருந்து கொண்டு இந்த வர்ணனை வாரியாக கேட்டு மகிழ்கிறோம். இந்த தெப்ப திருவிழாவை நேரில் வந்து தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட இல்லை. நிலச்சொன்னரை நிகழ்னா காலோற்று நினைத்தது நனி ஆறுரை நனி ஆறுரை தூரத்தே தொழுவார் வினை தூளியே என்று நம்முடைய திருமுறை சொல்லுகிறது. அப்படியாக இறைவனை தூரத்திலிருந்து தொழுதாட இறைவனுடைய திருவருளை திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய திருவருளை பெற்றுய முடியும் என்று சொன்னால் அது எந்த வகையுமாக மிகையில்லை. அப்படியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய நம்முடைய தியாகராஜ பெருமானாக விளங்கக்கூடிய கல்யாண சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்முடைய திருவாரூருடைய தெப்ப மண்டபத்திலே எழுந்தருளி மிக சிறப்பான முறையிலே காட்சி தந்து கொண்டிருக்கிற அற்புத காட்சியை நான்கு கரைகளுமாக மக்கள் கூட்டங்களுக்கு இடையிலே நம்முடைய கல்யாண சுந்தரராக விளங்கக்கூடிய இறைவன் அதிலே எழுந்தருளி நான்கு பிரதான வீதியாக இருக்கக்கூடிய இந்த கமலாலய குறையினுடைய நான்கு முனைகளுமாக அடைந்து அவர் தற்போது வந்து கொண்டிருக்கிற அற்புத காட்சியை நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கமலாலய திருக்குளத்தை சுற்றி மக்கள் தலைகளுக்கு மத்தியிலே தான் நம்முடைய பெருமான் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார் என்பதாக சொல்லுகிற வகையிலே மிகப்பெரியதான ஒரு கூட்டத்திற்கு மத்தியிலாக இருந்திருக்கூடிய இறைவனாக நம்முடைய கல்யாண சுந்தரர் எழுந்தருளி இருக்கிறார். அதிலே இன்னும் சிறப்பாக இந்த தெப்போற்சவத்திலே இருக்கக்கூடிய இந்த தெப்பம் என்பது மிக நுட்பமான கட்டுமான பணிகளோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு தெப்பம். காரணம் இதிலே எப்படி மூலாலயத்திலே இறைவன் இருக்கிறாரோ அதே போல ஒரு கட்டமைப்பிலே நீருக்குள் இருக்கிற ஒரு கோவிலாக விளங்கக்கூடியதாகி இந்த தெப்ப மண்டபமானது இருக்கிறது. இதிலே மிக சிறப்பான கட்டுமானங்களோடு எப்படி தியாகராஜ பெருமான் வெளியே எழுந்தருளி அஜபானடனம் ஆடி வந்தால் எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்குமோ அதுபோல இங்கே நம்முடைய இறைவனாக இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அஜபானடனம் எப்படி தியாகராஜ பெருமான் ஆடுவாரோ அதே போல அந்த தெப்ப மண்டபத்திலே மேலே உச்சியிலே தியாகராஜ பெருமான் அஜபானடனம் ஆடுவதை போல ஆடி ஆடி காண்பித்து மேலே தியாகராஜர் ஒரு அட்டையால் செய்யப்பட்ட ஒரு மூர்த்தமாக அங்கே அமைந்து எழுந்தருள் இருக்கிறார் என்று சொன்னால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. எல்லா ஊர்களிலும் திருக்குளங்களாக இருக்கக்கூடிய திருக்குளத்திலே அதனுடைய உச்சியிலே நீரால் அமையப்பட்ட ஒரு மண்டபம் இருக்கும். ஆனால் திருவாரூரினுடைய கமலாலயம் என்று அழைக்கக்கூடிய இந்த திருமண்டபத்தை நடுவிலே நாகநாத சுவாமி என்று அழைக்கக்கூடிய இறைவனுக்கு அதுவும் திருமுறையில் பாடப்பட்ட ஒரு வைப்பு தலமாக விளங்கக்கூடிய நம்முடைய இந்த திருக்கோவிலுக்கு நடுவிலே இருக்கக்கூடியதாகிய இந்த தெப்போற்சவ பெருவிழா மிக சிறப்பான முறையிலே மும்மூர்த்திகள் அவதாரம் செய்தே அவர்கள் பிறந்த ஒரு அற்புதமான திருத்தலமாக விளங்குகிற இந்த அற்புதமான திருத்தலத்திலே தெப்போற்சவ பெருவிழாவினை காரை பண்பலையின் வாயிலாக நாமெல்லாம் தற்போது கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த தெப்போற்சவத்தினுடைய வர்ணனைக்கு இடையிலாக ஒரு விளம்பர இடைவேளை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய உலா. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கமலாலய திருக்குளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தெப்ப உற்சவ நிகழ்வின் நேர்முக வர்ணனை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
2: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய்

0: ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட் பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
3: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
2: எல்லையம்மன் சன்னதி திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க். தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
4: இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை. வாருங்கள் நேர்களே, மீண்டும் சொல்வோம் திருவாரூர் கமலாலய திருக்குளத்திற்கு.
5: மெய்யன்பர்களே, நாம் இணைந்திருக்கிற இந்த அற்புதமான திருத்தலமாக விளங்கக்கூடிய திரு ஆரூர் என்று அழைக்கக்கூடிய அதி அற்புதமான திருத்தலம், இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பை இன்று நேற்று அல்ல, பன்னெடுங்காலும் பழமையான திருத்தலமாக விளங்கக்கூடிய நம்முடைய திருவாரூர் என்று அழைக்கிற இந்த அற்புதமான திருத்தலம், இறைவனுக்காக, அதுவும் இறைவனில் இறைவனாக விளங்குகிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக, இறைவன் தன் பாதம் பதியே திருவாரூரினுடைய வீதிகளிலே இரண்டு முறை வளம் வந்த ஒரு தனி சிறப்பு என்று சொன்னால், திருவாரூருக்கென்று விளங்கக்கூடியதாகிய ஒரு தனி சிறப்பு என்று சொன்னால் மிகையல்ல. காரணம், அங்கே இருக்கக்கூடிய பறவைநாச்சி அம்மையிடத்தை ஊடல் கொண்டிருந்த காலத்தினாலே இறைவன் ஒரு முறை அடியவராகவும் ஒரு முறை தன்னுடைய சொரூபமாகவே இறைவன் எழுந்தருளி அங்கு காட்சி கொடுத்தார். அங்கு இறைவனுடைய திருப்பாதத்தை காண்பித்து கொடுத்தார். கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டறி யாதன கண்டேன் என்று நம்முடைய அருளாளர்கள் போற்றுகின்ற வகையிலே இறைவன் தன்னுடைய திருப்பாதத்தையும் அடிய முடியும் காணா அற்புத தலமாக விளங்கக்கூடிய நம்முடைய திருவாரூரிலே இறைவன் தன்னுடைய திருவருளை காண்பித்து கொடுத்தார் என்று சொல்லுகின்ற வகையிலே இங்கே திருவாரூரிலே எல்லாம் ரகசியமாக பெருமான் இருப்பார். அவர் எப்போது ஒரு விழாவிற்கு புறப்படுகிறார் என்று சொன்னால் அது யாராலும் கிரணிக்க முடியாது. காரணம், இங்கே பல்வேறு ரகசியங்களாக இருக்கும் நம்முடைய திருவாரூரினுடைய சிறப்பை பலவாறு பல அடியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழிலே செங்கோல் பெற்றவராக, மிக பாண்டித்யம் பெற்றவராக விளங்கியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஐயா அவர்கள். அவர்கள் ஒரு திருவாரூருக்கு தலையாத்திரையாக வந்தார்கள். அங்கே வந்து ஒரு சைவ சமயத்திலே, இந்து மதத்திலே இருக்கிற ஒரு தனி சிறப்புகளுள் ஒன்று, ஒரு ஆலயம் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த கோபுரத்தை பார்த்தாலே வணங்க வேண்டும் என்பது நம் சமயத்திலே இருக்கிற எழுதப்பட்ட ஒரு நியதி. அப்படியாக திருவாரூருக்கு வந்தாராம். வந்து பார்த்தவுடன் ஒரு கோபுரம் தெரிந்ததாம், கை தூப்பி வணங்கினாராம். மறுபுறம் திரும்பினாராம், இன்னொரு கோபுரம் காண்பித்ததாம், உடனே கை தூப்பி வணங்கினாராம். தமிழிலே பாண்டித்யம் பெற்றவர், அதனால் அடுத்த நிமிடமே சொன்னார், திருவாரூர் வந்தால் குவித்த கை விரித்தல் தகுமோ என்று சொன்னார். அப்படியாக திருக்கோவில்களாலே நிரம்ப பெற்று இருக்கிற ஒரு அற்புதமான ஊர் என்று சொன்னால் நம்முடைய திருவாரூர். நம்முடைய திருவாரூரிலே சக்கரை விநாயகர் ஆலயம் என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் திருவாரூரினுடைய தெற்கு வீதியிலே அமைய பெற்று இருக்கிறது. அந்த திருக்கோவிலுக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு, சோழ மன்னர்கள் திருவாரூரை தான் தலைமை திருநகரமாக வைத்து அவர்கள் பல்நெடுங்காலம் பணி செய்தார்கள். அப்படியாக விளங்கக்கூடிய திருவாரூரிலே இருக்கக்கூடியதாகி இருக்கிற அந்த சக்கரை விநாயகர் என்று அழைக்கக்கூடிய ஆலயத்திலே வந்து சோழ மன்னர்கள் போருக்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் இங்கிருக்கிற இறைவனை வழிபட்டு விட்டுத்தான் அவர்கள் போருக்கு செல்வார்களாம். காரணம், சக்கரை விநாயகர் என்கிற திருநாமம் கொண்டு இங்கே விநாயக பெருமான் திருவாரூரிலே எழுந்தருளி இருப்பதனால் வெற்றியை தரக்கூடியவராக பெருமான் இருப்பார் என்பதனாலே இங்கே வந்து வழிபட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். சோழ மன்னர்கள் சிங்கப்பூர் என்று அழைக்கக்கூடிய நகருக்கு சென்று போர் தொடுத்தார்களாம். கிடாரம் என்று அழைக்கக்கூடிய பகுதி, அப்படியாக விளங்கக்கூடிய அந்த பகுதியிலே போரிலே வெற்றி பெற்றவர், அந்த வெற்றியை கொண்டாடும் சட்டானாக கிடாரம் கொண்டான் என்று திருவாரூருக்கு அருகாமையிலே ஒரு நகருக்கு பெயராக வைத்து, ஒரு ஊருக்கு பெயராக வைத்து அங்கு சிவாலயம் எழுப்பி வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. அப்படியாக பழமையிலையும் முன்னை பழமைக்கு முன்னை பழம்பொருளாய், புன்னை புதுமைக்கும் பயர்த்தும் அப்பாளாய் இறைவனாக எழுந்தருளி இருக்கிற அதி அற்புதமாக விளங்கக்கூடிய நம்முடைய திருவாரூர் என்று அழைக்கக்கூடியதான இந்த இனிய பகுதி, திருவாரூரை மண் தலம் என்று சொல்வார்கள். பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முக்தி தருகிற ஒரு அற்புதமான திருத்தலம். யோக நிலையிலே குண்டலினி சக்தியினுடைய புறப்பாடு என்பதனை மூலாதாரம் என்று சொல்வார்கள். நம் உடலினுடைய அடிப்பகுதியாக, முதுகு தண்டினுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து குண்டலினி சக்தி புறப்படுகிற இடத்திற்கு மூலாதாரம் என்று பெயர். அப்படியாக சைவ ஆலயங்களை, சிவபெருமான் அருள் செய்யக்கூடிய ஆலயங்களை அதன் வகையாக வைத்து ஒவ்வொரு சக்திக்கு ஒவ்வொரு ஆலயங்கள் என்று வைத்து சொல்லுவார்கள். அப்படியாக அந்த குண்டலினியானது புறப்படுகிற இடமாக விளங்கக்கூடிய தலம் என்று சொன்னால் திருவாரூர். இங்கே வாசிக்கப்படுகிற சுத்த மத்தலம், பாரிநாயனம் என்று சொல்லக்கூடிய இரண்டு வாத்திய கருவிகள், அவை வாசித்துக் கொண்டே சிவபெருமானுக்கு திருவாரூரிலே ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய விழாக்கள், அவருக்கென்று நடைபெறுகிற நித்திய பூசைகளில் ஒன்றாக

இயங்கக்கூடிய சாயரசை காலத்திலே பஞ்சமுக வாத்தியம் என்கிற ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த வாத்தியத்தினை உலகத்திலே சில பகுதிகளில் மட்டுமே இருக்கக்கூடியதாகிய ஒரு வாத்திய கருவியை வாசிப்பார்கள். அந்த வாத்திய கருவி வாசிக்கிற நாளயத்திலே யோக சக்தியானது புறப்பாடு கண்டொருளுமாம். அப்படியாக அந்த யோகமானது புறப்பட்டு குண்டலினி சக்தியானது மூலாதாரத்திலே இருந்து புறப்பட்டால் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுகிறார். அப்படியாக குண்டலினி சக்தி புறப்படுகிற அந்த நிலையில் வைத்துத்தான் திருவாரூரை பிறக்க முக்தி திருவாரூர் என்று நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் போற்றி மகிழ்கிறார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. இங்கே சிவபெருமான் உற்று ரூபத்திலே உச்சிடம் கொண்ட நாதர் என்கிற ஒரு திருநாமத்தோடும் வன்மீகநாதர் என்கிற ஒரு தனி திருநாமத்தோடும் இங்கே எழுந்தொழியிருக்கிறார். உற்றினால் மண்ணாலான ஒரு மூர்த்தி இந்த இறைவனை மகாலட்சுமி பன்னெடுங்காலமாக இங்கே இறைவனிடத்திலே வேண்டி தனக்கு குழந்தைகள் வேண்டும் என்பதாக வழிபட்டு அதன் வகையாக தனக்கு குழந்தை பேர் கிடைத்ததனாலே இந்த அம்மைக்கு 1008 கலசங்களினாலே அபிஷேகம் செய்வாளாம். அப்படியாக செய்யக்கூடிய அந்த பெருவிழாவினை இங்கே தனி சிறப்பாக ஆரூர் பங்குனி உத்தர திருவிழாவிலே ஒரு தனி சிறப்பான முறையிலே கொண்டாடி மகிழ்வார்கள். அப்படியாக பிறந்தாலும் பெயர் சொன்னாலும் முக்தி தரக்கூடிய திருத்தலமாக விளங்கக்கூடிய திருவாரூரனுடைய தெப்போற்சவத்திலே ரொம்ப சிறப்பான முறையிலே காதார குளையாட பைம்புன் குணலாட வண்டின் குலாமாட சேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சோதித்து நம்மை வளர்த்தழுக பாத திறம்பறைவுகள் ஆடேலோர் எம்பாவா என்று சொல்லி மகிழ்கிற வகையிலே நம்முடைய ஆலயத்தினுடைய சிறப்பாக விளங்கக்கூடிய தெப்போற்சவ பெருவிழா மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று முதல் தருவாயிலிருந்து இரண்டாவது சுற்றிலே பக்தர்கள் இறங்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு வான வேடிக்கைகள் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத மைத்திரநாமம் மதுசூதனன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினா என்று சொல்லுகிற வகையிலே இறைவன் இங்கே கைத்தலம் பற்ற இறைவனோடு என்றும் பெருகும் இயல்பினால் ஒன்று சாதலித்து உள்ளம் ஓங்கிட மஞ்சளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவீர் உலகலாம் என்று சொல்லுகிற வகையிலே இங்கே இறைவன் கைத்தலம் பற்றி கொண்டு மிக சிறப்பான முறையிலே பார்வதி சமேதராக எழுந்தொருளி இருக்கக்கூடியதாகிய ஒரு அற்புத நிகழ்வாக நம்முடைய காரைக்கால் பண்பலை வாயிலாக உங்களுக்கு இந்த வர்ணனையை செய்து கொண்டிருப்பதிலே எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம். திருவாரூருக்கு பெயர் சொல்லுகின்ற வகையிலே இருக்கக்கூடியதாக விளங்கக்கூடிய இந்த கமலாலய திருக்குளத்திலே இருக்கக்கூடியதாக விளங்கக்கூடிய நம்முடைய அம்மை மிக சிறப்பான முறையில் எழுந்தருளி இருக்கிறார். மும்மூர்த்திகள் அவதாரம் செய்த தலம் என்று திருவாரூரை சொன்னேன். அப்படியாக நடைபெறக்கூடிய இந்த மும்மூர்த்திகள் அவதாரம் செய்த இந்த திருத்தலத்திலே ஒரு தனி சிறப்பு சேர்க்கின்ற வகையாக இருக்கக்கூடிய இந்த கமலாலய திருக்குளத்திலே நடைபெறக்கூடிய இந்த தெப்போற்சவ பெருவிழாவிலே ரொம்ப சிறப்பான முறையிலே பல்வேறு வாத்தியக்காரர்கள் திருவாரூர் தாண்டி உலகளாவிய அளவிலே புகழ் பெற்று இருக்கிற கலைஞர்கள் எல்லாம் இந்த தெப்போற்சவத்திலே பதிகம் பாடுவதையும் அவர்கள் வாய்ப்பாட்டு பாடுவதையும் ரொம்ப சிறப்பாக அவர்கள் கொண்டாடி எண்ணி மகிழ்வார்கள். அப்படியாக விளங்கக்கூடியதாகிய நம்முடைய ஆலயத்தினுடைய தெப்போற்சவ பெருவிழாவிலே முதல் நாள் நிறைவு நாளாக விளங்கக்கூடிய இந்த நிறைவு மூன்றாம் நாளிலே நிறைவு சுற்றாக இருக்கக்கூடியதான சுற்று நிறைவேறுவதற்கு கூட பக்தர்கள் அதிக அளவிலே கூடியிருப்பார்கள். நாளை காலை தான் இந்த தெப்போற்சவ விழா முழுமையாக பூர்த்தி அடையும். இப்போது முதல் சுற்றே இரவு 9 மணியை நெருங்குகிற அளவிலே முதல் சுற்றே இன்னும் நிறைவாகாத நிலையிலே இன்னும் 2 சுற்றுகள் இருக்கிறது. அப்படியாக விளங்கக்கூடிய இந்த தெப்போற்சவ பெருவிழாவிலே முதல் சுற்றாக மிக நிறைவான முறையிலே திருவாரூரினுடைய பழைய பழைய தீயணைப்பு நிலையம் என்று அழைக்கக்கூடியதாகிய பகுதியை நோக்கி தெப்பமானது வந்து சேர்ந்திருக்கிறது. அங்கே அடுத்த சுற்றாக ஒரு 700 பக்தர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு நம்முடைய கல்யாண சுந்தரராக பார்வதி சமேத்தராக எழுந்தருளி இருக்கக்கூடியதாக விளங்கக்கூடிய நம்முடைய பெருமான் எழுந்தருளி இருக்கிற இந்த தெப்ப மண்டபத்திலே எழுந்தருளி அடுத்து திருவாரூரனுடைய கமலாலய திருக்குளத்திலே அடுத்த முகத்தை நோக்கி பெருமான் எழுந்தருளக்கூடியதாகிய ஒரு அற்புதமான விளங்கக்கூடியதாக விளங்குகிற இந்த தெப்போற்சவ மண்டபத்திற்கு பெருமான் எழுந்தருளுகிற கண்கொள்ளாத காட்சியை நாமெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அப்படியாக சைவ சமயத்தினுடைய தலைமை விடமாக விளங்குகிற விடங்க தலங்களிலே முதன்மையாக வீதி விடங்கராக விளங்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் என்று சொன்னால் நம்முடைய திருவாரூர் என்று அழைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக விளங்கக்கூடிய நம்முடைய கமலாலய ஆலயம். கமலாலயம் என்பதும் இந்த ஊரிலே இறைவனுக்கு நடைபெறக்கூடிய விழாக்களிலே இருக்கக்கூடியதாகி இந்த கமலாலய திருக்குளம் கமலாலய திருக்கென்று இருக்கிற ஒரு பிரசித்தமான கொண்டிருக்கிற இந்த நம்முடைய ஆலயத்தினுடைய இந்த தெப்போற்சவ பெருவிழாவிலே இறைவனுடைய திருவருட்பெரும் கருணையினாலே இந்த தெப்போற்சவத்திலே கலந்து கொண்டவர்கள் இதை தரிசித்தவர்கள் என்பதாக மட்டுமில்லை இந்த தெப்போற்சவத்தினுடைய சிறப்பை கேட்டாலே இறைவனுடைய திருவருள் நித்தம் கிடைக்கும் என்று சொன்னால் வகையல்ல. பல்வேறு போர்க்காலங்களிலே பல்வேறு நாடுகள் பல்வேறு ஆலயங்கள் போரினாலே சூழப்பட்டிருந்த காலகட்டத்திலும் கூட தில்லை சிதம்பரம் முதலான பகுதிகள் கூட போரினாலே பாதிக்கப்பட்ட போது சிதம்பரத்திலே இருந்த நடராஜரே திருவாரூர் தான் வந்து தங்கியிருந்தார் என்று சொன்னால் மிகையல்ல. காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திற்கு சபாபதி மண்டபம் என்கிற ஒரு திரு பெயர் உண்டு. தியாகராஜ பெருமான் ஆலயமாக விளங்கக்கூடிய இந்த கோவிலினை பெரிய புராணத்திலே சேர்க்கிறார் ஓங்கு பெரும் சீர் திருவாரூர் என்று சொல்வார். அப்படியாக
ஓங்கு சீராக விளங்கக்கூடியதாகி

0: நம்முடைய கமலாலயத்தினுடைய ஆலயமாக விளங்கக்கூடிய திருவாரூரினுடைய தியாகராஜ பெருமான் ஆலயத்திலே சபாபதி மண்டபத்திலே தியாகராஜ பெருமான் ஆலயம் கொண்டிருக்கிற அந்த பகுதியிலே நடராஜ பெருமான் ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து இங்கேயே தங்கி இருந்தார் என்று சொன்னால் மிகையில்லை. அப்படியாக விளங்கக்கூடியதாக நம்முடைய ஆலயத்தை மிக சிறப்பான கட்டுமானம் பல்வேறு சோழ அரசர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் என்று சொல்லி பல்வேறு காலகட்டங்களினுடைய கட்டுமானங்களாக நம்முடைய தியாகராஜ சுவாமி ஆலயத்தினுடைய திருக்கோவிலானது நிரம்பப்பட்டிருக்கும். இந்த திருக்கோவிலே தியாகராஜ பெருமான் எழுந்தருளியிருக்கிற நம்முடைய ஆலயத்திலே அது பொன்னால் மேயப்பட்ட திருக்கோவில் என்று ராஜராஜ சோழன் திருக்கோவிலினுடைய கல்வெட்டிலே பதிவு செய்கிறார். ராஜராஜ சோழனுடைய அவதார நாளை சதயப் பெருவிழா என்று கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த சதயப் பெருவிழா எப்போது அவர் பிறந்த நாள் என்று எப்படி நட்சத்திரம் என்று கணித்தார்கள் என்று சொன்னால் திருவாரூரிலே அவர் ஒரு கல்வெட்டிலே பதிவு செய்கிறார். நான் பிறந்த சதய நாளில் திருவாரூரினுடைய தியாகராஜ பெருமானுடைய ஆலயம் பொன் வேலிகளால் மேயப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்படியாக மண் தளமாக பிருத்திவி தளமாக விளங்கக்கூடிய திருவாரூரினுடைய தெப்போற்சவ பெருவிழா அதிவெகு விமர்சையாக வானோரும் ஏனோரும் வாழ்த்துகின்ற வகையிலே உலகளாவிய அளவிலே போற்றும் வகையாக நம்முடைய ஆலயத்தினுடைய தெப்போற்சவ பெருவிழா மிக சிறப்பான கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த இனிய தருணம் ஒரு ஆலயம் எப்படி நீருக்குள் இருக்குமோ ஆலயம் எப்படி மண்ணில் இருக்குமோ அதுபோல் நீருக்குள்ளாக இறைவன் எழுந்தருளி தற்போது திருவாரூரினுடைய கமலாலய வீதிகளினுடைய 4 கமலாலய கரைகளையும் அவர் கண்டுகொண்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வருகிற அற்புத காட்சியாக கோடையும் மழையும் மாறி மாறி இருக்கிற ஒரு வசந்த காலத்தை குறிக்கிற வகையாக விளங்கக்கூடியதாக விளங்கக்கூடிய திருவாரூரினுடைய இந்த தெப்போற்சவ பெருவிழா வசந்த உற்சவம் கூட திருவாரூருக்கு ஒரு தனி சிறப்பு. காரணம் இறைவன் தனக்கு குழந்தை பெரு இல்லாவிடில் நம்முடைய மகாலட்சுமியும் நாராயணரும் இறைவனிடத்திலே வேண்டி இங்கே இருக்க மன்மதனிடத்திலே வேண்டியதனால் அதன் பிறகாக இறைவன் குழந்தை பேரை கொடுத்து அருளினாராம். அதனாலே வசந்த காலமாக விளங்கக்கூடிய பங்குனி மாதத்திலே இங்கே ரொம்ப சிறப்பாக இதுதான் தேவலோகமோ என்று போற்றுகிற வகையிலே நம்முடைய ஆலயத்திலே மிக சிறப்பான முறையிலே வசந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெறும். இங்கே இறைவன் 2 முறை தன்னுடைய பாதத்தினை அடியவர்களுக்காக உலகெங்கிலும் இருக்கிற அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். ஒன்று மார்கழி ஆதரை திருநாள், சிதம்பரத்திற்கு கூட திருமுறையிலே அந்த ஆதரை திருநாளை மார்கழி திருவாதிரையை சிறப்பாக சொன்னதில்லை. ஆனால் திருவாரூரினுடைய சிறப்பை முத்துவிதான மணிமேற்கவரை என்று சொல்லுகிற பாடலே ஆரூர் ஆதிரை நாளார் அதுவண்ணம் என்று சொல்லி கொண்டாடுகிறார். அப்படியாக இருக்கக்கூடியதாகிய ஆரூர் ஆதிரை நாள், அதற்கடுத்து இறைவன் பங்குனி உத்தரம் என்று அழைக்கக்கூடியதாகிய ஒரு நல்ல நாளிலே பெருமான் தன்னுடைய திருப்பாதத்தை காண்பிக்கிறார். எல்லா முறைகளுமாக தன்னுடைய வலது பாதத்தையும் தாயாருனுடைய இடது பாதையும் திருவாரூர்க்கென்று இருக்கிற போக ரகசியமாக விளங்கக்கூடிய சோமாஸ்கந்தராக விளங்கக்கூடிய இறைவன் நடுவிலே கந்தப்பு கடவுளாக விளங்குகிற நம் சொந்த கடவுளாக இருப்பார். ஆனால் நாம் எல்லா நாட்களிலும் தியாகராஜ பெருமானையும் கொண்டி அம்மை என்று சொல்லக்கூடிய அம்மையும் தான் தியாகராஜருக்கு இடையிலே வைத்து தரிசிக்க முடியும். மார்கழி திருவாதிரை பங்குனி உத்தரம் என்ற 2 நாட்களிலே மட்டும்தான் நாம் நடுவிலே வைத்து கந்த கடவுளையும் பெருமானுடைய பாதத்தையும் தரிசிக்க முடியும் என்று சொன்னால் மிகையில்லை. அப்படியாக சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடியதாக விளங்குகிற நம்முடைய கமலாம்பிகை அன்னை ஆலயத்தினுடைய கமலாலய திருக்குளத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த செப்போற்சவத்தினுடைய நிறைவு நாளிலே உங்களை எல்லோரையும் சந்திக்கிற இந்த பெரிய வாய்ப்பை நல்கிய காரை பண்பலையினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய காயத்ரி அம்மா அவர்களுக்கும் இதை இவ்வளவு நேரம் செவிமடுத்து கேட்ட காரை பண்பலையினுடைய நேயர்களுக்கும் நம்முடைய நன்றி அறிதலை தெரியப்படுத்தி இதை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் எல்லோருக்குமாக இறைவனுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்பதாக வாழ்த்து இறைவனுடைய திருவடிகளை வேண்டி நிறைவு செய்து கொள்வது உங்களுடைய அன்பிற்கினியே கொட்டாரக்குடி தினேஷ். மீண்டும் 10 மணிக்கு மலரும் இரவும் நிகழ்ச்சியிலே இங்கு இருக்கிற பக்தர்களோடு உங்களை சந்திக்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்ற இந்த வர்ணனையை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய விழா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலையை கேட்டோம். வர்ணனையாளர் திருவாரூர் கொட்டாரக்குடி ஆபே தினேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்,
2: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
2: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
4: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
5: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி.

0: என்றாலும்
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: சேந்தனமுதன், பூங்குழலி ஆகியோர் ஜுரத்தில் பீடிக்கப்பட்டிருந்த இளவரசரை படகிலே வைத்து கொண்டு அவர்கள் படகினை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். சேந்தனமுதன் துடுப்பு தள்ளி கொண்டிருந்தான். பூங்குழலி, ஏன் அதற்குள் விழித்து கொண்டாய்? இன்னும் சற்று நேரம் தூங்குவதுதானே என்றான். பூங்குழலி புன்னகை பூத்தாள். முகத்திலிருந்த இதழ்களிலே மட்டும் அவள் புன்னகை செய்யவில்லை. அவளுடைய திருமேனி முழுவதும் குறுநகை பூத்தது. காட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவள் பூங்குழலி. ஆயினும் பட்சிகளின் கானமும் வண்டுகளின் கீதமும் இவ்வளவு இனிமையாக அவளுடைய செவிகளில் என்றைக்கும் துணித்ததில்லை. அத்தான், உதயராகத்தில் ஒரு பாட்டுப்பாடு என்றாள் பூங்குழலி. நீ இருக்கும் இடத்திலே நான் வாயை திறப்பேனா? நீதான் பாடு என்றான் சேந்தனமுதன். ராத்திரி ஈருளடர்ந்த காட்டிலே பாடினாயே? காரிய நிமித்தமாக பாடினேன். இப்போது நீ பாடு. எனக்கும் பாட வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது. ஆனால் இளவரசருக்கு தொந்தரவாயிருக்குமல்லவா?
4: எனக்கு தொந்தரவு ஒன்றுமில்லை. இரண்டு பேரும் சேர்ந்து பாடுங்கள் என்றார் அருள்மொழிவர்மர்.
3: பூங்குழலி வெட்கத்தினால் தலை குனிந்து கொண்டாள்.
4: படகு எங்கே போகிறது
3: என்று இளவரசர் கேட்டார். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்திற்கு என்றாள் பூங்குழலி.
4: அப்படியானால் ராத்திரி நான் கண்டது கேட்டதெல்லாம் கனவல்லவா? உண்மைதானா?
3: ஆமையா, இதோ இவர்தான் தங்கள் தமைக்கையாரிடமிருந்து செய்தி கொண்டு வந்தவர்.
4: இளைய பிராட்டி கூறியதே இல்லையாம், விவரமாகச் சொல்லு. அமுதா, என்னை புத்த சங்கத்தில் சேர்ந்து விடும்படிதானே என் தமக்கை சொல்லி அனுப்பினார். இதற்கு என்ன விடை சொல்வதென்று அமுதன் தயங்கிய போது குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் திடுக்கிட்டார்கள். இளவரசரின் முகத்தில் ஒரு மாறுதலும் இல்லை.
5: என் நண்பன் எங்கே? வானர்குலத்து வீரன்
3: என்று இளவரசர் கேட்டார். கேட்டுவிட்டு கண்கள் மூடிக்கொண்டார். சிறிது நேரத்திற்குள் குதிரை மீது வந்தியத்தேவன் தோன்றினான். படகு நின்றது. வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி வந்தான்.
4: ஒன்றும் விசேஷமில்லை. நீங்கள் பத்திரமாயிருக்கிறீர்களா என்று பார்த்துவிட்டு போக வந்தேன். இனி அபாயம் ஒன்றுமில்லை என்றான் வந்தியத்தேவன்.
3: மந்திரவாதி என்று பூங்குழலி கேட்டாள்.
4: இந்த படகில் இளவரசர் இருக்கிறார் என்ற சந்தேகமே அவனுக்கு இல்லை. நான் கூறியதை அவன் அப்படியே நம்பிவிட்டான்.
3: அவனை பார்த்தாயா?
4: பார்த்தேன் பார்த்தேன். ஆனால் அவனுடைய பிசாசை பார்த்ததாக பயந்து பாசாங்கு செய்தேன்.
3: உன்னைப் போல பொய் சொல்லக்கூடியவனை நான் பார்த்ததே இல்லை.
4: பொய் என்று சொல்லாதே, கற்பனாசக்தி என்று சொல்.
5: இளவரசர் எப்படி இருக்கிறார்? நடுநடு

0: விழித்து கொண்டு இரண்டு வார்த்தை சொல்லுகிறார். அப்புறம் நினைவு இழந்து விடுகிறார்.
1: இந்த ஜுரமே அப்படித்தான்.
0: எத்தனை நாளைக்கு இருக்கும்?
1: சில சமயம் ஒரு மாதம் கூட இருக்கும். சூடாமணி விகாரத்தில் பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். பிக்ஷுக்கள் வைத்தியம் செய்தால் இரண்டு வாரத்தில் குணப்படுத்தி விடுவார்கள். ஜாக்கிரதை பூங்குழலி. உன்னை நம்பித்தான் இளவரசரை ஒப்படைத்து விட்டு போகிறேன். உன் அத்தான் எங்கேயாவது கோயில் கோபுரத்தை கண்டால் தேவாரம் பாடிக்கொண்டு சுவாமி தரிசனத்துக்கு போய்விடுவான். சேந்தன் அமுதன்,
0: உன்னோடு பழகிய பிறகு அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். சிவ கைங்கரியம் செய்யும் ஆசை கூட எனக்கு குறைந்து விட்டது என்றான்.
1: என்னால் குறைந்து விட்டதா, அல்லது இந்த பெண்ணினாலா? உண்மையைச் சொல்.
0: சேந்தன் அமுதன் அதை காதில் போட்டுக்கொள்ளாமல், குதிரையை நான் சொன்ன இடத்தில் கண்டுபிடித்தாயா என்று கேட்டான்.
1: குதிரை என்னை கண்டுபிடித்ததப்பா? இது நான் உன்னிடம் தஞ்சையில் விட்டு வந்த குதிரை அல்லவா?
0: ஆமாம்.
1: இருட்டில் இது அடர்ந்த காட்டுக்குள்ளே என்னை பார்த்துவிட்டு கனைத்தது. அரேபியர்களிடம் நான் அகப்பட்டு கொண்டதில் ஒரு விஷயம் தெரிந்து கொண்டேன் அமுதா. குதிரைகளை வெறுங்காலோடு ஓடச் செய்வது பாவம். குழம்புக்கடியில் இரும்பு கவசம் அடித்து ஓட்ட வேண்டும். முதன் முதலில் நான் பார்க்கும் கொல்லுப்பட்டறையில் இதன் குழம்புக்கு கபிசம் அடிக்கச் சொல்லப் போகிறேன்.
0: சரி சரி, அதை பற்றியெல்லாம் பேச நேரமில்லை. மறுபடியும் உங்களையும் இளவரசரையும் பார்ப்பேனோ என்னமோ தெரியாது.
1: இளவரசர் மறுபடி கண் விழித்தால் நான் பழையாறைக்கு போகிறேன் என்று சொல்லுங்கள். அங்கிருந்து விரைவில் செய்தி அனுப்புவதாகவும் சொல்லுங்கள். அப்போதுதான் நிம்மதியாக இருப்பார். வந்தியத்தேவன் குதிரையை திருப்பி விட்டு கொண்டு போனான். விரைவில் இவர்களுடைய பார்வையிலிருந்து அவன் மறைந்தான். இருபுறமும் தாழம்புதர்கள் அடர்ந்திருந்த ஓடைக்காலின் வழியாக படகு போய்க் கொண்டிருந்தது. பொன்னிற தாழம்பூக்களும் தந்தவர்ண வெண்தாழம்பூக்களும் இருபக்கமும் செறிந்து கிடந்தன. அவற்றின் நறுமணம் போதையை உண்டாக்கிற்று. சில இடங்களில் ஓடைக்கரையில் புன்னை மரங்கள் வளர்ந்திருந்தன. சில இடங்களில் கடம்ப மரங்களும் இருந்தன. முத்து நிற புன்னை மலர்களும் குங்கும வர்ண கடம்ப மலர்களும் ஓடைக்கரைகளில் சொரிந்து கிடந்தன. பூலோகத்திலிருந்து புண்ணியசாலிகள் சொர்க்கத்திற்கு போகும் பாதை ஒன்று இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்று பூங்குழலிக்கு தோன்றியது. இடையிடையே கிராமம் தென்பட்ட இடத்தில் சேந்தன் அமுதன் சென்று இளவரசருக்கு பாலும் பூங்குழலிக்கு உணவும் வாங்கி கொண்டு வந்தான். இளவரசர் கண்விழித்த போதெல்லாம் பூங்குழலி சற்று விலகி நின்றாள். நேருக்கு நேர் அவரை பார்க்க முடியாமல் அங்குமிங்கும் பார்த்தாள். அவர் உணர்விழுந்திருந்த நேரங்களில் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சேந்தனுடன் பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டும் இருந்தாள். சில சமயம் இரண்டு பேரும் சேர்ந்து பாடி கழித்தார்கள். சேந்தன் அமுதன் உணவு தேடி கிராமங்களுக்குச் சென்ற சமயங்களில் பூங்குழலி இளவரசரின் நெற்றியை தடவி கொடுத்தும் தலையை கோதிவிட்டும் பணிவிடை செய்தாள். அப்போதெல்லாம் அவள் உள்ளம் பொங்கி உடல் சிலிர்த்து பரவச நிலையில் இருந்தாள். இம்மாதிரி அவள் எத்தனையோ எத்தனையோ பூர்வ ஜென்மங்களில் அவருக்கு பணிவிடை செய்தது போன்ற உணர்வு தோன்றியது. உருவமில்லாத ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் இறகுகளைச் சடசடவென்று அழித்து கொண்டு அவளுடைய உள்ளத்தில் கும்பல் கும்பலாக புகுந்து வெளியேறி கொண்டிருந்தன. ஒரு பகலும் ஓர் விரவும் அவர்கள் அந்த ஓடைக்கால் வழியாக படகில் சென்றார்கள். பூங்குழலியும் சேந்தனும் முறை போட்டு கொண்டு அவ்வப்போது சிறிது நேரம் கண்ணயர்ந்தார்கள். கண்ணயர்ந்த நேரத்தில் உருவந்தெரியாத இன்பக் கனவுகள் பலவற்றை பூங்குழலி கண்டாள். மறுநாள் சூரியோதய நேரத்தில் உலகமே பொன்னிறமாக ஜொலித்த வேளையிலே படகு நாகைப்பட்டினத்தை அடைந்தது. நாகைப்பட்டினத்தின் அருகில் அந்த ஓடையிலிருந்து ஒரு கிளை பிரிந்து சூடாமணி விகாரத்திற்கே நேராகச் சென்றது. அந்த கிளை வழியில் படகை கொண்டு போனார்கள். புத்த விகாரத்தின் பின்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். அந்த சமயம் அந்த புகழ்பெற்ற சூடாமணி விகாரத்தில் ஏதோ குழப்பம் நேர்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. விகாரத்தின் வாசலில் ஜனக்கூட்டத்தின் இறைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. பிக்ஷுக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். படகிலிருந்து மூவரும் கரையில் இறங்கினார்கள். சேந்தன் அமுதன்தான் விகாரத்துக்குச் சென்று குழப்பத்தின் காரணம் என்னவென்று தெரிந்து வருவதாக சொல்லிவிட்டு போனான். பூம்புகார் என்னும் காவிரி பட்டணத்தை கடல் கொள்ளை கொண்டு போய்விட்டதல்லவா? அதற்கு பிறகு சோழ வளநாட்டின் முக்கிய துறைமுகப்பட்டினம் என்ற அந்தஸ்தை நாகைப்பட்டினம் நாளடைவில் அடைந்தது. பொன்னி நதி பாய்ந்த இயற்கை வளம் செறிந்திருந்த சோழ நாட்டுடன் வர்த்தக தொடர்பு கொள்ள எத்தனையோ அயல் நாட்டார் ஆவல் கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய மரக்கலங்களிலே வர்த்தக பண்டங்கள் வந்து இறங்கியபடி இருந்தன. முத்தும் மணியும் வைரமும் வாசனை திரவியங்களும் கப்பல்களில் வந்து இறங்கியதோடு அரபு நாட்டு குதிரைகளும் விற்பனைக்காக வந்து இறங்கின. ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரின் காலத்தில் நாகைப்பட்டினம் சிறந்த

மணிமாட நகரமாயிருந்தது. அந்த நகரத்தைக் கண்ட நம்பி ஆரூரர், காண்பினிய மணிமாடம் நிறைந்த நெடுவீதி கடல் நாகை காரோணம் மேவியிருந்தீரே என்று வர்ணித்தார். கடல் நாகை காரோணத்தில் மேவியிருந்த காயாரோகணப் பெருமானிடம் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் என்னென்ன பொருள்கள் வேண்டுமென்று கேட்டார் தெரியுமா? மற்ற ஊர்களிலே போல பொன்னும் மணியும் மாடை ஆபரணங்களும் கேட்டதோடு நாகைப்பட்டினத்திலே ஓ

வேண்டுமென்று கேட்டார் தெரியுமா? மற்ற ஊர்களிலே போல பொன்னும் மணியும் மாடை ஆபரணங்களும் கேட்டதோடு நாகைப்பட்டினத்திலே ஓர் உயர்ந்த ஜாதி குதிரையும் கேட்டு பெற்றுக் கொண்டார். நம்பிதாமும் அந்நாட்போய் நாகை காரோணம் பாடி அம்பொன்மணிப்பூன் நவமணிகள் ஆடை சாந்தம் அடற்பரிமா ஆகியவை பெற்றுக்கொண்டு திருவாரூர் திரும்பிச் சென்றதாக பெரிய புராணம் கூறுகிறது. நாகைப்பட்டினத் துறைமுகத்தில் வந்து இறங்கிய அரபு நாட்டு குதிரைகளை பார்த்ததும் நாயனாருக்கு குதிரை ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்று தோன்றிவிட்டது போலும். நாகைப்பட்டினத்தை பற்றி புராணம் வர்ணிப்பது ஒரு புறம் இருக்க, சரித்திரபூர்வமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் அந்த நகரை பற்றி சொல்லியிருக்கின்றன. பல கோயில்களும் சத்திரங்களும் நீர்நிலைகளும் சோலைகளும் மாட மாளிகைகளும் நிறைந்த வீதிகளை உடைய நாகப்பட்டினம் என்று ஆனைமங்கல செப்பேடுகள் அந்த நகரை வர்ணிக்கின்றன. அதே ஆனைமங்கல செப்பேடுகள் அந்நாளில் நாகைப்பட்டினத்தில் புகழ்பெற்று விளங்கிய சூடாமணி விகாரம் என்னும் பௌத்த ஆலயத்தை பற்றியும் அதன் வரலாற்றையும் கூறுகின்றன. மலாய் நாடு என்று இந்நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அந்த காலத்திலே ஸ்ரீவிஜய நாடு என்னும் பெயரால் பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த நாட்டில் ஒரு முக்கிய நகரம் கடாரம். அந்த மாநகரை தலைநகராக வைத்து கொண்டு நாலா திசையிலும் பரவியிருந்த மாபெரும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை நெடுங்காலம் ஆண்டு வந்தவர்கள் சைலேந்திர வம்சத்தார். அந்த வம்சத்தில் மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்னும் மன்னவன் மிகவும் கீர்த்தி பெற்று விளங்கினான். அந்த அரசன் ராஜதந்திரங்களில் நிபுணன். ஞானத்தில் சுரகுருவான பிரகஸ்பதியை ஒத்தவன். அறிவாளிகளான தாமரை மலர்களுக்கு சூரியன் போன்றவன். இரவலருக்கு கற்பகத்தருவாய் விளங்கினான் என்று ஆனைமங்கலத்து செப்பேடுகள் வியந்து புகழ்ந்து கூறுகின்றன.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனும் குற்றமற்ற நன்மையை தருவதாயிருந்தா பொய்யான சொற்களையும் வாய்மைன்னு கருதலாம். இது பொய்யா மொழியாரின் வாக்கு. இனி அபாயம் ஒண்ணும் இல்லைங்கிறான் வந்தியத்தேவன். மந்திரவாதின்னு கவலையோட கேட்கிறா பூங்குழலி. நான் சொன்னதான் அப்படியே நம்பிட்டான். அவனை பாத்தியா? பார்த்தேன். ஆனா அவனுடைய பிசாசை பார்த்து பயந்த மாதிரி நடிச்சேன். சரியான பொய்யன் நீ. பொய்னு சொல்லாத, கற்பனா சக்தின்னு சொல்லு. இது வந்தியத்தேவனின் விளக்கம். அதிகாலை கோடைக்காலின் ரெண்டு பக்கமும் ரம்யமான நெய்தல் நிலச்சூழல். தாழியை தாழம் புதர்னு குறிப்பிடுறார். காரணம், நீண்ட மடல்கள் கொண்ட இந்த தாவரம் வரிசையாக இருக்கும். கண்டல் வேலின்னும் ஒரு பேரு. பூவின் நறுமணம் அனைவரும் அறிந்ததுதான். புன்னை கரும் பச்சை நிறத்துல பெரிய இலைகள், தோற்றமே அழகா இருக்கும். சிறிய வெண்ணிற மலர்கள் இந்த அழகை கூட்டி காட்டும். கடம்பு பெரிய மரவகை, முடிச்சு முடிச்சாகவும் வலுவழுப்பாகவும் இருக்கிற கிளைகள் இது அடையாளம் காட்டிடும். மலர்கள்ல ரெண்டு வகை, மஞ்சட்கடம்பு செங்கடம்பு, முருகனுக்கும் திருமாலுக்கும் உரிய மலர். காயாரோகணம், காய ஆரோகணம், காரோணம் ஆயிடுச்சு. இத்தொடரின் பொருள் உடலோடு முக்தி பெறுவது. காரோணம்ங்கிற பெயர் கொண்ட தலங்கள் நாகை, கச்சி, குடந்தை. தம்பிரான் தோழரான சுந்தரர் மற்ற ஊர்களில் பொன் கேட்ட விவரங்கள். திருப்புகலூர், திருப்பாச்சிலாசிராமம், விருத்தாச்சலம் என்கிற திரு முதுகுன்றம், காஞ்சிபுரம். விருத்தாச்சலத்தில் பொன் திரள் கிடைச்சது அவருக்கு. மணிமுத்தாற்றில் இட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கிட்டாராம். ஆற்றுல போட்டு குளத்தில் தேடுறது, இந்த பழமொழி இதனால தான் உருவாச்சான். அப்பர் என்னை பாடுவார்னு சொன்ன இறைவன் சுந்தரன் பொன்னை பாடுவான்னு நகைச்சுவையாக சொன்னாராம். ஓர் எழுத்து தனியா இருந்து ஒரு சொல்லையும் குறிச்சா அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். அந்த வகையில மா என்கிற ஒரு எழுத்து விலங்கு என்ற பொருளையும் தரும். பரிமா குதிரை, அரிமா சிங்கம், கைம்மா யானை. கையை அதாவது துதிக்கையை சிறப்பாக கொண்ட விலங்கு. எடுத்துக்காட்டா பரிபாடல்ல வர தொடர் ஒலம்படை கைம்மாவை, பொன்னாலான போர்க்கவசம் பூட்டிய யானை.
0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள்.

0: நேயர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, அம்மன் டி ஆர்வி, டிஎம்டி கம்பிகள், திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: மே மாதம் 15 தேதி முதல் 23 தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய், டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய், டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ்.
6: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
6: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400.
7: இப்போ உலகம் நோக்கி போகிறேன்.
6: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.

0: நாகை குளிரூட்ட விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
1: இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நாட்டுப்புற பாட்டாக வருகிறது.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அரண்டர் பிரசிசின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். மேலும் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணாஸ் வீர்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருபோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி,
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம்

0: ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் காமாட்சி ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறையின் இன்சொல் அமுது ஒளி விழா வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
2: உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். நிகழ்ச்சியை வழங்குறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் தேநீர் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குறார்கள் வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ்.
8: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
9: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
11: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்க காத்திருக்கிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்ல முதல் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வெடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
12: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்

0: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை லட்சம் அனைத்தையும் வழங்குகிறார்கள். திருச்சியில் சேலம் மங்களில் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
9: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை
7: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: நேர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உளம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நாளில் அனைத்தையும் வழங்குகிறார்கள். நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக், சிபிஎஸ்இ நாகப்பட்டினம், இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ்.
10: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
11: நாகப்பட்டினம் இஎஸ்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஎஸ்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: பவர்ஃபுல் காட்டன் கலெக்ஷன்ஸ் உங்கள் நாகை மூராவில். நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அனைத்தையும் வழங்குகிறார்கள் கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன்.
2: டிப்ளமா, டிகிரி, கேட்டரிங் மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களுக்கு திருச்சியின் சேலம் மங்களர் மங்களில் உளம்கிணிந்த நல் வாழ்த்துக்கள். நேர்களுக்கு உளம்கிணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயந்த் வளரி, சீர்காழி நாராயண ஜுவலரி, மயிலாடுதுறை நாராயண ஜுவலரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயந்த் ஜுவலரி விருதாச்சலம்.
5: நாராயண ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகளின் உளம்கனிந்த நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களுக்கு உளம்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகப்பட்டினம் மூரா சென்சன் ரெடிமேட்ஸ், கூத்தாலூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பள்ளி கல்வி நிறுவனங்கள், திருவாரூர் பாரத் குருப் ஆஃப் காலேஜ்.
7: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
9: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பள்ளி பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பள்ளி பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்,
10: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி டிப்ளமோ கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: மயிலாடுதுறை கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது மயிலாடுதுறை நாராயண ஜுவலரி, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜின் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அரண்டர் பேசிஸ் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறார்கள் திருவாரூர் ஆரோன் என்டர்பிரைசஸ், செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க ஆரோன் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா வில்சன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா வில்சன் பேக்கரி,
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா வில்சன் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேஜ் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிறப்பில் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை,
6: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிறப்பில் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமதி.

0: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியனில் பிரீப்ஸின் தேநீர் நேரம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

0: நிதி இன்றிரவு 10 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
1: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: இன்று 10:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகாஜ் வளதியின் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகாஜ் வளரி.
3: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நாளை காலை 8:30 பைக்கிங் பணியங்கள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் பைக்கிங் பணியங்கள் பிரீப்ஸ்.
5: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
6: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமதி கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ், நரம்புவெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நாளிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருச்சி என் சீலம் மங்களில் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் மன்னார்குடி, திருச்சி என் சேலம், திருச்சி என் காரைக்கால், நியூ ராஜஸ்தானி மார்பிள்,
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
12: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
13: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
11: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: உலகின் பிரம்மாண்டம் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: மற்றும் ஐடிஐ படிக்க ஏழுமலையான் கல்வி நிறுவனத்துக்கு வாங்க.
2: நேர்களை உளம் கிணிந்த நல் வார்த்தைகளை தெரிவிக்கிறார்கள். திருச்சியின் சேலம் மங்களின் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வெல்லரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களுக்கு உளம் கிணிந்த நல் வார்த்தைகளை தெரிவிக்கிறார்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்கனைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் விளங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களுக்கு மயிலாடுதுறை நாராயண ஜுவல்லரி மூலம் கிடைத்த நல் வாழ்த்துக்கள்.
7: மே மாதம் 15 தேதிகள் 21 தேதி வரை
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயண ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: நேர்களுக்கு மூலம் கிடைத்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகப்பட்டினம் மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் விஜிஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
8: உங்கள் நாகை மூராவில் விதவிதமான சம்மர் கூல் காட்டன் கலெக்ஷன்ஸ்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
10: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
11: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர் GNM BSc நர்சிங் BSc டிப்ளமா கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
11: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர் GNM BSc நர்சிங் BSc டிப்ளமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் BEd MEd PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400.
12: இப்போ உலகம் நோக்கி போகிறேன்.
11: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நாராயண ஜுவல்லரி, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், திருபாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதான நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயண ஜுவல்லரி.
1: மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயண ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியின் விளம்பரதான நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். மேலும் நிகழ்ச்சியில் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜ்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
5: 9894400.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
0: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு

0: 8225-42555.
1: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுனோ சுனோ, ஏக் பரிவார் கி கஹானி. டாக்டர் கே சாம்னே ஜின்சே ஹுயி நாதானி.
5: தும் ரிப்போர்ட்ஸ் லாயி ஹோ நா?
6: நஹீ, முஜே லகா தும் லாயி ஹோ.
7: செக் செக் செக் செக்.
5: तुम हो ही भुलक्कड़.
6: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली.
4: लड़िए मत, जानिए आभा के बारे में.
8: आभा?
4: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं. आभा, सेहत के सफर में आपका हम सफर. आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
9: நேர்களினை கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனெட், ஓஸ், நரவழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
11: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
12: கோர்ஸ், வேலி வலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
11: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
9: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
13: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லேப்ரஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
14: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
15: வணக்கம். ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய நபர்தான் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் என்பவர். 12 வயது தொடங்கி 22 வயது வரை பல சைக்கிள் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று 25வது வயதில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் வயிற்றின் அடிப்பகுதியில் வலி எடுத்தது. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் போட்டியில் கலந்து கொண்டு 12வது இடம் பெற்றார். அதற்கு பின்னர் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவருக்கு சிறுநீரக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. லாரன்ஸ் மருத்துவர்களின் எச்சரிக்கையை மீறி, நோயினால் என் உடலை வேண்டுமானால் சிதைக்க முடியும், என் மனதை எதுவும் செய்ய முடியாது, எனக்கு உடலை விட சைக்கிளும் வெற்றியும் தான் முக்கியம் என்று மீண்டும் சைக்கிளில் ஏறினார். மனம், செயல் என்ற அனைத்தையும் சைக்கிள் போட்டியிலேயே செலுத்த தொடங்கினார். அவரது உடலில் வேகம் கூடியது. 1999 முதல் 2005 வரை பிரான்சில் நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் தொடர்ந்து பட்டம் பெற்றார். தொடர்ந்து 5 முறை பட்டம் என்ற சாதனையை முறியடித்து 6வதாக வென்று சாதனை படைத்தார். 2வதாக பின்தங்கி வந்தவரை விட 6:44 வேகமாக வந்து சாதனை படைத்தார். 2005 சர்வதேச போட்டிகளிலிருந்து விலகிக் கொண்டவர், புற்று நோயாளிகள் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் லிவ் ஸ்ட்ராங் என்ற இயக்கத்தை தொடங்கினார். புற்று நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்லும் வழக்கத்தை உலகமெங்கும் தொடங்கி வைத்தார். மனிதர்கள் எந்த ஒரு நோயைக் கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, குறிப்பாக புற்றுநோய் பயத்திலிருந்து மக்களை விடுவிக்கவே நான் போராடி வருகிறேன். நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை ஊட்டவே உலக மக்களை ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கிறேன் என்று முழக்கமிட்டார். இப்போதும் பல்வேறு நிறுவனங்களுக்கு தன்னம்பிக்கை

0: பேச்சாளராக சென்று அவரது இயக்கத்துக்கு பணம் சேர்க்கும் லாரன்ஸ் அனைவருக்கும் சொல்வது என்னவென்றால், உங்கள் வெற்றி பயணத்தை தடுக்க நினைப்பதை தகர்த்து எறியுங்கள் என்பதுதான். அவரது கண்ணுக்கு முன்பே பெரும் சுவராக எழுந்து நின்ற நோயினை அவர் தகர்த்தெறிந்தார். நாமும் எதிர்ப்புகள் தடைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், வெற்றி பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினெட், ஓஸ் நரம்புவிடிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர்
3: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
3: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
2: காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: நேர்களினி கேட்கலாம். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸின் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம், மிளகு, சுக்கு, கருஞ்சீரக, உப்பு கடலை, கருப்பு கவுனி, முருங்கைக்கீரை, கடலை மிட்டாய் என புது புது ரகங்களில்
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
6: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நெல்லை காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சி. திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலருமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது திருவாரூர் திரு கமலாலய குளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தெப்ப உற்சவ நிகழ்வுக்கு செல்வோம். நேர்களே வாருங்கள்.
8: காரைக்கால் பண்பலை 100.3 இதமான இரவு பொழுதை இனிமையாக்கி கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலையின் இரவு மலரும் நிகழ்ச்சியின் மூலம் நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியானது திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்தினுடைய தெப்ப திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்வாக இரவு மலரும் மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இனிய இரவு பொழுதில் இந்த இதமான பொழுதை இனிமையாக்க காரைக்கால் பண்பலை இரவு மலரும் நிகழ்ச்சியில் தெப்ப உற்சவத்தை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய 10 கோடி மெய்யன்பர்கள், நம்முடைய காரைக்கால் பண்பலை நேயர்கள் நிறைய வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில இன்றைக்கு சிறப்பாக மலரக்கூடிய இந்த இரவு மலரும் நிகழ்ச்சியில ஒரு நண்பர் நாம் சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
9: ஐயப்பன்.
8: எங்கிருந்து வரீங்க?
9: குளிக்கரை.
8: எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கும்.
8: எத்தனை வருடமா வந்துட்டு இருக்கீங்க?
9: எனக்கு 40 வயசு ஆகுது. வந்துட்டு
8: சரி, விவரம் தெரிஞ்சதுன்னா எத்தனை வயசு
9: இருக்கும்?
8: 30 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. எத்தனை வருடமா தெப்பத்துல ஏறிட்டு
9: இருக்கீங்க?
8: 10 வருஷமா ஏறிட்டு. இந்த தருணம் எப்படி இருக்கு உங்க மனசு?

0: மயிலாடுதுறை குத்தாலம் எப்ப வந்தீங்க? நேற்று
1: நன்றிமா. அடுத்து ஒரு தோழியை நம்ம சந்திக்க போறோம், உங்க பேர் சொல்லுங்க.

0: நிலைய ஒளிபரப்பு கூடத்தில் நம்முடைய தினேஷ் ஒரு அழகான ஒரு கர்ணன் திரைப்பட பாடலை ஒளிபரப்பி இருந்தார். இன்றைக்கு திருவாரூர் தெப்ப திருவிழாவினுடைய சிறப்பு இரவு மலரும் நிகழ்வானது திருவாரூர் தெப்ப கமலாலய குளக்கரையில் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிற மூன்றாவது நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக தெப்ப திருவிழா மிக சிறப்பாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கு. இந்த திட்டத்தில் வந்து பயணிப்பதற்காகவும் கல்யாண சுந்தரனார் பார்வதி சமேத சுவாமிகளை சந்திப்ப அதாவது தரிசிப்பதற்காகவும் வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பக்த உரிமை அன்புகள் நிறைய வந்திருக்காங்க. இப்ப முதல் சுற்று முடிவுறும் தருவாயில வந்து நம்முடைய தெப்பம் வந்து சிவபெருமான் ஆலயத்தினுடைய ஆறு தியாகராஜ பெருமான் ஆலயத்தினுடைய எதிரே நிலை நிறுத்தத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த வேலை அதற்கு முன்பு இரண்டாவது சுற்றுக்கு அதில் பயணிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பக்தர்களை நாம் இப்ப சந்திக்க போறோம். அந்த வேலை அடுத்த ஒரு அம்மாவை நம்ம சந்திக்கணும். பேர் சொல்லுங்க.
1: வாசுகி.
0: வாசுகி அம்மா எந்த ஊர்ல?
1: குத்தாலம், மயிலாடுதுறை குத்தாலம்.
0: கண்ணன் ஏன் கட்டாது?

0: காரைக்கால் பந்தலையின் சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சியானது திருவாரூர் தெப்ப திருவிழாவின் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தெப்ப திருவிழா நிகழ்விலே வந்து காரைக்கால் பந்தலை நேயர்களும் பக்தவர் மீன்பர்களும் வந்திருக்கிற இந்த தருணத்துல நாம வந்து அவங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். தொலைத்தொடர்பு துறையில இடையில ஏற்பட்ட ஒரு சில தடங்களோடு நாம வந்து அடுத்து வாசிக்க மாவட்டம் தான் சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க. எங்க குத்தாலத்துல இருந்து வரீங்க இல்லையா?
1: ஆமா.
0: சரி, எத்தனை வருடமா வந்துருக்கீங்க?
1: நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து வர்றேன்.
0: நினைவு தெரிஞ்சது
1: வந்து இங்கதான் திருவாரூர் தான் ஊரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தது குத்தாலம்.
0: குத்தாலம். சரி, ஒவ்வொரு ஓட்டமும் வந்துருவீங்க?
1: ஆ, வருவேன்.
0: எப்படி, யார் யார் ஓட எல்லாம் வருவீங்க?
1: பிள்ளைங்களை வச்சுட்டு எங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் வருவோம்.

0: மூன்று நாள் திருவிழானா எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்க
1: வந்துருவீங்க? முதல் நாளே வந்துருவோம்.
0: முதல் நாளே வந்துருவீங்க. இன்னைக்கு கல்யாண சுந்தரனார் பார்வதி சமயத்துல பாத்துட்டீங்களா?
1: பாத்துட்டோம்.
0: எப்போ பாத்தீங்க? மறுபடியும் பயணிக்கணுமா? இரண்டாவது சுற்றுக்கு தயாரா இருக்கீங்க? யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
1: அண்ணன், பையன், மருமகள், அக்கா, குழந்தைங்க எல்லாரும் வந்துருக்கோம்.
0: இந்த நேரத்துல காரைக்கால் பண்பலையினுடைய இரவு மலர் நிகழ்ச்சியோட இணைஞ்சு பேசிட்டு இருக்கீங்க, எப்படி உணர்றீங்க?
1: சந்தோஷமா இருக்கு,
0: மகிழ்ச்சியா
1: இருக்கு.
0: அடுத்து ஒரு கம்ப்யூட்டர் நம்ம பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. அஷ்வந்த். என்ன
1: படிக்கிறீங்க?
0: எட்டாம் வகுப்பு. எந்த பள்ளியில? இங்க யாரு யார் கூட வந்திருக்கீங்க? ஒவ்வொரு வருடமும் பயணிக்கும் போது தியாகராஜ பெருமானை சந்திக்கிற பொழுது கல்யாண பார்வதி சமேதரா சந்திக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்பவே அந்த பேர் ரொம்ப அழகாவே தெரியும். உங்களுக்கு போன வருஷம் ரொம்பவே எங்களுக்கு காத்து கொடுத்தது பாசிட்டிவா இருந்துச்சு. பாசிட்டிவாவே நடந்துட்டு இருக்கு.
0: தெப்பத்துல நீங்க பார்த்து வியந்த விடயம்னா என்ன சொல்லுவீங்க?
1: தெப்பத்துல பார்த்து வியந்ததுன்னா தெப்பமே வியப்புதான். ஆமா, சீர்காழி சீர்காழி இந்த அளவுக்கு தெப்பம் இது பண்ணுவாங்க இந்த அளவுக்கு கிடையாது. இது ரொம்பவே நான் பார்த்த இதுல ரொம்ப நல்லா இருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சி காரைக்கால் பண்பலையினுடைய சிறப்பு இரவு மலர் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க, எப்படி உணர்றீங்க?
1: சந்தோஷமா இருக்கு,
0: மகிழ்ச்சியா
1: இருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிமா. ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தெப்ப திருவிழாவின் சிறப்பு இரவும் மலரும்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: உங்கள் காமராஜ் புட்ஸின் புதிய தயாரிப்புகளான வல்லாரை, தூதுவளை, துளசி, கம்பு, கோதுமை, சோளம், கடலை மிட்டாய் என ஆரோக்கியம் தரும் புதிய ரகங்களில்
4: காமராஜ் புட்ஸ் திருவாரூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: காமராஜ் புட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட், கேரட், நெல்லிக்காய், செவ்வாழை, மாம்பழம், பப்பாளி, கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில்
4: காமராஜ் புட்ஸ் திருவாரூர்.
3: காமராஜ் புட்ஸின் கடலை மிட்டாய்கள்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி

0: பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா,
1: புதிய தயாரிப்புகளான சீரகம், மிளகு, சுக்கு, கருஞ்சீரக, உப்பு, கடலை, கருப்பு கவுனி, முருங்கைக்கீரை, கடலை மிட்டாய் என புது புது ரகங்களில்
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான வள்ளாரை, தூதுவளை, துளசி, கம்பு, கோதுமை, சோளம், கடலை மிட்டாய் என ஆரோக்கியம் தரும் புதிய ரகங்களில்
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
3: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸின் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலருமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. வாருங்களே, மீண்டும் செல்வோம் திருவாரூர் கமலாலய குளத்திற்கு.
4: நன்றி. இதமான இனிய இரவு பொழுதை இதமாக்கிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தெப்ப திருவிழாவின் சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சியானது மிக அழகாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தெப்பமானது முதல் சுற்றினை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய பக்தர்கள் இறங்கி அடுத்த சுற்றுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த சுற்றுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அந்த தெப்ப உற்சவத்தினை பார்த்துக்கொண்டு தெப்பத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய பக்தவரி மையன்புகளை நாம இப்ப சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து ஒரு நண்பர் எங்கிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அவங்க பேர்
5: பரணிதரன், காரைக்குடி.
6: காரைக்குடி எப்ப கிளம்புனீங்க?
4: இங்க திருவாரூர் தெப்பத்தை பத்தி உங்களுடைய
5: முதல்ல வந்திருக்கோம் பாக்கணும் கேள்விப்பட்டு.
4: யார் சொன்னா உங்களுக்கு?
6: இரவு மலர் நிகழ்ச்சியில பயணித்து பேசிட்டு இருக்கேன்.
5: நல்ல திருப்திய சந்தோஷமா.
6: என்ன பாடல் வேணும்?
5: சொல்ல சொல்ல இனிக்குதே.
6: சொல்ல சொல்ல இனிக்குதேடா. முருகா,
5: முருகா,
6: முருகரை ரொம்ப பிடிக்குமோ?
5: ஆமா.
6: அடுத்து உங்க கூட வந்திருக்க நண்பர் சந்திக்கலாம். உங்க பேர்?
5: ஆமா, உங்க பேர் ராஜா.
6: பெருமானை தரிசித்து அந்த மகிழ்ச்சியோட அது தெப்பத்திலையும் பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியோட
5: வந்திருக்கேன்.
6: எப்படி இருக்கு அந்த உணர்வு?
5: ரொம்ப
6: அமரக்கூடிய மெய்யன்பர்களும் வந்து அவ்வளவு அதிகமா அமர்ந்திருப்பாங்க. அது பக்தி இசையை கேட்டு ரசிக்கிட்டே நாங்களும் இப்ப கல்யாண சுந்தரனா சமேத பார்வதி அம்மாவரையும் வந்து அங்க கரையில இருந்து உங்ககிட்ட பேசிட்டு அவங்களையும் அங்க பார்த்து சந்திக்கிறோம். இந்த உணர்வு இந்த நேரம் எப்படி இருக்கும்?
5: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது.
6: மிக்க மகிழ்ச்சி. சந்திச்சதுல அடுத்து ஒரு நண்பர் நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் மாஸ்கோ.
5: என்னுடைய மனைவி பேர் சித்ரா.
6: சரி, ஞாபகம் சொல்லுவாங்க, நான் அவங்க பேசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க மாஸ்கோ, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன்.
6: எங்க இருந்து வரீங்க?
7: இதே திருவாரூர் தான்.
6: திருவாரூர் தான். இப்போ இந்த திருவாரூர் சொந்த ஊரா?
7: சொந்த ஊர்ல இல்ல. இப்ப இங்க வந்து நாங்க ஒரு வருஷம் ஆகுது.
6: ஒரு வருடம் ஆகுது.
7: ஒரு வருடம். இதுதான் முதல் முறையாக திருவாரூர் தேரையும் திருவாரூர் தெப்பத்தையும் தரிசிக்கிறதுக்காண்டி இப்ப வந்திருக்கோம்.
6: அந்த முதல் வருடத்திலே தியாகராஜ பெருமானுடைய தேரையும் தெப்பத்தையும் தரிசிக்கிற பாக்கி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்படி உணர்றீங்க?
7: ரொம்ப

0: நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு.
1: சரிங்க மகிழ்ச்சி. அடுத்து ஒரு அம்மாட்ட சந்திக்கலாம், உங்க பேர் சொல்லுங்க.
2: மிக்க
1: மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். நேர்களே, பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தெப்ப திருவிழாவின் சிறப்பு இரவும் மலரும்.
3: உங்கள் நாகை மூராவில் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட், கேரட், நெல்லிக்காய், செவ்வாழை, மாம்பழம், பப்பாளி, கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில்
1: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
0: காமராஜ் ஃபுட்ஸின் கடலை மிட்டாய்கள்.

0: காரைக்கால் பண்பலை, காரைக்கால் பண்பலை 100.3 இதமான இரவு பொழுதை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கும் சிறப்பு இரவும் மலரும் நிகழ்வானது திருவாரூர் தெப்ப திருவிழாவின் சிறப்பு இரவும் மலருமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து தெப்ப திருவிழாவின் மூன்றாவது நாள் நிறைவு நாள் விழாவாக இன்றைக்கு தெப்போற்சவம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது முதல் சுற்று முடிவடைந்து இரண்டாம் சுற்றுக்கு தயாராகி கொண்டிருக்கிற கல்யாண சுந்தரனார் சமேத பார்வதி அம்பாளை தரிசிப்பதற்காக 4 திசைகளிலிருந்து பக்தகோடி மெய்யன்பர்கள் நிறைய பேர் வந்து காத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில காத்து கொண்டிருக்கிற அந்த பக்தகோடி மெய்யன்பர்களை நாம இப்ப சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க. எத்தனை எங்க இருந்து வரீங்க?
1: இங்க பாலாஜி நகர்ல இருந்து.
0: திருவாரூர் தானா?
1: திருவாரூர் தான்.
0: சரி, எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
1: தெப்பத்தில
0: ஏறுகிற பொழுது உங்களுடைய மனநிலை வந்து கல்யாண சுந்தரனார் பார்வதியார பார்த்த உடனே எப்படி இருக்கும் அந்த உணர்வு?
1: சந்தோஷமா தான் இருக்கு. தெப்பத்துல போறதுங்கிறது கிடைக்காதே
0: வரந்தானே. சரி, அதே மகிழ்ச்சியோட என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படகோட்டியில
0: எந்த பாட்டு வேணும்? தொட்டால் பூ மலரும் அந்த பாட்டு போடலாமா? பிடிக்குமா அந்த பாட்டு? சரி மகிழ்ச்சி, நன்றிமா. உங்களை சந்திச்சுல அடுத்து ஒரு நண்பர் நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: யோகேஸ்வரன்.
0: யோகேஸ்வரன் எந்த ஊர்வலம்?
2: அலிவலம்.
0: அலிவலம். சரி, அலிவலத்தில இருந்து எப்ப புறப்பட்டீங்க?
2: ஆறு

0: சைடு வந்திருக்கீங்க இல்லையா?
1: ஆமா.
0: சரி, எத்தனை எத்தனாவது வருடம் வரீங்க? முதன்முறை வரீங்க, அதுதான் இந்த தடுமாற்றம். அதாவது கல்யாண சுந்தரனார் பார்வதியார சந்திக்கிற அந்த மகிழ்ச்சியில நான் தமிழ்த்து நிக்கிற மாதிரியே
1: இருக்கேன்.
0: சரிங்க, மகிழ்ச்சி அதே மகிழ்ச்சியோட அடுத்து ஒரு நண்பர் நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: அகிலேஷ்.
0: என்ன படிக்கிறீங்க?
2: என்ன
0: சொல்லி
2: இந்த மாதிரி நல்லா படிக்கணும், அந்த மாதிரி நம்மளோட விஷேச
0: வேண்டுவேன். எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிக்கலாம். நன்றி. அடுத்து ஐயாட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
3: பேர் முருகன்.
0: முருகன் ஐயா, உங்களுக்கு என்ன சிங்கிளாஜர் கேட்டுருக்காரு?

0: எங்களுக்கு வந்து விளமல்.
1: விளமல், விளமல்ல இருந்து வந்துட்டீங்க அப்படியே? யார் கூட வந்திருக்கீங்க?
0: அப்பா அம்மாவோட.
1: இப்ப நீங்க எத்தனாவது வருடம் வர்றீங்க?
0: எத்தனாவது? செகண்ட் டைம்.
1: இரண்டாவது முறை? சரி, இரண்டாவது முறை போறீங்க. எப்படி இருக்கு மனசு?
2: சரி, மகிழ்ச்சியா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷமா, இன்னும் சொல்ல போனா இரண்டாவது சிஸ்டத்துக்கு தயாரா வந்திருக்கீங்க. சரி, வரும்பொழுதே அங்கேயே தரிசிச்சாதா? ஆறு தியாகராஜ பெருமான
3: பார்த்தேன்.
2: சரி, இன்னைக்கு காரைக்கால் பண்பலையினுடைய இரவும் மலரும் நிகழ்ச்சியுடைய சிறப்பு நிகழ்வுல கலந்துட்டு இருக்கீங்க. இந்த இரட்டிப்பு மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க உங்க மனசு?
3: ரொம்ப சந்தோஷமா தான், ஃபர்ஸ்ட் டைம் கலந்துருக்கேன். ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு.
2: மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றி உங்களுக்கு. சந்திச்சு
3: வாய்ப்பு வரது ரொம்ப நன்றி சார. உங்களுக்கு
2: நன்றி. அடுத்த ஒரு அம்மா நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
1: நிறைய நல்ல சாப்பிட்டீங்களா? அதாவது ஐயாவை பார்க்க போகும்போது மன நிறைவும் வயிறு நிறைவும் இருக்கணும். மகிழ்ச்சி. நன்றிமா உங்க சந்திச்சதுல. அடுத்து ஒரு அம்மா சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க. ரேவதி. உங்களுக்கு எந்த
4: ஊருமா?
1: திங்களாஞ்சேரி. என்ன பண்ணிட்டு நீங்க? எத்தனை வருடம் இங்க
4: கிளம்பு?
1: இரண்டாவது வருடம். எப்படி இருக்கு முதல் வருடத்துக்கு இரண்டாவது வருடம்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக நன்றிமா உங்களை சந்திச்சதுல. எங்களை ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவும் மலர்.
5: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
6: உங்கள் காமராஜ் புட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம், மிளகு, சுக்கு, கருஞ்சீரக, உப்பு, கடலை, கருப்பு கவுனி, முருங்கைக்கீரை, கடலமிட்டாய் என புது புது ரகங்களில்
7: காமராஜ் புட்ஸ் திருவாரூர்.
8: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
9: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸுகளுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894400.
6: உங்கள் காமராஜ் புட்ஸின் புதிய தயாரிப்புகளான வல்லாரை, தூதுவளை, துளசி, கம்பு, கோதுமை, சோளம், கடலை மிட்டாய் என ஆரோக்கியம் தரும் புதிய ரகங்களில்
7: காமராஜ் புட்ஸ் திருவாரூர்.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்,
1: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான பீட்ரூட், கேரட், நெல்லிக்காய், சப்பாழை, மாம்பழம், பப்பாளி, கடலை மிட்டாய் என மனம் கவர்ந்த பல ரகங்களில்
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
1: காமராஜ் ஃபுட்ஸின் கடலை மிட்டாய்கள்.
0: இதமான இந்த இரவு பொழுதில் நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இந்த இரவு பொழுதை இனிமையாக்க இனி நாம் நேரலைக்காக செல்லலாம். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
4: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புன்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் உபயோகப்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வாருங்கள், திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கமலாலய திருக்குளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு பார்வதி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் தெப்போற்சவத்தில் நிகழக்கூடிய அந்த நேரலை நிகழ்ச்சிக்காக நாம் இணைய போறோம். சிறப்பு இரவு மலர் நிகழ்ச்சியோட இணையறதுக்காக நம்ம காமேஸ்வரம் என் கே அன்பழகன் சார் அங்க களத்துல இருந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து நேரலையை தர காத்திருக்கிறாரு சார்.
8: தினேஷ், இன்னைக்கு திருவாரூர் தெப்போற்சவத்தினுடைய மூன்றாம் நாள் நிறைவு நாள் சிறப்பு நிகழ்வாக நம்முடைய காரைக்கால் மண்பலையினுடைய இரவு மலரும் நிகழ்வானது நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. திருவாரூர் தியாகராஜா பெருமானுடைய தெப்போற்சவம் மிக அழகாக நிகழ்ந்தேறி இருக்கிறது. முதல் சுற்று முடிவடைந்து இரண்டாவது சுற்று வந்து தொடங்கி இருக்கிறது. அந்த இரண்டாவது சுற்றுல கிட்டத்தட்ட ஒவ்வொரு சுற்றுக்கும் 200-250 மேற்பட்ட பக்த குடும்ப நண்பர்கள் அந்த தெப்பத்தில் அமர்ந்து வந்து இறங்குவதை நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இறங்கிய 250 பேரும் இறங்கி முடித்த பிறகு அடுத்த ஒரு 250 பேரை அடுத்த சுற்றுக்காக இப்பொழுது விழாக்குழு பெருமக்கள் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் மிக அழகாக அதை வந்து ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம பார்த்துக்கொண்டே கல்யாண சுந்தரனார் பார்வதி சமேத பெருமானார் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிற அந்த அஜபா நடனத்தை நாம் அழகா பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான அந்த காட்சி வர்ணனையோடு சிறப்பு இரவு மலரும் நிகழ்வுல காரைக்கால் பண்பலை நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்து ஒரு அம்மா நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
9: என் பேர் சித்ரா.
8: சித்ராமா, எங்க இருந்து வரீங்க?
9: தப்பலாம்பூர்ல இருந்து வரோம்.
8: தப்பலாம்பூர்ல இருந்து வரீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. எத்தனை வருஷம் வரீங்க?
9: நாங்க வருஷம் வருஷம் வந்துகிட்டு தான் இருக்கோம்.
8: ஓ, தெரிந்து எத்தனை வருடம் இருக்கும் நீங்க வந்துட்டே இருக்கிறது?
9: எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமா.
8: 10 வருடமா வந்துருக்கீங்க. 10 வருடமா எத்தனாவது சுற்றுல ஏறுவீங்க? இந்த வருடம் எத்தனாவது சுற்றுல ஏறுறீங்க?
9: மத ட்ரிப்பு ஏற முடியாது, மறு ட்ரிப்பு ஏறிடுவோம், இல்லைன்னா மறு ட்ரிப்பு மூணாவது ட்ரிப்பு ஏறிடுவோம்.
8: சுற்றும் மூணு சுற்றுல ஏதாவது சுற்றுல ஏறிடுவீங்க. அதுக்காக தியாகராஜ பெருமானை பாத்துட்டே இருப்பீங்க இல்லையா? எப்படி இருக்கு இந்த நேரம் உங்களுக்கு?
9: எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு.
8: மகிழ்ச்சியா இருக்கு. அதே மகிழ்ச்சியோட காரைக்கால் பண்பலையில பேசிட்டீங்க, ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம், எப்படி உணர்றீங்க?
9: சந்தோஷமா இருக்கு.
8: ரொம்ப நன்றிமா. அடுத்து ஒரு தொழிலிட்ட நம்ம பேச போறோம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க.
9: பிரியா.
8: பிரியா, பிரியா எந்த ஊர் உங்களுக்கு?
9: வடகரை.
8: வடகரை. வடகரை எங்க இருக்குமா?
9: மாங்குடி.
8: மாங்குடி பக்கம். அங்க இருந்து வரீங்களா? ரொம்ப பயப்படுங்களா
9: வீட்டுக்கு?
8: மகிழ்ச்சியில என்ன பேசுறதே தெரியாம நின்றுட்டு இருக்கீங்க. சரி, பையில எல்லாம் என்ன வச்சிருக்கீங்க? சரிங்க, தியாகராஜ பெருமான சந்திச்சாச்சா? இனிமேதான் நல்லா பாத்து போறீங்க, பாத்துட்டு வந்துட்டீங்க. பாத்துட்டு இப்ப அடுத்தது பயணிக்க போறீங்க தெப்பத்துல. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிமா. அடுத்து ஒரு அம்மா நாங்க சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
10: சுமித்ரா. நாங்க
8: சுமித்ரா. உங்களுக்கு எந்த ஊருமா?
10: அதே ஊர்தான்.
8: எந்த ஊர்?
10: வடகரை.
8: திருவாரூர் மாவட்டம். சரி, நீங்க எத்தனை மாவட்டமா வரீங்க?
11: என்ன பாடல் வேணும் பாடல் வந்து வசந்த மாளிகை.
8: வசந்த மாளிகை என்ன பாடல்?
11: யாருக்காக?
8: ஏன் யாருக்காக?
11: ஆமா,
8: பிடிக்குமா?
11: ஆமா.
8: சரி, யாருக்காக கேக்குறீங்க அந்த பாட்ட?
11: நான் சிவாஜி காபூர்.
8: சிவாஜிக்காக கேக்குறேன். சரி, அவரும் கேப்பாரு, நீங்களும்
11: கேப்பீங்க.
8: மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க. நேர்களை, ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தெப்போ திருவிழாவின் சிறப்பு நிறைவு நாள் இரவும் மலரும்.
12: மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.

நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸின் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு

0: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
2: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகங்கள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மிக ஈரமான இந்த இரவு பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய தெப்ப உற்சவ நிகழ்வோடு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு நேரலியாக இரவு மலருமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது திருவாரூர் கமலாலய கட்டத்தில் இருந்து. அங்க நம்ம அறிவிப்பாளர் அன்பழகன் சார் நின்று இருக்காங்க. அன்பழகன் சார், இப்ப தொடர்ந்து நம்முடைய நிலவரத்தை அங்க உள்ள மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நம்ம நேயர்கள்ட்ட சந்திச்சிட்டு இருக்காங்க, பேசலாம்.
2: நம்முடைய திருவாரூர் தெப்பம் சிறப்பு 3வது நாள் சிறப்பு நிறைவு நாள்ல வந்து இப்பொழுது தெப்பம் தொடர்ந்து 2வது சுற்றை தொடங்கி இருக்கிறது. பக்தர்கள் கூடிய மேயன்பர்கள் தெப்பத்துல பயணிச்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்த சுற்றிலிருந்து இறங்குவதற்காகவும் ஏறுவதற்காகவும் பக்தகுடி மேயன்பர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து 2வது சுற்றுக்கு ஏறுவதற்கு தயாராக யக்னேஸ்வரர் ஆலயத்துல காத்திருக்கக்கூடிய ஒரு பக்தகுடி மேயன்பர் அவர் சந்திக்கிறவங்க பேர் சொல்லுங்க.
3: இன்றைக்கு
2: கல்யாண சுந்தரனார் சமேத பார்வதியார சந்திக்க போறீங்க, எப்படி இருக்கு?
3: நல்ல ஒரு இதா இருக்கு, அற்புதமானதா இருக்கு.
2: இதே மகிழ்ச்சியோட என்ன பாட்டு வேணும்?
3: மகிழ்ச்சி திருவாரூர்
2: நன்றி. உங்களுடைய இந்த தெப்ப உற்சவ பயணம் மிக சிறப்பா இருக்கட்டும். நன்றியா. நேரில் ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவும் மலரும்.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

0: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: இனிமையான இரவு பொழுதில் காற்றலையில் கானலை வீசிக் கொண்டிருப்பதனும் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் கமலாலய குளத்தில் இருந்து நேரலையாக நடந்து கொண்டிருக்கிறது சிறப்பு இரவு மலருமாக. நிகழ்ச்சிக்காக அன்பழகன் சார் காத்திருக்கிறாங்க. அன்பழகன் சார்,
2: காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தெப்ப திருவிழாவின் மூன்றாம் நாள் அதாவது நிறைவு நாள் சிறப்பு நிகழ்வாக காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு நேரலையில் இரவும் மலரும் மலர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியில நம்முடைய மெய்யன்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த பகுதியில. அந்த மெய்யன்பர்களை சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
3: மனோவித்யா.
2: மனோவித்யா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
3: திருவாரூர் தான்.
2: திருவாரூர் தான். என்ன பண்ணிட்டு
3: இருக்கீங்க? ஸ்டாஃப்னஸா இருக்கேன்.
2: ஓ, எப்படி போயிட்டு இருக்கு?
3: நல்லா போயிட்டு
2: இருக்கு. சரி, திருவாரூர் அப்படிங்கிறதுனால அடிக்கடி தியாகராஜ பெருமானை சந்திக்க கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நாங்களெல்லாம் தேடி அங்கிருந்து வரணும் இல்லையா? சரி, எப்படி உணர்றீங்க இந்த தருணத்தை?
3: கடவுள் வந்து இருக்காருன்னா அது இங்கதான் நான் பாத்திருக்கேன் அளவுக்கு உணர்றேன்.
2: ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஆறுதா தேகசனம் சொல்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்?
3: எப்பெல்லாம் எனக்கு சொல்லிட்டேதான் இருப்பேன். கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட எப்பவுமே சொல்லிட்டு
2: தான் இருப்பேன். இரண்டாவது சுற்றுல பயணிக்க போறீங்க, கல்யாண சுந்தரனார் சமேத பார்வதியோட சமாளிக்க போறீங்க, பயணிக்க போறீங்க, எப்படி இருக்கு இந்த உணர்வு?
3: ரொம்ப நல்லா இருக்கு, மகிழ்ச்சி.
2: யார் யார் வந்திருக்கீங்க?
3: ஃபேமிலி எல்லாருமே, அம்மா அப்பா மாமனார் மாமியார் எல்லாருமே வந்திருக்கீங்க.
2: ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப இந்த நேரத்துல காரைக்கால் பண்பலையில நேர நிகழ்ச்சியில நீங்களும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு பேசுறீங்க, எப்படி உணர்றீங்க? இன்றைக்கு இந்த மூன்றாம் நாள் சிறப்பு நிகழ்வுல கலந்துக்க போறீங்க, எப்படி உணர்றீங்க?
4: ஒரு தியாகராஜ அருளோட இதா இருக்கும்.
2: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: இது ராஜராஜ சோழ இருந்து தஞ்சை பெரிய கோயில்.
2: தஞ்சாவூர் போயிருக்கீங்களா?
4: போயிருக்கேன், நான் 6 வாட்டி போயிருக்கேன்.
2: சரி, 6 வாட்டி போயிருக்கீங்க. இங்க இருக்கிற தியாகராஜ பெருமானையும் அங்க இருக்கிற பெருவுடையையும் சந்தித்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும்?
4: ரொம்ப சிறப்பா இருக்கு.
2: ஒரே வருடத்தில் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கீங்களா?
4: இல்ல, ஒவ்வொரு வாட்டி
2: சந்திக்க முடிய வாய்ப்பு. ரொம்ப தூரம் எட்டி போறீங்களா? பயமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லையா?
4: உங்களை பத்தி பயிற்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு தோழியை நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
3: வருடம் வர்றீங்க
4: திருமணத்துக்கு பிறகு?
3: திருமணத்துக்கு
4: அப்புறம் வந்துருவீங்க. சரி, எத்தனாவது சுற்றுல ஏறுவீங்க ஒவ்வொரு வருடமும்?
3: இல்ல, ஏற மாட்டோம்.
4: இருந்து வெளியில இருந்து கல்யாண சுந்தரனார் பாத்துட்டு போயிருது. யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்கம்மா? கணவர் வந்திருக்காங்களா? சரி, இங்க இருந்து அவங்களுக்கு அப்படியே நேரலை பண்ணுவீங்களா? கல்யாண சுந்தரனார் பாருங்க அப்படின்னு காணொலி மூலமா
3: பண்றது.
4: சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா அவங்க சந்திச்சதுல. அடுத்த அம்மா நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேரு ஜெயமாலா.
4: ஜெயமாலா, உங்களுக்கு எந்த ஊர்மா?
5: நான் சொந்த ஊர்
4: திண்டிவனம்.
5: ரொம்ப சந்தோஷமா
4: திண்டிவனத்துல இருந்து பயணிச்சு வந்துருக்கீங்க. எப்ப வந்தீங்க?
5: நாங்க ஒரு 9:00 போல வந்தாங்க.
4: சுத்தி பார்த்தாச்சா?
5: இன்னும் பாக்கலீங்க, இதுதான் வந்திருக்கோம். இனிமே தான் பாக்கணும்.
4: தியாகராஜ பெருமான தரிசிச்சீங்களா?
5: இன்னும் பாக்கலீங்க, முடிச்சிட்டு தான் போயிட்டு
4: பாக்கலாம்.
5: முடிச்சிட்டு போய் பாப்போம்.
4: நன்றி
5: நன்றி.
4: அடுத்து ஒரு மாணவர் நிக்கிறார், அவரை சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
5: யுவராஜ்.
4: யுவராஜ், எந்த ஊர் உங்களுக்கு?
5: அம்மையப்பன்.
4: அம்மையப்பன்ல இருந்து என்ன படிக்கிறீங்க?
5: 7th.
4: எந்த பள்ளியில?
5: விவேகானந்தம்.
4: நீங்க எத்தனாவது வருடம் இந்த தெப்ப திருவிழாவுக்கு வரீங்க?
5: எங்க அம்மா கூட வருவாங்க.
4: ஓ, அம்மா கூட?

0: இயர்லி ஒன்ஸ் வரோம்.
1: இயர்ல ஒவ்வொரு வருடமும் வந்துருவீங்க? போன வருடம் வந்தீங்களா? போன வருடம் எத்தனை நாள் சுத்தி ஏறினீங்க? இருந்து பாத்துட்டு போயாச்சு. சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து ஒரு தம்பியை சந்திக்கலாம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஆஷிஷ்.
1: ஆஷிஷ், எந்த ஊர் உங்களுக்கு?
2: எங்களுக்கு வந்து வடபாதி மங்கலம்.
1: வடபாதி மங்கலத்துல இருந்து வந்திருக்கீங்க, எத்தனையாவது வருடமா வரீங்கம்மா? முதல் வருடம். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? யார்ட்டையெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க? நான் தப்ப பாக்க போறேன்
2: அப்படின்னு
1: பிறந்தே அழைச்சிட்டு வந்துருக்கலாம்ல? நேரலையில் இரவும் மலரும் மூன்றாவது நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
3: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சியோடு.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் குறிப்பிடப்பட்ட நகைப்பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, திருவாரூர்.
5: ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே.

0: கடை திருவாரூர்.
1: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
0: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லியம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
2: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சியானது திருவாரூர் தெப்போற்சவத்தில் இருந்து நேரலையாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. வாருங்களே மீண்டும் செல்வோம் திருவாரூர் கமலாலய திருக்குளத்திற்கு.
4: அழகான இனிய இரவு பொழுதே இதமாக இசையால் தலாட்டி கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தெப்ப திருவிழாவின் நிறைவு நாள் சிறப்பு இரவும் மலரும் நிகழ்வானது இந்த இரவு தாயை இசையால் தலாட்டி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தெப்போற்சவத்துக்கு வருகை தந்திருக்கிற மெய்யன்பர்கள் நாம சந்திக்க போறோம். ஆமா, உங்க பேர் சொல்லுங்க.
5: சாந்தி.
4: சாந்தியம்மா, இங்க இருந்து வரீங்க?
5: ராமேஸ்வரம்.
4: ராமேஸ்வரத்துல இருந்து வரீங்க? எனக்கும் ராமேஸ்வரம் தான். தெரியுமா? இல்லையா? பார்த்ததில்ல. ரொம்ப மகிழ்ச்சி. எத்தனையாவது வருடம் வரீங்க? உங்களுக்காக ஒழிக்க விருக்கும். சரியா, மகிழ்ச்சி. அடுத்து ஒரு ஐயா நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
6: பழனிவேல்.
4: பழனிவேல், எங்க இருந்து வரீங்க?
6: தம்பிக்கோட்டை.
4: தம்பிக்கோட்டை. ஆஹா, அந்த தம்பிக்கோட்டைனாலே அந்த வீரத்தோட நிக்கிற பொசிஷனை பார்த்தாலே தெரியுது. எப்ப கிளம்புனீங்க?
6: காலையில. காலையில கிளம்பு.
4: காலையில கிளம்பிட்டீங்க? காலையில இருந்து வந்து திருவாரூர எத்தனை மலை சுத்தி வந்திருக்கு?
6: பொண்ணு வீடு இங்க இருக்கு, அங்க ஸ்டே பண்ணிட்டு இப்பதான் வரும்.
4: ஆஹா, சரி. ஒவ்வொரு வீடும் பொண்ணு வீட்டு வந்துருவீங்க?
6: இல்ல, வீடு வரும்.
4: இது எத்தனை வருடம் வரீங்க?
6: மூணாவது வருஷம்.
4: இப்போ 2வது சீட்ல ஏற போறீங்களா?
6: 2வது சீட்.
4: பயணச்சு அனுமதி சீட் எல்லாம் வாங்கி
6: வாங்கியாச்சு. வாங்கி.
4: சரி, மகிழ்ச்சி. நன்றி உங்க செஞ்சது. அடுத்து ஒரு அம்மா சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
7: நான் 50 வருஷம் பின்தங்கி இருக்கிறேன். இங்க இந்த ஊர்ல இருக்க மக்களும் பிறந்திருந்தே அவரை பார்த்து
4: வந்த பிறகு இந்த வந்த 4 வருடத்துல தியாகராஜ பெருமான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பார் இல்லையா?
7: ஐயோ, பயங்கரமான மாற்றத்தில ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. முதல்ல ஆன்ம தெளிவு கொடுத்துருக்காரு, அதுதான் ரொம்ப முக்கிய. மனுஷன் நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். அது காரணம் தெரிய வரும், நீங்க
4: காரணம் தெரியும் வரை தியாகராஜ பெருமான் உங்களை இங்க இருக்க வச்சிருக்காரு.
7: இருக்க வச்சிருக்காரு.
4: ஏன்னா எல்லாரும் இருக்க வைக்க மாட்டாரு.
7: இருக்க வைக்க மாட்டாரு.
4: எல்லாருக்கும் வாய்ப்பும் கிடைக்கும்.
7: எனக்கும் கிடைக்காது. அது நான் நிறைய இடத்துல நான் வந்து கண்டே பிடிச்சிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், அனுபவப்பட்டிருக்கிறேன்.
4: இப்போ இந்த சுற்றுல 2வது சுற்றுல பயணிக்க இருக்கிறீங்க இல்லையா?
7: ஆமா.
4: ஒவ்வொரு இடமும் இந்த கல்யாண சுந்தர பார்வதி அம்மா பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்க மனசு?
7: சந்தோஷமா இருக்கும். நான் சொல்றேங்களையா, நான் இந்த ஊர் இருக்கிறதுக்கு தகராஜ பெருமனை பாக்குறதுக்கோ ஆடித்தேர் இழுக்கிறதுக்கோ இந்த தெப்ப திருவிழாவை வந்து கூட அவரோட ஒரு தடவை சுத்தி
4: இருந்தாங்க. அந்த பக்தி மயத்தோடு நேயர் கேட்ட அந்த பாடலோடு இணைகிறோம் நேர்களே.

0: மக்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, திருவாரூர்.
3: இது காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவு மலரும்.
2: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, திருவாரூர்.
3: வாருங்களே போவோம் நாமும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் நடைபெறக்கூடிய அந்த தெப்போற்சவத்திற்கு.
4: இதமான இரவு பொழுது இசையால் தலாட்டிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவு மலரும் நிகழ்வானது திருவாரூர் தெப்ப திருவிழாவின் நிறைவு நாளாக, அதாவது 3ஆம் நாளாக நிகழ்ந்தறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது தெப்பமானது மிகச்சரியாக தெற்கு கரையோரம் 2வது சுற்றை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தொடங்கி தெற்கு கரையோரம் கல்யாண சுந்தரனார் சமேத பார்வதி அம்பாள் எல்லோருக்கும் பக்தர் பெருமக்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டே இங்கே வந்திருக்கிற மெய்யன்புகளை நாம் சந்திக்கவிருக்கிறோம். உங்க பேர் சொல்லுங்க.
5: அடிவலம் சக்தி முருகானந்தம்.
4: சக்தி முருகானந்தம் ஐயா, காரைக்கால் பண்பலையுடைய நேயர், எப்படி இருக்கீங்க?
5: சௌரியமாக சார்.
4: எப்படி திருவாரூர் அப்படிங்கறதுனால 3 நாளும் இங்கே தான்?
5: 3 நாள் இங்க தான் சார்.
4: சரிங்க.
5: நம்ம காரைக்கால் பண்பலை இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன சார் இருக்கு?
4: நிச்சயமா உங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க இல்லையா?
5: மகிழ்ச்சியா இருக்கு சார்.
4: சரிங்க, அதே இரண்டு மகிழ்ச்சியோட அடுத்து ஒரு நண்பர் நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
5: வீட்டுக்கு
4: அழகான இனிய இரவு பொழுதில் இசையை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவும் மலரும் நிகழ்வானது நிறைவான பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக திருவாரூர் மாநகரமே விழா கோலம் பூண்டிருக்கிற இந்த அழகான நேரத்தில், இந்த 3 நாளும் திருவாரூரை சுற்றி இருக்கிற பல பகுதிகளிலும் பத்து கோடி மெய்யன்பர்கள் நம்முடைய பண்பலை நேர்கள் எல்லாம் வருகை தந்து இந்த 3 நாட்களுடைய தெப்ப திருவிழாவை மிக சிறப்பாக சிறப்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லும். தெப்பம் இப்பொழுது 2வது சுற்றில் பாதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்த சுற்றை நிறைவு செய்யவிருக்கிற இந்த நேரத்தில் இன்றைய தெப்ப திருவாரூர் தெப்ப திருவிழாவின் சிறப்பு இரவும் மலரும் நிகழ்ச்சியினை நிலையத்திலிருந்து தொகுத்து வழங்கிய ஒளிபரப்பு அறிவிப்பாளர் சகோதரர் தினேஷ்குமார் அவர்களோடு விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: ஆகட்டண்டா தம்பி ராஜா நட ராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது

0: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, திருவாரூர்.
0: நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை, நாளை நன்னலையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், கொல்லுமாங்குடி, மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு கேட்கலாம். 6:40 ஸ்ரீ எல்லாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயிலின் இன்சொல் நமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் தியேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடிகர் வளர்ச்சியின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி, நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடிகர் வளர்ச்சியின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 8:05 கொல்லுமாங்குடி, மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு துள்ளி வரும். நாளை காலை 8:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நாளை காலை 9:00 0.2. முதலில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருவண்டர் பேசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் திருவாரூர் ஹோமியோபதி மருத்துவர் வி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மங்கள், திரு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் 0.2. 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 0.2. 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நாளை காலை 10:00 சிந்தனை அரங்கம். நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 10:05 மயிலாடுதுறை நாராயண ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம். முற்பகல் 11:00 வணக்கம் தோழி, 11:10 நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக காத்திருக்கிறது. 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் கே சரண் அவர்கள், 12:55 பன்னிசை, 4:01 தேசிய தொழில்நுட்ப தினத்தை ஒட்டி திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி தியாகராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 1:55 மில்லிசை ஒலி விழா வரும். 4:02 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் திருச்சி அண்ட் சேலம் மங்களில் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் கேள்வி கண்ண பதில். 2:30 கேட்கலாம் சங்கீத சாரல் OS தியாகராஜன் அவர்களின் பாட்டு. 3:00 சீர்காழி நாராயண ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் LSE லைக் ஷேர் கமெண்ட். 3:30 மயிலாடுதுறை நாராயண ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் LSE. 4:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கொல்லுமாங்குடி, மயிலாடுதுறை ஏழுமலையான் குரூப் ஆஃப் எஜுகேஷனின் தேநீர் நேரம். நேர் விருப்ப நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 4:30 மன்னார்குடி ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், பைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸின் தேநீர் நேரம் கேட்கலாம். மாலை 5:00 நாச்சியார் கோவில் அஸ்த மாளிகை கண்ணன் மட்டல் ஸ்டோரியின் விழாவரம் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழிப்பு, கவியோகி மகரிஷி டாக்டர் சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களை இதுவரை ஒளி விழா வந்தது காற்றலையில் நாளை. இன்னும் சில நொடியில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
4: Akashvani, the news read by Reshma Tiwari.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. துயிலும் முன் மனநிறைவு என்பது இயற்கையாகவே நம்மிடம் உள்ள செல்வம். ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை என்ற சாக்ரட்டிஸ் அவர்களின் இந்த பொன்மொழியோடு நேர்லேயத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில்